நாம் என அவர் ஃபாக்ஸ் நியூஸிடம் தெரிவித்தார். அமெரிக்காவிலிருந்து விலகி வர்த்தகத்தை பன்முகப்படுத்தும் முயற்சியாக இவ்வாண்டு மெஸ்கோசூருடன் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட கனடா விரும்புகிறது. செவ்வாய்க்கிழமை பிரேசிலுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது அதன் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இதனை கூறினார். 2026 உலகக்கிண்ண கால்பந்து அரையிறுதி ஆட்டத்தில் 2-0 சுழியும் என பிரான்சை வீழ்த்திய ஸ்பெயின் உலகின் சிறந்த அணியாக திகழ்வதாக அதன் பயிற்றுநர் லூயிஸ் டெலா ஃபிசென்டோ விளையாட்டாளர்களை பாராட்டினார். இந்த உலகக்கிண்ண தொடரில் ஸ்பெயின் தான் சிறந்த அணி என்று பலமுறை வலியுறுத்தி வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். லாரோஜா சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதியாட்டத்துக்கு முன்னேறியுள்ளது தமக்கு பெருமை அளிப்பதாக 65 ஃபியன்டோ செய்தியாளர் ாளர்களிடம் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இது வணக்கம் மின்னல். நம்ம நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கிற உங்களுக்கு நன்றி. சரி, இன்றைக்கு வந்து திரேசா, நம்ம வந்து இந்த திறமைசாலிகள் பற்றி தான் பேச போறோம். நம்ம வீட்டுல சரி, அலுவலகங்களா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பிரச்சனைனா அங்க ஒரு திறமைசாலி கண்டிப்பா இருப்பாங்க.
1: அதாவது என்னன்னா, நமக்கு கூட தெரியாது எப்படி இவங்களால இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு.
0: சரி,
1: ஒருவேளை பிறப்பிலேயே அவங்களுக்கு அந்த ஒரு சக்திய கடவுள் கொடுத்துட என்னன்னு கூட யோசிக்கிற மாதிரி இடத்துக்கு இடம், வீட்டுக்கு வீடு ஒரு ஆள் அப்படி கட்டாயம் இருப்பாங்க. ரவி,
0: ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறதா இருந்தா, இப்ப வீட்டுல ஏதாவது ஒன்னு பழுதுன்னு வைத்துக்குங்களேன்,
1: ஆமா,
0: இவர் வந்து சரி பண்ணிடுவாரு. பழு உலகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை, இவர் இருக்காரு, இவர் கூப்பிடுங்க, இவர் சரி பண்ணி கொடுத்துருவாரு.
1: தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னா நாங்க உடனே வந்து ரவி என்ன தேடும் பாருங்களேன்.
0: சரி, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்களை சுற்றி உங்களுடைய நட்பு வட்டத்துல யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா, ரொம்ப திறமசாலியான ஆளு, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைகளா கூட இருக்கலாம், ஏதாவது ஒண்ணுனா அவங்களதான் நம்ம கூப்பிடுவோம், வெளியில போக வேண்டிய அவசியமே நமக்கு இருக்காது.
1: அந்த மாதிரி திறமைசாலிகளை கொண்டாடலாம், வாங்க அழைத்து சொல்லுங்க. 3-2-8-2-5-7-3-3-4-7-6-8 என்ற எண்களுக்கு.
0: இன்றைக்கு வந்து ஒரு நாள் அனுசரிக்கிறாங்க, அது என்ன என்பது அப்புறமா நம்ம சொல்லுவோம். அதற்கிடையில இந்த திறமைசாலிகள் பற்றி நம்ம முதல்ல பேசி முடிச்சிருவோம். அழைத்து நம்ம நிகழ்ச்சியில பேசுங்க.

0: அழைத்து பேசுங்க திறமசாலியானவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க, அலுவலகமா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடோடி வந்துருவாங்க. திரேசா,
1: அது என்னன்னா ரவீன், அடிப்படையில நம்ம இருக்கிற இடத்துல எல்லாம் சுமூகமா போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், சிக்கல நமக்கு தெரியாம ஏதாவது பழுதாயிரும், அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் இல்ல, அப்ப நம்ம என்ன செய்வோம்னா அப்படியே அந்த நேரத்துல என்ன சேர்ந்த திக்கு திணறி போய் அப்படியே தட்டு தடுமாறுவோம். அப்ப வருவாங்க பாருங்க, சூப்பர் ஹீரோ மாதிரி பறந்து வந்து இருங்க நான் செய்யறேன்னு சொல்லிட்டு வீட்டுல செய்யறவங்க தான் உண்மையிலேயே ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திறமசாலியை சொல்லுங்க, நாங்க சொல்லியிருந்தோம், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இல்லையா?
0: ஆமா, இன்றைக்கு வந்து உலக இளைஞர் திறன் மேம்பாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகின்றது. உதாரணத்துக்கு வந்துட்டு இந்த திறன் சார்ந்த பயிற்சிகள் பற்றி நம்ம நிறைய இதற்கு முன்பு சொல்லியிருந்தோம். அந்த திறன் பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக, குறிப்பா இளைஞர்களுக்கு அந்த திறன் பயிற்சிகளை அதிகமாக ஊக்குவிப்பதற்காக இந்த உலக இளைஞர் திறன் மேம்பாட்டு தினம் வந்து அனுசரிக்கப்படுது. திரேசா, இப்ப வந்து இந்த கல்வி மட்டுமல்ல, இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல தொழில் திறன், தொடர்பு திறன், பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது, இப்ப வந்து செயற்கை நுண்ணறிவு, இலக்கவியல் நோக்கி உலகம் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு, இந்த காலகட்டங்கள்ல நம்மளுடைய இந்த திறன் பயிற்சிகளை அதிகமா வளர்த்து கொள்ள இந்த நாள் இன்றைக்கு வந்து அனுசரிக்கிறாங்க.
1: அடிப்படையில என்ன, நமக்கு கல்வி ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த காலகட்டத்தில சான்றிதழ் இருந்தா நம்ம அடுத்த கட்ட போகலாம்னு இருந்தது, ஆனா இப்ப சான்றிதழோடு சேர்ந்து உங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் திறன் இருக்கு அதன் அடிப்படையில தான் நல்ல வருமானத்துல நல்ல எதிர்காலமும் இருக்கு. ஆனா இந்த திறன் எங்க மேம்படுனா ரவீன், வீட்டுல இருந்துதான். ஏன்னா வீட்டுல நம்ம அப்படி பார்க்கும் போது நம்ம யாருமே நமக்குள் இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்.
0: உங்களோட திறமை என்ன சொல்லுங்க பாப்போம்.
1: வெளிப்படுத்துவதற்காக
0: இந்த நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. அதனாலதான் இன்றைக்கு நம்ம இந்த கேள்வியை கேட்டிருந்தோம், உங்களை சுற்றி திறமசாலிகள் யாராவது இருக்காங்களா, கொஞ்சம் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசுங்க.
1: இப்போ நீங்க அழைத்து சொல்லலாம். காத்திருக்கின்றோம். வணக்கம். என்ன
2: என் நெஞ்சில் குடியிருக்க

0: அது வந்து முன்புள்ள காலகட்டம் தான் திரிசா. ஒரு துறையில நம்ம பட்டப்படிப்பு முடிச்சிருக்கோம்னாக்கா நம்ம வேலைக்கு போறோம், வேலை முடிக்கிறோம், நம்ம சம்பளம் எடுக்கிறோம், வீட்டுக்கு வரோம், அந்த ஒரு சூழல் முன்பு இருந்தது. ஆனா அது இப்ப மறுவி இப்ப வேற மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு வந்து நீங்க படிச்சு முடிச்சிருந்தாலும் மட்டும் பத்தாது, உங்களுக்கு வந்து என்ன ஒரு திறன் இருக்கு, உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து கோவிட்க்கு பிறகு மதிப்பீடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
1: இந்த ஒரு திறனை காட்டிலும் இப்ப வந்து ஒரு நேரத்துல உங்களுக்கு எத்தனை திறமைகள் இருக்கு, கைவசம் எவ்வளவு வச்சிருக்கின்ற மாதிரி 1, 2, 3 சொல்லி எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே போகுது.
0: ஆமா, இந்த கோவிட்க்கு பிறகு அந்த ஒரு சூழல் மாறி இருந்தாலும் இப்ப ஒரு 2-3 ஆண்டுகளா பார்த்தோம்னா அந்த சூழல் உலகம் முழுக்க வேற ஒரு மாற்றத்தை பார்த்திருக்கு. காரணம் இந்த செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான திறமைகள் இருக்கு, நீங்க வாங்க உங்களை நாங்க வேலைக்கு எடுத்துக்கணும் சொல்லிட்டு பல நிறுவனங்கள் திறமைகளுக்கு இப்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: அதனால நம்மளுடைய திறமை என்ன அப்படின்றத ஆரம்ப கட்டத்தில் நம்ம கண்டறிந்து அதை இன்னும் மேம்படுத்தணும் மட்டும்தான் நாம இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்துல வாழ முடியும்ன்ற நேரம் வந்துருச்சு.
0: இன்றைக்கு வந்து உலக இளைஞர் திறன் மேம்பாட்டு தினம் அப்படின்றதுனால உங்களை சுற்றி திறமைசாலிகள் இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம். ஷாலு வந்திருக்காங்க, சொல்லுங்க ஷாலு.
2: எங்க
0: கத்துக்கிட்டாரு அப்பா?
2: He's an engineer by profession. அவருக்கு வந்து இப்ப 8 இயர்ஸ் ஆச்சு. அந்த வயசுல கூட அப்படிதான் செய்வாரு. தர்மசாலிதான் என் ஃபாதர், ப்ரௌடா சொல்லுவேன்.
0: நன்றி,
2: வணக்கம்.

0: கூடுவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அத மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.
1: வணக்கம் மின்னல், தன்முனைப்பு வார்த்தைகளுடன் பிராண்டிங், ட்ரெண்டிங், வியாபார பயிற்றுனர், பிசினஸ் கோச் டாட்டோஸ்ரீ ஆண்டி.
2: வணக்கம் மின்னழப்பம் நேர்களே, உங்கள் நாளை மாற்றம் சக்தி வாய்ந்த என் இனிய காலை வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு தொழில் அதிபர் கட்டாயமா இருக்கணும் இந்த மலேசியா நாட்டுல, அப்பதான் பொருளாதாரத்துல நம்ம உயர்ந்த நிலையை அடைவோம். இன்னைக்கு பேசுற டாபிக் என்னன்னாக்காங்க, ஹோனரிங் யோர் ப்ராமிசஸ், உங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளை காப்பாற்றுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கணுங்க. இன்னைக்கு பல பேரு பல விதமான தொழில் செய்யறாங்க, அவங்க பிராண்டிங் பண்றாங்க, ட்ரெண்டிங்கும் பண்றாங்க. பட் அது ரெண்டுக்கு நடுவுல அவங்க செய்யற ஒரு முக்கியமான விஷயம், வாக்குறுதியை காப்பாத்துறாங்க. உங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் போது உங்கள் சுய மரியாதையும் தன்னம்பிக்கையும் வளர்கிறது. உங்க மேல கஸ்டமர் கான்பிடென்டா இருப்பாங்க. உங்ககிட்ட பிசினஸ் கொடுத்த நேரத்தோட நீங்க டெலிவர் பண்ணிருவீங்கன்ட்டு அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதன் மூலம் நீங்க சிறுக சிறுக மேம்பாடு படுறீங்க உங்க வியாபாரத்துல. ஒரு சின்ன உதாரணம், நான் லாஜிஸ்டிக் தொழில இருக்கேன். அதாவது எவ்வளவு லாஜிஸ்டிக் தொழில் இருந்தாலும் ஏன் ஒரு கஸ்டமர் என்கிட்ட வரணும், எதனால என்ன சர்வீசஸ் தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு ஒரு முக்கியமான வார்த்தைங்க என்னோட ஸ்லோகன் வச்சிருக்கேன், கன்சிடர் டெலிவர். நம்ம எவரெஸ்ட் கிட்ட வந்து ஒரு ஷிப்மெண்ட் கொடுத்துட்டாங்கனாக்க அது போய் சேர்ந்துருச்சு அவங்களுக்கு மைண்ட் செட்லயே நம்ம கொடுத்துட்டோம் அந்த
3: நன்றி, வணக்கம்.

0: ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. வணக்கம் இன்னல்ல. இன்றைக்கு வந்து இந்த திறமசாலிகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மை சுற்றி திறமசாலிகள் இருந்தா நீங்க கொஞ்சம் அழைத்து அவங்க எதுல கொஞ்சம் திறமசாலியா இருக்காங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற திறமையை அடையாளம் காணும் போதுதான் அதை அடுத்த கடத்து கொண்டு போக முடியும். இருக்கிற தொழில்துறை சார்ந்த வாய்ப்புகளை நாம நல்ல முறையில பயன்படுத்திக்கலாம்.
0: குமரேசன் வந்திருக்காரு, சொல்லுங்க குமரேசன்.
2: யாரு என்ன திறமசாலின்றதை விட நான் என்னதான் நான் முதல்ல சொல்லுவேன். ஓகே, ஏன்னா வந்து நான் வந்து என்னோட ப்ரொஃபஷனை கத்துக்கிட்டது வந்து என் ஃபாதருக்கு
0: தெரிஞ்சுதான்.
2: ஃபாதர் வந்து ஒரு பஸ் டிரைவர். அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் வந்து இந்த வீட்டுல எந்த ஒரு வேலையா இருந்தாலும் எலக்ட்ரிக் ஒர்க்ல இருந்து அன்டில் பிளம்பிங் செய்யற வரைக்கும் அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். அவருதான் நான் வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கேன். அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டா இப்ப நான் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கா இருக்கிற காரணமே என் தந்தையாரு தான்.
0: அது நீங்க முறைப்படி அப்பா கிட்ட கத்துக்கிட்டு இப்ப அதற்கான ஒரு பயிற்சியும் எடுத்து சரியான ஒரு இடத்துல இருக்கீங்க.
2: ஆமா, இருக்க அதே சமயத்துல பார்ட் டைமா வந்து
1: பாருங்க, கையில இந்த திறமைகள் இருக்கும் போது எவ்வளவு விஷயங்களை நம்ம சாதிக்கலான்னு.
2: கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி AI காம்படிஷன் அதிகமா இருக்க ஒரே காரணத்தினால முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. கையில நம்பி இல்லாம அவங்க எலக்ட்ரிக்கலும் சரி பிளம்பிங்கும் சரி அதை தவிர்த்து வந்து மினி பிசினஸ் சொல்ற மாதிரி எது இப்ப வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கனெக்டடா இருக்கோ அதை வந்து முன்னோக்கி போய் படிக்கிறாங்க செய்யறாங்க. ட்ரைனிங் எல்லாம் நாங்களும் அட்டெண்ட் பண்றோம். அந்த ட்ரைனிங்ல வந்து சில PLC ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிமன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்கு. அதுலாம் இப்ப நம்ம தமிழ் இளைஞர்கள் இன்னும் அதிகமா வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. பெற்றோர்கள் என்னைக்குமே வந்து அவங்க பிள்ளைங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையிலேயே வந்து இந்த ஸ்கூல் அந்த டூல்ஸ் இருக்குல்ல பாத்தீங்கன்னா அவங்களோட ஆர்வம் வந்து எதுலன்னு வந்து அதுலயே பாத்துடலாம். நம்ம என் மகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு மோட்டு அந்த ஸ்ட்ரக்சர் பில்டிங் ஸ்ட்ரக்சர்ஸோட அந்த லீடர்ஸ் பார்ப்பாங்க. அவங்க வந்து இந்த சன் பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த ஸ்க்ரூ டிரைவர் டூல்ஸ் இருக்குல்ல இந்த சின்ன வயசுல இருந்து நம்ம பாக்குறது அவங்க படிச்சிருக்க போவாங்கன்னு தெரியாது. ஆனா நம்ம அவங்களுக்கு என்ன ஆர்வம்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு ஒன்னா பாக்கணும். இளைஞர் வயசு வரும்போது பெற்றவங்க என்னைக்குமே ஒரு விஷயம் பண்றது என்னன்னா அவருக்கு என்ன ஆர்வம் இருக்கு அவருக்கு உட்காந்து பேசினாங்கன்னா கண்டிப்பா வந்து இன்னைக்கு நான் ஒரு நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு என் தந்தையார் காரணம் என்கிட்ட உட்காந்து பேசி
0: விளையாட்டு பொருள்கள் ரொம்ப அதிகமா வந்துருச்சு. அதுவே பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வத்தை கொண்டுட்டு வரும். ஓ இதெல்லாம் இந்த மாதிரி நம்ம செய்யலாமா சொல்லிட்டு அவங்க வளர வளர அவங்களுடைய ஆர்வம் வந்து அந்த திறன் மேல இருந்துச்சுனாக்கா அது கண்டிப்பா நம்ம இன்னும் அதிகமா வளர்க்கலாம்ல.
1: ஆமா, அதாவது பொதுவாகவே குழந்தைகளுக்கு இந்த விளையாட்டு பொருட்களை கொடுக்கறதுக்கு வந்து அந்த நிறம் பொருள் இந்த உணர்தல் தொண்டல் இதை கற்றுக்கொள்றதுக்காக தான் இருந்தது அடிப்படையில். ஆனா இப்போ தொழில் சார்ந்த அவங்களுடைய திறன் என்னன்றத கண்டுபிடிக்கிற மாதிரி எல்லா விளையாட்டு பொருட்களுமே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு.
0: அதுதான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வெளியில கொண்டுட்டு வர்றதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு வேலையா இருக்கணும் எப்போதுமே.
1: ஆமா, இன்றைக்கு உங்க வீட்டுல உள்ளவங்க ஏதாவது செய்யறாங்கன்னா உற்று கவனிங்க, உட்காந்து பேசுங்க, அவ்வளவுதான்.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க.
1: வழிகாட்டல் கற்றல் பயிற்சிகள் இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9079219.
2: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து
1: அவங்க
2: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
2: மின்னல் எஃப்எம். இனி மின்னல் எஃப்எம் இல் ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: சரி, நம்ம கேட்ட கேள்விக்கு சாரதா தேவி நீங்க சொல்லுங்க, யாரு திறமசாலி உங்க வீட்டுல?
2: இந்த திறமைசாலி பத்தி தான், என்னோட வருங்கால கணவனை பத்தி தான் பேசணும். அவர்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாலுமே அத வந்து சுத்தபத்தமா கரெக்டா டைம் குள்ளார செஞ்சு முடிச்சிருவாரு. இவன் வீட்டுல இருக்கிற பிளம்பர், நம்ம வீட்டுல பைப் ஏதாச்சும் ஒன்னாச்சுன்னா பிளம்பரை தான் இது பண்ணுவோம், அதையும் அவர் செய்து செஞ்சிருவாரு. வாட்ச் கூட வந்து அவரோட நெய்பர் ஒருத்தவங்க வந்து வாட்ச் செய்யறதுக்காக வந்து இவர்கிட்ட வந்து கேட்பாங்க செஞ்சு கொடுக்க சொல்லி. அவங்க அம்மாவும் அதை வாலண்டியர்
0: சொல்லுவாங்க. பெயர் என்ன?
2: லினிஷ்குமார்.
0: எப்ப திருமணம் உங்களுக்கு?
2: இன்னும் டிசைட் பண்ணல, வெரி சூன்.
1: ஆனா பரவாயில்ல, உங்களுடைய எதிர்காலம் ஒரு பொற்காலம் தெரியுங்களா? பாருங்க, ஒரு ஒரு ஒரு சொக்க தங்கமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு, நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் தானே?
2: ஆமா, இன்னைக்கு காலையில கூட வந்து வேலைக்கு புறப்பட்டு வந்துகிட்டு இருக்க கால் பண்ணி ஒரு இடத்துல நிக்க சொல்லி சாப்பாடு மணிக்கட்டு வந்து வாங்கி
1: பாத்தீங்களா? அது அவங்க குரல்ல பாத்தீங்களா ரவே, ஒரு காதல் இருக்கு.
2: இப்ப கூட ரீசன்லி கார் ஆக்சிடென்ட்ல கூட நான் தான் பாக்க போனா எல்லாத்தையும் போயிட்டு செய்யணும், வேலைக்கு அனுப்பிட்டு எல்லாத்தையுமே அவர் முடிச்சு கொடுத்து காடிய மறுபடியும் என் கையில ஒப்படைச்சு.
0: திறமசாலி தாண்டி ரொம்ப பொறுப்பான மனிதர், பாராட்டு உங்களுக்கு.
2: கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா.
0: நன்றி.

0: வணக்கம். இன்னைல கேட்டுட்டு இருக்கோம், ஃபிஃபா காய்ச்சல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப இறுதி சுற்றுக்கு வந்து நம்ம ஸ்பெயின் வந்து முன்னேறி இருக்கான். யாரு கூட மோத போறாங்கன்னு தான் தெரியல. நான் மற்றும் ஒரு அரையிறுதி ஆட்டம் நாளைக்கு நடக்க போகுது.
1: ஆமா, அதற்கு நீங்க மின்னல் கிளியோட அந்த கருத்து கணிப்பு பார்த்தா கூட ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். ஏன்னா ரவீன், இது வரைக்குமே வந்து நம்ம மின்னல் கிளி சொன்னது வந்து எந்த கணிப்பும் தப்பல.
0: ஆமா,
1: அந்த வகையில இன்று பிரான்ஸ் வந்து இப்போ மூன்றாவது நான்காவது இடத்துக்கு தான் வந்து அவங்களுடைய அந்த நிலையை தக்க வைக்கிறதுக்காக களத்துல இறங்கணும். இது குறித்து இன்றைய ஆட்டத்தை குறித்து நம்மோடு கிளாந்தான் ஜிடி ஸ்லாங்கோர் முன்னாள் கார்பந்து வீரர் இப்போது பயிற்றுநராக இருக்கும் சுப்பிரமணியம் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றார்.
0: என்ன சொல்றாருன்னு வாங்க கேட்கலாம்.
2: வணக்கம் மின்னல் எஃப்எம். அதிகாலை 3 மணிக்கு நடந்த ஆட்டத்தில் பிரான்சும் ஸ்பெயினும் மோதுனுச்சு. அந்த ஆட்டத்துல வந்து ஸ்பெயின் அபாரமான ஆட்டத்தில் ஆடி பிரான்ஸ் 2-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம பார்த்தோம்னா ஸ்பெயின் வந்து அந்த பால் பொசிஷன் மூலமாக ஆட்டத்தை அருமையாக கண்ட்ரோல் பண்ணி பிரான்ஸுக்கு வாய்ப்பே கொடுக்கவில்லை. அதுல நம்ம என்ன பார்த்தோம்னா 22வது நிமிடத்தில் டி பாக்ஸ்க்குள்ள பெனால்டி வந்து ஸ்பெயினுக்கு அமைஞ்சது. லூகாஸ் டிக்னே என்ன பண்ணாரு, வளர்ந்து வரும் நட்சத்திரம் ஸ்பெயின் நட்சத்திரம் லமின் யமால வந்து டி பாக்ஸ்க்குள்ள ஃபால் பண்ணனால பெனால்டி வழங்கப்பட்டது. அந்த பெனால்டி அருமையாக மிக்கேல் ஒயார் சபால் அடிச்சாரு. அப்புறம் நம்ம அந்த 45 மினிட் பார்த்தோம்னா முதல் பாதி ஆட்டத்தை பார்த்தோம்னா 45 நிமிடத்துல அருமையான ஆட்டத்தை ஸ்பெயின் வந்து காட்டுனாங்க. ஸ்பெயினுக்கு தெரியும் பிரான்ஸோட வேகம் என்னன்னா கவுண்டர் அட்டாக்கிங். சோ அவங்களோட ஸ்பீட்னால ஸ்பெயின் தெரிஞ்சனால ஸ்பெயின் வந்து வாய்ப்பே கொடுக்கல, பிரான்ஸுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்புகளே கொடுக்கல. அதனால ஸ்பெயின் நல்ல பொசிஷன் பந்து நல்லா பிடிச்சு நல்லா கண்ட்ரோல் பண்ணி விளையாண்டனால அந்த வாய்ப்புகள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரான்ஸுக்கு அமையல, நிறைய வாய்ப்புகள் அமையல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்ததுனா மாப்பே வந்து விளையாட்டுல இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மிக்கேல் ஒலிசே நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இந்த விளையாட்டுல விளையாடல. 2வது பாதி ஆட்டத்துல பார்த்தோம்னா பிரான்ஸ் வந்து எப்படியாவது அந்த 1 கோல் தேடி அந்த ஆட்டத்தை சமமாக்கிருந்தோம் வந்திருந்தாங்க. அப்ப சில வாய்ப்புகளை கிரியேட் பண்ணாங்க, ஆனா அது வந்து பலனளிக்கலதான் சொல்ல முடியும். அதுல பார்த்தோம்னா பிற்பாதி ஆட்டம் ஆரம்பிச்சு 15வது நிமிஷத்துலே டொட்டனம் ஹாட்ஸ்பர் பிளேயர் வந்து அருமையான அண்டர்லேப் பண்ணி அருமையான ஒரு கோல் அடிச்சாரு. இது வந்து டேனி ஓல்மோ வந்து அருமையா அந்த பந்தை அசிஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த ஆட்டம் வந்து ஸ்பெயினோட ஆதிக்கம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. ஸ்பெயின் வந்து ஒரு அனுபவமாகவோ ஸ்பெயின் வந்து பொசிஷன் பேஸான டீம் வந்து நல்ல அருமையா வந்து தற்காத்து கொண்டாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம இந்த விளையாட்டுல வந்து ஸ்பெயினோட ஒன்றிணைந்த ஆட்டம் வந்து ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு டீமா நல்ல டிசிப்ளினா இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் அட்டாக்கிங் வைஸ் நிறைய வாய்ப்புகள் அவங்க ஏற்படுத்தலனாலும் அந்த கேம் எப்படி கண்ட்ரோல் பண்ணி அந்த செமிஃபைனல் எப்படி ஜெயிக்கணும் அந்த அணுகுமுறை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்பெயின் வந்து 16 வருடத்துக்கு அப்புறம் இந்த முறை வந்து ஃபைனலுக்கு போறாங்க.
3: Completely sold. Too well to turn it over. Hola, hola.

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

0: மூடி நிறுவனத்தின் மதிப்பீடு நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மைக்கு சான்று. எல்லை துறைமுக பயன்பாட்டை விரிவுபடுத்த போக்குவரத்து அமைச்சுக்கு வலியுறுத்தல். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மோடியின் மதிப்பீடு நாட்டின் பொருளாதார நீடிப்பு தன்மைக்கு சான்று பகர்வதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அத்துடன் நிதி நிர்வகிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதோடு சிறந்த நிர்வாகத்தை உருவாக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகள் பலனளித்துள்ளதை உணர்த்துவதாக நிதி அமைச்சருமான அவர் கூறியுள்ளார். மோடி நிறுவனத்தின் நிலையான கண்ணோட்ட அடிப்படையில் மலேசியாவின் நீண்டகால உள்ளூர் வெளிநாட்டு நாணய மதிப்பீடு A3 நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இது நாட்டின் கடன் நம்பகத்தன்மை மீதான தொடர் நம்பிக்கையை உணர்த்துகிறது என அவர் குறிப்பிட்டார். மற்றொரு நிலவரத்தில், இலக்கவியல் துறைமுக தளமாக மலேசியாவின் நிலை வலுப்பெற மிட்போர்ட் துறைமுக மேம்பாடு வழிவகுக்கும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதன் மூலம் விரிவடைந்துள்ள உலக வர்த்தக தேவைகளை நிறைவேற்றும் ஆற்றலை நாடு கொண்டிருக்கும் என்றார் அவர். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப துறைமுக திட்டமானது புதிய கட்டமைப்பு மேம்பாடு மட்டுமன்று, மாறாக உலகின் பரபரப்பான கப்பல் போக்குவரத்து வழித்தடமான மலாக்கா நீர்நையில் அமைந்துள்ள ஒரு கடல்சார் நாடாக வியூக தேவைகளை பூர்த்தி செய்யும் என அவர் கூறியுள்ளார். நேற்று நடைபெற்ற அந்த துறைமுக திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் கலந்து கொண்டார். இவ்வேளை மலேசியா தாய்லாந்து எல்லையிலும் பினாங்கிலும் உள்ள துறைமுகங்களின் பயன்பாடு குறித்து கலந்துரையாடலை நடத்த போக்குவரத்து அமைச்சு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. எல்லைப் பகுதியில் கட்டமைப்பு மேம்பாடும் செயலணி இயல் தொடர்பும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் மலேசியாவிற்கு வருகை அளித்திருந்த தமது தாய்லாந்து சக அனுதீன சர்ன்வீராகோலுடன் துறைமுகம் உள்ளிட்ட போக்குவரத்து தொடர்பான விவகாரங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டதாக கூறினார். எல்லைப் பகுதி மேம்பாட்டின் மூலம் பொருளாதாரத்தை உந்தச் செய்வதோடு ரயில் போக்குவரத்திலும் சுற்றுலாத்துறையிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். கத்தார், சவுதி அரேபியா போன்ற முதன்மை எண்ணெய் உற்பத்தி நாடுகளை காட்டிலும் மலேசியாவில் எரிபொருள் சில்லறை விலை குறைவாக உள்ளதென நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புடிமடானி முனைப்பில் ரோ 95 பெட்ரோல் லிட்டருக்கு 1.99 ரிங்கிட் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. சவுதியில் அதன் விலை லிட்டருக்கு 2.40 ரிங்கிட் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வாங்கும் சக்திக்கு உட்பட்ட நிலையில் எரிபொருள் விலையை நிர்ணயிப்பதில் அரசாங்கத்தின் கடப்பாட்டை இது வெளிப்படுத்தியுள்ளது. வெளிநாடுகளில் முழுமையாக பொருத்தப்பட்ட இறக்குமதி செய்யப்படும் மின் வாகனம் EV தொடர்பான புதிய நிபந்தனையை மீட்டுக் கொள்ள அரசாங்கம் திட்டமிடவில்லை என முதலீட்டு வாணிக தொழில்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. சந்தையில் EV வாகனங்களின் தேவையை நிறைவேற்ற அவற்றின் இறக்குமதியை ஒழுங்குபடுத்தும் தேசிய வாகன கொள்கைக்கு ஏற்ப அந்த நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது என அமைச்சு கூறியுள்ளது. மேலும் உள்நாட்டு வாகன உற்பத்தி துறை மேம்பாடு போட்டித்தன்மையுடனும் நீடித்திருக்க ஆதரவாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. EV விலை உயர்த்தப்படுவதாக அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது. இது மக்களிடையே மின் வாகன பயன்பாட்டை துரிதப்படுத்தும் அரசாங்க கொள்கைக்கு முரணாக உள்ளதால் நேற்று மக்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டது. போக்குவரத்து அமைச்சின் தரவுப்படி நாட்டில் சொந்த பயன்பாட்டிற்காக 1000க்கும் மேற்பட்ட பொழுதுபோக்கு வாகனங்கள் RV பதிவு செய்யப்பட்டுள்ளன. மோட்டோஹோம், கேரவன், கேம்போவேன் ஆகிய RV வாகனங்கள் சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. உள்நாட்டு சுற்றுலாத்துறையிலும் தானியங்கி பொருளாதாரத்திலும் பங்களிக்கும் உயர் ஆற்றலை RV துறை கொண்டுள்ளது. RV உற்பத்தி தொழிற்சாலை மீதான அந்நிய முதலீடுகள் அதிகரித்துள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. RV வாகனங்கள் சாலையில் பயணிக்க அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது நேற்று மக்களவையில் உறுதிப்படுத்தப்பட்டது. இதனிடையே RV வாகனங்களுக்கான கடன் வசதி குறித்து பேசிய அமைச்சர், திருத்தம் செய்யப்பட்ட 2025 வாடகை கொள்முதல் சட்டத்தின் கீழ் பொருளக கழகங்கள் வணிக மதிப்பீட்டிற்கு உட்பட்டு கடனுதவிகளை வழங்குகிறது என கூறியது. தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்களை முன்னிட்டு தேசிய மாதம் தேசிய கொடியை பறக்கவிடும் தொடக்க நிகழ்ச்சி சிறிய அளவில் திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் நாட்டின் மீது கொண்ட அன்பும் தேசப்பற்றும் நிறைந்ததாக இருக்கும் என மலேசிய தகவல் துறையின் சமூக மேம்பாடு தொடர்பு சேவை பிரிவு இயக்குநர் முகமது நஜ்மி முஸ்தபா தெரிவித்துள்ளார். முந்தைய ஆண்டு பொதுமக்களின் வருகையோடு இந்நாள் அனுசரிக்கப்பட்டிருந்த நிலையில் இவ்வாண்டு வரும் 19ஆம் நாள் மிதமான அளவில் நடைபெறுவதாக அவர் கூறினார். மேற்காசியாவின் மோதலால் நிலவும் ஆற்றல் விநியோக சிக்கலை கருத்தில் கொண்டு மிதமான அளவில் அந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு breather.rtn.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: ஈரான் ஓர் உடன்பாட்டை எட்டாவிட்டால் அடுத்த வாரம் மின் உற்பத்தி நிலையங்களையும் பாலங்களையும் குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல்களை விரைவுபடுத்தும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அடுத்த வாரம் தெஹ்ரான் மேலும் மோசமான நிலைக்கு தள்ளப்படலாம் என அவர் ஃபாக்ஸ் நியூஸிடம் தெரிவித்தார். அமெரிக்க படைகள் தொடர்ந்து 4வது நாளாக ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளன. அந்நாட்டின் துறைமுகங்கள் மீது கடற்படை முற்றுகையை மீண்டும் விதித்திருந்த வேளையில் டிரம்பின் இந்த கூற்று வெளியாகியிருக்கிறது. அமெரிக்க தாக்குதல்களின் காலவரையறை குறித்து செய்தியாளர்கள் வினவியதற்கு தான் போதும் என்று கூறும் வரை அவை தொடரும் என டிரம்ப் பதிலளித்தார். அமெரிக்காவிலிருந்து விலகி வர்த்தகத்தை பன்முகப்படுத்தும் முயற்சியாக இவ்வாண்டு மெர்கோசோருடன் வர்த்தக ஒப்பந்தத்தை எட்ட கனடா விரும்புகிறது. செவ்வாய்க்கிழமை பிரேசிலுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது அதன் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இதனை கூறினார். கனடாவுக்கும் அந்த தென் அமெரிக்க கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சு பல ஆண்டுகளாக முடக்கம் கண்டிருந்தன. அதற்கு பிறகு வாஷிங்டனின் வரி விதிப்பு நடவடிக்கை 2025 இரு தரப்புகளையும் மீண்டும்

நிகழ்வுகளில் ஒன்றான இந்த தீ விபத்து சாலையில் மின்கம்பி விழுந்ததால் ஏற்பட்டது. இதில் சுமார் 7000 ஹெக்டேர் நிலப்பரப்பை அழித்தது. 2026 உலக கிண்ண கார்பந்து அரையிறுதி ஆட்டத்தில் 2-2 சுழியம் என பிரான்சை வீழ்த்திய ஸ்பெயின் உலகின் சிறந்த அணியாக திகழ்வதாக அதன் பயிற்றுநர் லூயிஸ் டி லவ் ஃபியூன்டே விளையாட்டாளர்களை பாராட்டினார். இந்த உலக கிண்ணத்தில் ஸ்பெயின் தான் சிறந்த அணி என்று பலமுறை வலியுறுத்தி வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். லா ரோஜா சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி இறுதி ஆட்டத்துக்கு முன்னேறியுள்ளது தமக்கு பெருமை அளிப்பதாக 65 வயது ஃபியூன்டே செய்தியாளர்களிடம் கூறினார். 2024 யூரோ வெற்றியாளர் பட்டத்தை ஸ்பெயின் வெல்வதற்கு பெரும் பங்காற்றிய அவர் தற்போது தொடர்ச்சியாக 3 ஆட்டங்களில் பிரான்சை வீழ்த்தியுள்ளதை தாம் சிறந்த அடைவு நிலையாக கருதுவதாக ஃபியூன்டே குறிப்பிட்டார். இதற்கிடையில் பிரான்சை வீழ்த்தியிருப்பதை அடுத்து 2010 பிறகு 2 முறையாக கிண்ணத்தை வெல்ல ஸ்பெயின் அணியினருக்கு உத்வேகத்தை அளித்திருப்பதாக ஃபியூன்டே கூறினார். அரையிறுதி ஆட்டத்துக்கு முன்பே 16 கோல்களை புகுத்தியுள்ள பிரான்ஸ் தாக்குதல் அரணை ஸ்பெயின் இன்று முடக்கியது. அவ்வாட்டத்தில் தமது அணி விளையாட்டாளர்கள் அர்ப்பணிப்பு, குழு உணர்வு, திறமையை வெளிப்படுத்தியதை காண முடிந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மோடி நிறுவனத்தின் மதிப்பீடு நாட்டின் பொருளாதார நிலைத்தன்மைக்கு சான்று. எல்லை துறைமுக பயன்பாட்டை விரிவுபடுத்த போக்குவரத்து அமைச்சுக்கு வலியுறுத்தல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஒரு சந்திப்பு காத்துக்கிட்டு இருக்கு. மலேசிய புள்ளி விபரத்துறை இருக்கு இல்லையா திரேசா?
1: ஆமா,
0: அங்கிருந்து ஒரு அதிகாரி வந்திருக்காங்க. இன்றைக்கு வந்து இந்த பொருளாதார கணக்கெடுப்பு 2026 பற்றி தான் நம்ம பேச போறோம். வியாபாரம் செய்பவர்கள் எப்படி இதுல கலந்துக்கலாம் அப்படின்ற விவரங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு.
1: மிக முக்கியமான தகவல்களை, பயனுள்ள தகவல்களை தான் பகிர்ந்து கொள்ள போறாங்க. ஏன்னா 5 வருடத்துக்கு ஒரு முறைதான் இந்த பொருளாதார கணக்கெடுப்பு எடுக்கப்படுகின்றது. எனவே வர்த்தகத்துல இருக்கின்றவர்கள் மறக்காதீங்க, நிகழ்ச்சியோட இணைந்திருங்க.

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சி நம்ம கேட்டுருக்கோம். முதல்ல நம்ம சொல்லியிருந்தது போலதான் திரீசா, இந்த பொருளாதார கணக்கெடுப்பு 2026 இதை பற்றி இன்றைக்கு நம்ம பேச போறோம். அதை பற்றி பேசுவதற்காக மலேசிய புள்ளி விபரத்துறையின் தொழிலாளர் புள்ளி விபர பிரிவின் துணை நிர்வாக இயக்குநர் மாலதி பொன்னுசாமி வந்திருக்காங்க. வழக்கமா இது பரட்சியமான பெயர் தான் இவங்க அடிக்கடி மின்னலுக்கு வர்ற ஒரு அதிகாரி. வணக்கம் மாலதி, எப்படி இருக்கீங்க? பொருளாதாரம் குறிப்பா நம்ம வந்து பஞ்சி எக்கனமி டோரி புரோப்ளோனம் அப்படின்னு சொல்றோம். இந்த பொருளாதார கணக்கெடுப்பு 2026 அப்படின்னு வரும்போது இது எப்ப தொடங்கப்பட்டது, எப்படி நடந்துகிட்டு இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் ஒரு விளக்கமா சொல்ல முடியுமா?
1: கண்டிப்பா. பொருளாதார கணக்கெடுப்பு அதாவது பஞ்சி எக்கனமி, இது வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம தேசிய புள்ளியியல் துறை வந்து நம்ம செய்வோம். சோ இந்த தடவை நம்ம செய்யற இந்த பொருளாதார கணக்கெடுப்பு வந்து 6வது முறையாக நம்ம செய்கின்றோம். சோ முதல்ல வந்து 2001 செஞ்சோம், பிறகு 2006, பிறகு 2011, 2016, பிறகு வந்து 2021 செய்யறதா இருந்துச்சு. அப்ப வந்து COVID-19 வந்ததுனால நம்ம அங்க செய்ய முடியல. அதனால 2023 ஒரு ஸ்மால் ஸ்கேல்ல தான் நம்ம அதை செஞ்சோம்
0: பாருங்களேன்.
1: இப்ப என்ன அப்படின்னா 2026 வந்து 6வது முறை செய்யறோம். இது வந்து பிக் ஸ்கேல், எப்போதும் போல சென்சஸா இது வந்து நம்ம இந்த பெரிய லெவல்ல இந்த கணக்கெடுப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். இந்த தடவை இன்னொரு என்ன புதுசா செய்யறோம் அப்படின்னா, இதை வந்து 3 phase நம்ம பிரிச்சிருக்கோம், 3 பாகமா. முதல் பாகம் வந்து நம்ம வந்து ஜனவரியிலிருந்து 28 பிப்ரவரிக்கும் நம்ம செஞ்சோம். அது வந்து என்னன்னா இன்ஃபார்மல் ஆக்டிவிட்டிஸ் பொருளாதாரத்துல நம்ம செஞ்சிருக்கோம். அதுவும் இதான் முதல் தடவை இந்த இன்ஃபார்மல் ஆக்டிவிட்டிஸும் நம்ம சேர்ந்திருக்கோம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய தரவுகள் இதுக்கு தேவைப்படுது. வெளியிலேருந்து நமக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கு இந்த இன்ஃபார்மல் ஆக்டிவிட்டிஸை பத்தி. அவங்க என்ன மாதிரி வேலை செய்யறாங்க, என்ன தொழில ஈடுபட்டு இருக்காங்க, எவ்வளவு இன்கம் எடுக்கிறாங்க அப்படின்றதுனால, அதனால இந்த வருஷம் நம்ம சேர்த்துக்கிட்டனால அவங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்காக அந்த ஃபேஸ் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து நம்ம அந்த கணக்கெடுப்பை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். ஓகேங்களா? பிறகு வந்து 2வது பாகம் வந்து 1 மார்ச்லேருந்து 30 ஜூன் வரைக்கும் நம்ம அதுவும் செஞ்சு முடிச்சிட்டோம். அது வந்து என்ன அப்படின்னாக்கா சிறிய மற்றும் நடுத்தர கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்களா, நிறுவனங்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். 3வது இப்ப வந்து நம்ம வந்து ஜூலைலேருந்து இப்ப 31 அக்டோபர் வரைக்கும் 3rd phase வந்து நடுத்தரம் மற்றும் வந்து பெரிய கம்பெனிகளை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த பொருளாதார கணக்கெடுப்பை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். சோ அதாவது ஜனவரிலிருந்து நம்ம ஆரம்பிச்சாச்சு, இது ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே, இந்த என்ன சொல்லுவாங்க, இது வந்து எப்படின்னா தெரியுமா, 5 ஆண்டுகளுக்கு ஒன்று மாதிரி செய்யறதுனால இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார கணக்கெடுப்பு
0: பாருங்களேன்.
1: புள்ளி விவரத்துறை வந்து நம்ம வேற சர்வேல நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதாவது மாதந்தோற உள்ள சர்வே செய்யறோம், வருடாந்தோற உள்ள சர்வே செய்யறோம், குவார்ட்டர்லி சர்வே, இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம், கம்பெனிகளுக்கு அனுப்பிக்கிட்டு தான் இருக்கோம். இருந்த பட்சம் எக்கனமி சென்சஸ் என்பது ஏன் வந்துனா எல்லா கம்பெனியும் நம்ம வந்து இதுல வந்து நம்ம கவர் பண்ணி ஆகணும். இதே வந்து நம்ம வந்து நம்ம மாதந்தர வருடாந்தர செய்தல வந்து நம்ம சாம்பிளிங் முறையில தேர்ந்தெடுத்து தான் நம்ம வந்து அந்த கணக்கு நம்ம சேரும் பாருங்க, கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறோம். இது வந்து எல்லாமே செஞ்சு ஆகணும். ஏன் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம மலேசியாவோட எக்கனமி அதாவது பொருளாதாரம் வந்து எப்படி இருக்கு இந்த காலகட்டத்துல, லேட்டஸ்டான காலகட்டத்துல அப்படின்ற தரவுகளை வந்து நாங்க அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கோம். அதனால இந்த பொருளாதார கணக்கெடுப்பு இப்ப நடத்திக்கிட்டு இருக்கோம்.
2: ஆமா, அதாவது இந்த வணிகம் வர்த்தகம் செய்கின்றவர்கள் வந்து இதுல வந்து கட்டாயம் பங்கெடுக்கணும் நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்க கொடுக்கிற தரவுகளின் அடிப்படையில தான் வந்து அவங்க ஒரு பாலிசியை உருவாக்குறதுக்கு வந்து உதவியாக இருக்கின்றது. இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற வணிகர்ல யாராவது சரி பரவாயில்ல நான் ஏன் இதுல வந்து இந்த கணக்கெடுப்புல வந்து பங்கெடுக்கணும் விட்டுறலாமே அப்படின்னு நினைத்தால் அது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை அந்த தரவுகளிலும் அந்த பாலிசியிலும் ஏற்படுத்துமா?
1: கண்டிப்பா இது வந்து மிக ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்தும். இது வந்து ஒன்று கவனிக்கணும் என்னன்னா, நம்ம அதனால தான் சொல்றோம் சிறிய கம்பெனிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் நம்ம ஏன் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம வந்து ரியல் டைம் டாட்டா வந்து பாலிசி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுது, அரசாங்கத்துக்கு தேவைப்படுது. இப்போ வந்து அந்த டாட்டாவை வந்து நாங்க வந்து புள்ளி விவரத்துறையில இருந்து எப்படி நம்ம வந்து எடுப்போம், அதாவது அந்த துறையில ஈடுபட்டிருக்கவங்க, அந்த வணிகத்துறையில ஈடுபட்டுறவங்களை போய் பார்த்து உண்மையான நிலவரம் அங்கே என்ன நடக்குது அப்படின்ற விவரங்களை நம்ம தெரிஞ்சிட்ட பிறகுதான் அந்த தரவுகளை தான் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி அக்ரிகேட் முறையில வந்து நம்ம வந்து அந்த டாட்டாவை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். இது அரசாங்கம் மட்டும் இல்லை, இது வந்து நம்ம வந்து ரிசர்ச்சர்ஸ் இருக்கிறாங்க, பல்கலைக்கழகங்களில் உள்ள PhD செய்யறவங்களோ இல்ல மாஸ்டர் செய்யற ஸ்டூடெண்ட் அவங்களுக்கும் வந்து படிப்புக்காக அவங்களோட பேப்பர் செய்யறதுக்கும் உதவியா இருக்குது. இந்த டாட்டா லேட்டஸ்டா கொடுக்கறதா தான் அந்த நம்ம வந்து புது வகையான பாலிசிஸ் இன்னும் நம்ம இருக்கிற பாலிசிஸ் வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து இந்த அரசாங்கம் வந்து செய்ய
0: முடியும். ஆனா முதல்ல நீங்க சொல்லியிருந்தது போலதான் கோவிட்க்கு பிறகு செய்யக்கூடிய ஒரு பெரிய அளவிலான பொருளாதார கணக்கெடுப்பு தான் இதெல்லாம். ஏன்னா 2023 சிறிய அளவுல தான் நீங்க செய்தீங்க, ஆனா கோவிட்க்கு பிறகு இந்த பொருளாதாரம் பெரிய அளவு மாற்றம் கண்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போது இந்த முறை நீங்க செய்யக்கூடிய இந்த பொருளாதார கணக்கெடுப்பு எடுப்பீராயிரத்திருப்பத்தாறு ரொம்ப முக்கியமானதுல.
1: ஆமா கண்டிப்பா. இப்ப ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன். 1960s-70s வந்து நம்ம நாடு வந்து விவசாயத்துறை சார்ந்திருந்தது. பிறகு 80s-90s வந்து நம்ம வந்து மேனுபேக்சரிங் அதாவது தொழில்நுட்பத்துறை உற்பத்தி துறையை சார்ந்திருந்தது. வந்து 2000 பிறகு அதுல இருந்து இப்ப வரைக்கும் சேவை துறை தான் அதிகமான ஒரு என்ன சொல்லுவாங்க அதிகமான ஒரு நிறுவனங்களை கொண்ட ஒரு துறையா அங்க இப்ப விளங்குது. அதனால வந்து இந்த வந்து பொருளாதார எவல்யூஷன் எப்படி நடக்குது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குன்னு இந்த எக்கனாமிக் சென்சஸ் நம்ம நடத்துற இந்த சேவைகள் மூலமா தான் நம்ம வந்து அதை ஆராய்ஞ்சு அந்த தகவல்களை வந்து நம்ம வந்து நம்ம அரசாங்கத்துக்கிட்ட நம்ம கொடுக்கறோம்.
2: அதாவது ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் வந்துட்டு எப்படி வந்து இந்த 5 ஆண்டு அடிப்படையில வந்து நகர்ந்து போகுது அப்படின்றது இந்த வர்த்தகம் செய்கின்றவர்கள் கொடுக்கின்ற தரவுகளின் அடிப்படையில தான் வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கும். அதுதான் ஒட்டுமொத்த நம்முடைய நாட்டோட பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நல்ல திட்டங்களை வந்து வகுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இல்லையா?
1: கண்டிப்பா. இப்ப உள்ள காலகட்டத்தில் நம்ம வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் பத்தி எல்லாம் பேசுறோம், டிஜிட்டல் எக்கனமி பத்தி பேசுறோம், கிக் ஒர்க்கர்ஸ் பத்தி பேசுறோம், புது புது வகையான டேர்ம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இந்த எக்கனமில. சோ இது எப்படி நம்ம கணக்கு எடுப்போம்? சோ நம்ம அரசாங்கத்துக்கு அதெல்லாம் தேவைப்படுது. அப்ப அந்த கணக்கு வந்து நம்ம அவங்கள நாடி போறோம். அந்த ஃபார்ம்ல இதெல்லாம் பிளீஸ் ஈஸி பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க எல்லாம் வந்து பூர்த்தி செஞ்சாதான் நமக்கு அந்த டாட்டா கிடைக்குன்றதுக்காக அவங்களை வந்து அணுகி போய் நம்ம அந்த டாட்டா நம்ம அந்த தரவுகளை பெற்றுக்கொள்றோம். பாருங்களேன்,
0: இப்ப இந்த வியாபாரத்துறையில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு நீங்க போகும்போது அவங்க என்னென்ன செய்யணும் அப்படின்ற விவரங்கள் பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம். முதல்ல ஒரு பாடலை கேட்டலாம், பாடலுக்கு அப்புறமா நம்ம சந்திப்போம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ-டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ-டியூஷன். தொடர்புக்கு 1-0-7-2-9-1-9. வணக்கம். இந்நிலை இன்றைக்கு வந்து இந்த பொருளாதார கணக்கெடுப்பு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மலேசிய புள்ளி விபரத்துறையிலிருந்து மாலதி பொன்னுசாமி இன்றைக்கு வந்திருக்காங்க, நிறைய விபரங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம இதை பற்றி பேசி முடிச்சாச்சு மாலதி. அதாவது எப்படின்னாக்கா, இந்த பொருளாதார கணக்கெடுப்பு எதற்காக நம்ம செய்யறோம், எப்படி செய்யறோம், அந்த விபரங்கள்லாம் நீங்க கொடுத்துருங்க. ஆனா எப்படி நீங்க அடிப்படையில அந்த வியாபாரத்துறையில ஈடுபட்டிருப்பவர்களை கண்டுபிடிச்சு அவங்களுடைய அலுவலகமா இருக்கட்டும், அவங்களுடைய நிறுவனமா இருக்கட்டும், அந்த சம்பந்தப்பட்ட பகுதிக்கு சென்று அந்த கணக்கெடுப்பு நீங்க செய்வீங்க?
1: அதாவது ரவீன், எங்களோட டிபார்ட்மெண்ட்ல வந்து இதுக்குன்னே வந்து ஸ்பெஷலான ஒரு டிவிஷன் இருக்கு, R&D டிவிஷன் நம்ம சொல்லுவோம். சோ அந்த டிவிஷன் என்ன பண்ணுவாங்க, சாம்பிளிங், எகனாமி சென்சஸ்க்கான இந்த பட்டியல் எல்லாமே வச்சிருப்பாங்க, கம்பெனியோட பட்டியல்ஸ் எல்லாமே பாருங்களேன். அதே நேரத்தில் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம MOU வச்சிருக்கோம் SSM கூட, லோக்கல் அத்தாரிட்டி கூட, அவங்க கூடலாம் வந்து நம்ம இந்த MOU வச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க வந்து நமக்கு புது புது கம்பெனிகள் உருவாகுறப்ப நமக்கு வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதன் மூலியமா தான் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அந்த கம்பெனியை, ஒன்னு. ரெண்டாவது, கண்டிப்பா இந்த இவ்வளவு தூரம் நம்ம எக்கனாமி எக்ஸசைஸ் செய்யறோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து பட்ஜெட் வேணும். சோ அந்த பட்ஜெட் நம்ம ஆரம்பிக்கிறப்ப வந்து எத்தனை கம்பெனி நம்ம வந்து கவர் பண்ண போறோம், இதுக்கு எவ்வளவு செலவாகும், இதுக்கான பணியாட்கள் எவ்வளவு எடுக்கணும், எல்லாமே வந்து நம்ம 2024 நம்ம ஆரம்பிச்சாச்சு இதோட இதெல்லாம் பாருங்களேன், இந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே. சோ இப்ப அந்த பட்டியல் எல்லாம் அவங்க தயார் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம வந்து சுலபமா அடையாளம் கண்டு அவங்கள நம்ம அணுகி நம்ம செய்யறோம், ஒண்ணுங்களா. ரெண்டாவது வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நம்ம வந்து எத்தனை கம்பெனிகளை வந்து நம்ம வந்து நேரடியா போய் நேர்காணல் பண்ணலாம், எத்தனை கம்பெனியை வந்து நம்ம வந்து மின்னஞ்சல் மூலியமாவே தொடர்பு கொண்டுலாம், எத்தனை கம்பெனிகளை வந்து நம்ம வந்து ஆன்லைன் மூலமா அவங்கள செய்ய வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு வகையான நம்ம கணிப்பு கூட நம்ம கணிச்சு வச்சிருப்போம். சோ அது மூலமா தான் நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வொர்க் அவுட் பண்ணி நம்ம இந்த கணக்கெடுப்பு வந்து செஞ்சுட்டு இருக்கோம் பாருங்களேன். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்க நேர்காணலுக்கு போயிட்டு
2: இருந்தீங்கன்னா
1: கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம வந்து
2: தருவையில செய்ய முடியாது.
1: ரெண்டாவது, பணியாட்கள். நம்ம வந்து நம்ம பெர்மனன்ட் ஆபீசர்ஸ் தவிர நம்ம வந்து நம்ம பர்சனல் மை ஸ்டாஃப் சொல்லுவாங்க, அப்படி பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்களையும் நம்ம எடுத்திருக்கோம் இந்த சென்சஸ் நடத்துறதுக்காக. சோ அது இதெல்லாம் வந்து இந்த பட்டியலில் மூலமா தான் நம்ம இதெல்லாம் நம்ம செய்ய முடியுது. அதனால அந்த டிவிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
2: ஆமா, அவங்க தான் ஒரு உயிர்நாடியா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்ப அடிப்படையில வந்து இந்த கணக்கெடுப்புன்னு சொன்னாலே கேள்விகளுக்கு அவங்க சரியா வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு நம்ம வீடு வீடா சென்று குடும்பங்கள்கிட்ட கேட்போம். இப்ப இந்த வர்த்தகர்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன மாதிரியான கேள்விகளை கேக்குறீங்க? நீங்க கேக்குற கேள்விகளுக்கு முழுமையா சரியா அவங்க கிட்ட இருந்து எல்லா பதிலும் வருதா?
1: ஓகே, இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம கையில உள்ள கம்பெனிகள் வந்து ஒரு 55% வந்து நமக்கு வந்து ஏற்கனவே உள்ள கம்பெனிகள். சோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம நடத்துறோம் செய்யறோம், நம்ம ஃபார்ம் கொடுத்துட்டோம்னா இந்த காலகட்டத்தில் செஞ்சு கொடுத்தோம்னா அது அழகா நமக்கு வந்துடும். இப்ப நமக்கு என்ன சேலஞ்ச் வருது அப்படின்னா, சவால் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, புதிதாக நம்ம தேர்ந்தெடுக்கிற அந்த கம்பெனிகளை தான் போய் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம் என்ன மாதிரி கேள்விகள் அப்படின்னா, முதல் பாகத்துல வந்து அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் கேட்கறோம், அவங்களோட அட்ரஸ் என்ன மாதிரி செய்யறாங்க, மெயின் ஆக்டிவிட்டி அந்த கம்பெனியில என்ன, அந்த மாதிரியான டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்றோம். பிறகு வந்து ரெண்டாவது பாகத்துல வந்து அவங்களோட பணியாளர்கள் எத்தனை பணியாளர்கள் வச்சிருக்காங்க, என்ன ப்ரொஃபஷனல் லெவல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நன் ப்ரொஃபஷனல் லெவல் எவ்வளவு இருக்காங்க, மலேசியனா நன் மலேசியனா, அந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்கறோம். பிறகு வந்து அவங்களோட வருமானம், பிறகு வந்து அவங்களோட செலவினங்கள் என்ன மாதிரி செலவினங்கள் இருக்கு, பிறகு வந்து அவங்களோட எசெட் சொல்லுவாங்களே என்ன மாதிரியான எசெட் வச்சிருக்காங்க அப்படின்னு, அதுக்கான கேள்விகளும் நம்ம கேட்கறோம். அது கொஞ்சம் டீட்டெயிலாவே நம்ம கேட்கறோம். பிறகு வந்து அவங்க வந்து இப்ப டிஜிட்டல் காலத்துல இருக்கிறதுனால AI பயன்படுத்துறாங்களா அப்படின்ற இந்த புது புது கேள்விகளை நம்ம நுழைச்சிருக்காங்க. அதே வந்து அதுலயே வந்து கிக் எக்கனமி ஒர்க்கர்ஸா இருக்கிறாங்களா உங்க இதுல வந்து அப்படின்ற கேள்வியும் புது கேள்வி தான். அது வந்து அதே நேரத்துல வந்து வயதானவர்களுக்கு கூட வேலை வாய்ப்பு இருக்கா உங்களுடைய நிறுவனத்துல, அந்த கேள்விகளையும் நம்ம கேட்கறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்மளோட நாடு வந்து வயது மூத்த குடிமக்கள் அதிகமுள்ள நாடாக போயிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனிகள்ல வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம தெரியப்படுத்து அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நாங்க கேட்கறோம். பிறகு வந்து முக்கியமான வந்து என்னன்னா, இந்த பொருளாதார கணக்கெடுப்பை வந்து நம்ம வந்து 5 துறைகளுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கறோம் இந்த ஃபார்மை வந்து. அப்ப இந்த 5 துறைகள்ல வந்து எந்த துறைகள் வந்து அதிகமான வருமானத்தை ஈட்டுது, என்ன மாதிரியான லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த கேள்விகள் வந்து நமக்கு வந்து அனாலிசிஸ் வந்து நமக்கு வந்து அந்த டேட்டாவை நமக்கு காட்டும்.
0: ஆனா அடிப்படையில் நீங்க எதிர்பார்க்கிற பதில் வருதா?
1: கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கம்பெனிங்ல இருந்து வர்றப்ப நமக்கு வந்து 55% அங்க வந்து நம்ம இதை எடுத்துரும். அந்த புது நிறுவனங்கள் தான் நம்ம அப்ரோச் பண்ணி பேசி எல்லாம் பண்றப்ப அது நமக்கு கிடைக்கும். சில நேரம் சவால்கள் தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்ம அதுக்குதான் வந்து அந்த மாதிரியான கம்பெனிங்க அணுகிறப்ப நம்ம சீனியர் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்களா அவங்கள வந்து அனுப்பி அவங்களுக்கு தெரியும் எப்படி
0: பொருட்களை விற்பனை செய்து அங்க வந்து ஒரு கணிசமான தொகை ஈட்டுற வியாபாரிகள் இருக்காங்க, அந்த மாதிரி இருப்பவர்கள் எப்படி நீங்க அடையாளம் காண்றீங்க?
1: செப்டம்பர் 28 பிப்ரவரி வரைக்கும் இவங்களை தான் நாங்க போய் அனுபவம் செஞ்சு அவங்களோட பட்டியல் நம்ம கிட்ட இருக்காது, ஆனா தேடி கண்டுபிடிச்சு ஆன்லைன் பிசினஸ் எப்படி செய்யறாங்களோட அவங்களோட தகவல்ல வந்து கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட போய் அணுகுமாரி செஞ்சோம். பிறகு வந்து இந்த சாலை ஓரங்கள்ல வியாபாரம் செய்யறாங்க அவங்கள போய் நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு எல்லாம் நம்ம இது அந்த கணக்கெடுப்பு எடுத்தோம். ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு ஒரு டீட்டெயிலான கேள்விகளை நம்ம கேட்க மாட்டோம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணே பேஜ் மட்டும்தான் அவங்களுக்கு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப போல பேரு என்ன வியாபாரம் செய்யறீங்க எத்தனை நாளா செய்யறீங்க ஒரு ஏறத்தால எவ்வளவு வருமானம் உங்களுக்கு வரும் எவ்வளவு பிள்ளைங்க அரசாங்க தேவைப்படுது. பல அனுபவங்கள் அதுல இனிமையான அனுபவம் இருக்கு, கஷ்டமான அனுபவம்
2: இருக்கு, அனுபவம்.
1: ஆமாம், அது முடிச்சாச்சு ரவி,
0: முடிச்சாச்சு.
1: அடுத்த இந்த இந்த கணக்கெடுப்பு முடிச்சிட்ட பிறகு அடுத்த வருஷம் முதல் காலாண்டுல தான் இதோட தகவல்கள் நம்ம வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நம்ம வெளியாக்குவோம்.
0: அந்த அனுபவங்கள் பற்றி நம்ம அப்புறமா பேசலாமா?
2: ஆமா, ஒரு பாடலுக்கு இது இந்த அனுபவத்தை தெரிந்து கொள்ள ரவினும் ஆர்வமா இருக்காரு. என்னதான் கிடைச்சிருக்கு?
0: பாடலுக்கு அப்புறமா நம்ம பேசலாம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7219 19. வணக்கம். இந்நிலை இன்றைக்கு பொருளாதார கணக்கெடுப்பு பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்காக மலேசிய புள்ளி விபரத்துறையிலிருந்து தொழிலாளர் புள்ளி விபர பிரிவின் துணை நிர்வாக இயக்குனர் மாலதி வந்திருக்காங்க. சில விபரங்கள்
1: தனியாருடைய இன்ஃபர்மேஷன் நம்ம எங்கேயுமே கொடுக்க மாட்டோம், நம்ம வெளியாக்க மாட்டோம். நம்ம வந்து அக்ரிகேட் முறையில் தான் நம்ம டாட்டா வெளியாக்கும். இந்த புத்தக வடிவிலையும் இன்ஃபர்மேஷன்ஸ் டாட்டா சீரிஸ் நம்ம செய்வோம் பாருங்களா. அதனால அவங்களோட தனிப்பட்ட விவரங்களை வந்து நம்ம வெளியாக்கணும் வந்து அவங்க பயப்பட தேவையில்லை.
2: அது பாதுகாப்பா தான் இருக்கும்,
1: பாதுகாப்பா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் இருக்கு பாருங்க, அக்தா பஞ்சி வேற இருக்குது. ஸோ நம்ம வந்து அவங்களோட தனிப்பட்ட ரகசியங்களும் வெளியாக்க முடியாது, வெளியாக்கவும் கூடாது.
3: அங்க இந்த பொருளாதாரம் அப்படின்னு நம்ம கணக்கெடுப்பு அப்படின்னு வரும்போது எந்த துறையில வந்துட்டு இந்தியர்கள் அதிகமா ஆர்வம் செலுத்துறாங்க, வருமானம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த கணக்கெடுப்பு மூலமா தான் அரசாங்கம் பார்த்து அதற்கான அடுத்த நிதி ஒதுக்கீடு ஏதாவது செய்யறதா இருந்தாலும், ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வரதா இருந்தாலும் இதைதான் பாப்பாங்க.
1: ஆமா கண்டிப்பா,
3: அடிப்படையில் அது நமக்கு சரியா இருக்கணும்.
1: ஆமா கண்டிப்பா இருக்கணும் பாருங்களேன். சோ அதனாலதான் வந்து அதுவும் இப்ப உள்ள காலகட்டத்தில் ரொம்ப மிக முக்கியமா அது தேவைப்படுது. ஏன்னா வந்து இப்ப லைக் அவங்க வந்து எங்கேயோ செஞ்சு ஏதாவது உதவி செய்யறதுக்கோ இது பண்றதுக்கோ எவ்வளவு அவங்க பட்ஜெட் கொடுத்து ஹெல்ப் பண்ணலாக்கு இந்த மாதிரி டாத்தா அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. முழு விவரங்கள்ல உண்மையான விவரங்கள் என்ன நடக்குதுன்னு நம்ம காட்டினாதான் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொள்கைகள் சரியா அமைஞ்சா தான் அது கடைசியில் வந்து சக்சஸ் ஆகும்.
2: நிச்சயமா இப்ப வரவு செலவு திட்டம் கூட அக்டோபர் மாதத்துல தாக்கல் செய்யப்படும். அதற்கு முன்னதாகவே இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த பொருளாதார தொழிலியல் துறை சார்ந்த நிதி ஒதுக்கீடு வந்து கொஞ்சம் அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒருவேளை யாராவது வந்துட்டு சரி பரவாயில்ல என் மனசை நான் மாத்திட்டேன், நான் போயிட்டு இப்பவே அந்த கணக்கெடுப்புல நான் வந்து பங்கெடுக்க போறேன்னா அவங்க எங்க எப்படி இதற்கு பிறகு பங்கெடுக்கலாம்?
1: ஓகே, அதாவது நமக்கு வந்து நம்ம அகப்பக்கம் இருக்கு, நம்ம டிபார்ட்மெண்ட் www.dosm.gov.my அந்த அகப்பக்கத்துல போனாங்க, நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. நம்ம வந்து அங்க இமெயிலோ இல்ல கால் பண்ணி நம்ம வந்து சொல்லிக்கலாம், நம்ம வந்து இந்த கணக்கெடுப்புல வந்து பங்கெடுக்க விரும்புறோம், அதனால இதுக்கு நான் என்ன செய்யணும், யாரை கான்டாக்ட் பண்ண சொன்னா அந்த டீடைல்ஸ் விவரங்கள்லாம் எல்லாமே கிடைக்கும்.
3: கண்டிப்பா. ஆக நம்ம சந்திப்பு நிறைவு பகுதிக்கு வந்துகிட்டு இருக்கோம். நிறைவா நம்ம நிகழ்ச்சி கேட்கிற நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க மாலதி?
1: அதாவது தேசிய புள்ளி விவரத்துறை வந்து பல வகையான நம்ம சர்வீஸ் கணக்கெடுப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா கணக்கெடுப்புக்கும் வந்து நிறைய முக்கியத்துவம் இருக்கு. ஸோ நம்மளுடைய இந்திய மக்கள் வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா தயவு செய்து பயன்படுத்திக்கிட்டு அந்த கணக்கெடுப்புல கலந்து கொள்ளுமாறு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்தியர்களோட டாட்டா வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாட்டா மூலயமா தான் நம்ம வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி உதவி செய்யும், நீங்க கொடுக்குற டாட்டா வச்சு தான் நாளைக்கு அந்த உதவி வந்து உங்களை நாடி வந்து வரும் பாருங்களேன். ஸோ அதனால என்னைக்குமே வந்து பயப்பட வேண்டாம். இன்னொன்று வந்து உங்களோட ரியல்
3: பார்க்கும் போது மாலதி, கோவிட் அப்புறமா நிறைய இந்தியர்கள் வியாபாரத்துறையில ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து இந்த கணக்கெடுப்புல கலந்துகிட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப ஒரு உதவியா இருக்கும். அது நிச்சயமா இப்ப கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் நிறைய பேர் வியாபாரத்துறையில ஈடுபட்டு இருப்பாங்க, அவங்களும் வந்து கலந்துக்குவாங்க. நீங்க சொல்லியிருந்தது போல டோசமுடைய அகப்பக்கத்துக்கு சென்று அவங்க வந்து தன்னார்வ முறையில பதிவு செய்தாங்கனாக்கா அவங்க வந்து இந்த கணக்கெடுப்புல கலந்துக்கலாம்.
1: அதுதான்.
3: ரொம்ப நன்றி மாலதி, நம்ம மீண்டும் சந்திக்கலாம் வாய்ப்பு இருந்தா.
1: ரொம்ப நன்றி ரவீந்திரேசா.
2: நன்றி.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909729199.
2: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். உலகமே கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண கார்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: மடானி உங்களுக்காக. இளையோர் அமைப்புகளுக்காக சுஜாதி மடானி திட்டம் மூலம் 100,000 ரிங்கிட் வரையிலான உதவி. வேளாண், உணவுத்துறை, சுகாதாரம், விருந்தோம்பல், பசுமைசார் திட்டங்களுக்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சின் உதவி. மேல் விவரங்களை பெற www.icu.gov.my.
2: மடானி உங்களுக்காக நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.

0: வணக்கம். இன்னும் நிறைய பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம்.
1: புதன்கிழமை நிறைய பயனுள்ள விஷயங்களை உங்களோட நாங்க பகிர்ந்து கொண்டோம். குறிப்பாக திறமை இருக்கா, அதை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க.
0: ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த திறமை வாய்ந்த இளைஞர்களை கொண்டாடுவதற்கான ஒரு நாளாக அனுசரிக்கப்படுது. அந்த திறமைகள் பற்றி அப்புறம் வந்து திறன் பயிற்சிகள் அரசாங்கம் ரொம்ப வழங்கிட்டு இருக்காங்க. முடிந்த அளவுக்கு அதுலயும் நம்ம வந்து கலந்துக்குங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டலை கொடுத்திருந்தோம்.
1: அதோட முக்கியமானது எதை எதை யார் யாருக்கு அனுப்பணுமோ அதாவது அவங்களுக்கு மட்டும்தான் ரவீன் அனுப்பணும், தவறுதல யாருக்கும் அனுப்பிடவே கூடாது.
0: ஆமா. அப்புறம் வந்து இந்த பொருளாதார கணக்கெடுப்பு பற்றி நம்ம பேசிருந்தோம். வாய்ப்பு இருந்தா வியாபாரம் செய்பவர்கள் பொருளாதார கணக்கெடுப்பிலும் நீங்க கலந்துக்குங்க. அடுத்து இளமை உல்லாசம் உங்களுக்காக காலை 10 மணி தொடங்கி காத்துக்கிட்டு இருக்கு.
1: கிஷன் உங்களை சந்திக்க போறாரு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் த்ரீசாலசரும்
0: நான் ரவி, மீண்டும் சந்திக்கலாம் நீர்களே.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். இடைய அணுகலில் ஏற்படும் இடையூறுகள், மேற்காசிய நெருக்கடியினால் நாட்டின் எரிபொருள் உதவித்தொகை செலவினத்தில் ஏற்படும் தாக்கம் ஆகியவை இன்று மக்களவையில் எழுப்பப்படும் முதன்மை விவகாரங்களில் அடங்கும். திருத்தம் செய்யப்பட்ட 2026 தொடர்பு பல்லூடக சட்ட வரைவும், திருத்தம் செய்யப்பட்ட 2026 மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணைய சட்ட வரைவும் 2 வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்படவுள்ளன. பிரான்சும் மலேசியாவும் இருவழி ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளன. உலகின் நிலைத்தன்மையற்ற சூழலுக்கு மத்தியில் இது அவசியமாவதாக மலேசியாவுக்கான பிரான்ஸ் தூதர் மார்க் அபென்சோ தெரிவித்தார். இரு நாடுகளுக்கிடையிலான வர்த்தகம் கடந்த ஆண்டு 11% அதிகரித்ததாகவும், மலேசியாவில் செயல்படும் சுமார் 600 பிரெஞ்சு நிறுவனங்கள் 30,000 மேற்பட்ட உள்ளூர் வேலைவாய்ப்புகளை வழங்கியதாகவும் அபென்சோ தெரிவித்தார். ஈரானின் எண்ணெய் துறையை இலக்கிட்டு அமெரிக்கா அதன் தடைகளை விரிவுபடுத்தியுள்ளது. அத்துடன் பெட்ரோலிய கப்பல் போக்குவரத்து தலைவர் முகமது ஹுசேன் சலாம் ஷாக்கியின் விநியோகத்தையும் குறிவைத்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் ஈரானின் தாக்குதல்கள் தொடர்ந்துள்ள நிலையில் அந்நாடு மீதான பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கும் முயற்சியாக இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது. பிரிட்டனின் காலநிலை கடந்த 100 நிகழ்வை வானிலையை காட்டிலும் தற்போது அதிகம் மாறியுள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு அலுவலகம் தெரிவித்தது. அங்கு வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்துள்ளதோடு அடிக்கடி நிகழும் தீவிர வானிலை தொடர்பான சம்பவங்களையும் அது சுட்டிக்காட்டியது. கடந்த மே மாதத்தில் ஜூனிலும் இங்கிலாந்து இரு வெப்ப அலைகளை எதிர்நோக்கியது. இந்த காலகட்டத்தில் வெப்பம் 35.1 37.7 பாகை செல்சியஸாக பதிவாகியிருந்தது. 2026 உலக கிண்ண கால்பந்து நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினாவுக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் களமிறங்க டெக்லன் ராய்ஸ் தயாராக உள்ளதை இங்கிலாந்து பயிற்றுநர் தாமஸ் டூக்கர் உறுதிப்படுத்தியுள்ளார். முன்னதாக நோர்வேயுடனான ஆட்டத்தின் போது உடல்நலம் குன்றியிருந்த ராய்ஸ் முற்பாதி ஆட்டத்துக்கு பின் மாற்றப்பட்டார். இங்கிலாந்தும் அர்ஜென்டினாவும் நீண்டகால பந்தய பகையை தீர்த்துக் கொள்ளும் தருணம் வந்துள்ளதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த பக்கம் நானே தான் கிஷன். இங்க வந்தாச்சு அடுத்த 3 மணி நேரம் உங்களோட பேசுவதற்காக. இப்போ அடுத்த 1 மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்டு ரசிக்க போறோங்க. இதற்கிடையில காலையிலேயே ஒரு அழகான வாசகத்தை படிச்சேன். என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது வாய்ப்புகளால் நிரம்பியது, நாம் பயன்படுத்தும் வாய்ப்பை பொறுத்தே நம் வாழ்க்கை அமையும் அப்படின்ற ஒரு அழகான ஒரு வாசகத்தை படித்தோம். அதான் வாய்ப்புகள் வந்து நம்மை தேடி வரும்போதும் சரி, இல்லை நமக்கான வாய்ப்புகளையும் சரி, சரியா பயன்படுத்திக்கணுங்க. சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கும் உங்களுக்கு தேடி நிறைய வாய்ப்புகள் வரப்போது, அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. இப்ப அடுத்த பாடல் அருண் பிரீதா கொண்டு வராங்க, கேட்கலாம் வாங்க.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது,
0: இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

சனானன் ஜார்ஜ் பிரமிளா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். நேற்று வந்து மகாராஜா ஹாஸ்டல் அந்த திரைப்படத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. இது வந்து மாலிவுட்ல அடுத்த கட்டமா வரப்போற திரைப்படமா இருக்கு. இதற்கிடையில இந்த மாதம் நிறைவுக்குள் என்னென்ன திரைப்படங்கள் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன் மதம் அப்படின்ற இன்னொரு திரைப்படம் வெளிவரப்போகுது, பின்னாலே அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது. நகைச்சுவை திரைப்படத்திற்கு மகாராஜா ஹாஸ்டல் இருக்கு அப்படின்னா, மர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா அந்த உன்மதம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. த்ரில்லர் தேடல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிறகு மிக பிரம்மாண்டமாக உருவாக்கி இருக்கிற நிறைய திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் தான் வெளிவரும் அப்படின்ற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐம் கேம், கலிஃபா, த பேரடைஸ், டாக்ஸிக் இந்த மாதிரியான திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வெளிவரும் அப்படின்ற தகவல் வந்து பதிவிட்டிருக்காங்க. சரி, இப்போ அடுத்த பாடல் வினீத் கொண்டு வராரு, கேட்கலாம் வாங்க.

சுதீப் குமார் சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தாங்க. ஃபீஃபா உலக கிண்ணம் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாக அனைத்து ஆட்டங்களுமே நீங்க பார்க்கலாம். நம்ம மின்னல் கிளி சொன்ன மாதிரி தான் நடந்துருச்சுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கான ஆட்டம் உங்களுக்கு தெரியும், அதன் முடிவுகள் எல்லாம் ஸ்டேட்டஸ்ல ஸ்டோரிஸ்ல எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. பிரான்ஸ் ஸ்பெயினை சந்திச்சு விளையாடி இருந்தாங்க. இதுல ஸ்பெயின் வந்து 2-0 அப்படின்ற கோல் கணக்கில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. மின்னல் கிளியும் சரியா வந்து ஸ்பெயினை தான் தேர்ந்தெடுத்தது. நீங்களும் சமூக வலைதளத்தில் அந்த காணொலி பார்க்கலாம், நீங்க பார்க்கலாம். அடுத்த கட்டமா அது என்ன கணிக்க போகுது, அது உண்மையாக போகுது அப்படின்றது பொறுத்திருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கடையில் நாளைக்கு முக்கியமான ஆட்டம் இருக்கு இல்லையா, இங்கிலாந்து அர்ஜென்டினாவை சந்திக்கிறாங்க. யாருக்கு யார் வந்து வெற்றி பெற போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக பிரதீப் அனுபமா வராங்க, கேட்கலாம்.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: செல்ல தாமரா அப்படின்ற ஒரு பாடலை நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். அடுத்து போக்குவரத்து நிலவரங்களை பார்த்திடலாம்.
1: போக்குவரத்து தகவல்.
0: ஸ்னாவாங் பக்கமாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பெடாஸ்லிங்கிலிருந்து ஸ்னாவாங் பக்கமாக நெரிசலாக இருக்குங்க. அதற்கு பிறகு சிம்பாங்கம்பாட்டிலிருந்து பெடாஸ்லிங்கி வரைக்கும் நெரிசல் அப்படின்றத கூட பதிவிட்டுருக்காங்க. காஜாங்கிலிருந்து பாங்கி பக்கமாக நீங்கள் போயிட்டுருக்கீங்களா, அங்கே ஒரு விபத்து நிகழ்ந்திருக்குங்க. கிலோமீட்டர் 299 அங்கே வந்து இப்போ அந்த விபத்து நிகழ்ந்திருக்கிற காரணத்தினால வாகனங்கள் அங்கே இப்போது மெதுவாக நகர்ந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபெடரல் நெடுஞ்சாலையில் வழக்கம் போல் ஒரு சில இடங்களில் நெரிசலாக இருக்குங்க, பார்த்து பத்திரமா போங்க.
2: போக்குவரத்து தகவல்.

0: மதானி உங்களுக்காக இளையோர் அமைப்புகளுக்காக சுஜாதி மடானி திட்டம் மூலம் 100,000 ரிங்கிட் வரையிலான உதவி. வேளாண், உணவுத்துறை, சுகாதாரம், விருந்தோம்பல், பசுமைசார் திட்டங்களுக்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சின் உதவி. மேல் விவரங்களை பெற www.icu.gov.my. மடானி உங்களுக்காக.
1: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

பதினோரு மணிக்கு பிறகு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம்ங்க, நீங்க தாராளமா அழைக்கலாம். அழைச்சி பிடிச்சவங்களுக்கு என்ன பாட்டு வேணும் அப்படின்றத தாராளமா கேட்கலாம். 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் இன்றைக்கு இருக்கு. 10:00 நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில சொல்ல போறீங்க, உங்களுக்காக கூடுதல் நேரமும் வழங்க போறோம். இன்றைக்கு வந்து பிடிச்சவங்களுக்கு நீங்க பாட்டு கேட்கிற நேரம் வந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்காக வாய்ப்பு இருக்கு. தாராளமா நீங்க அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல ஃபேமிலி.
1: இனி மின்னல ஃபேமிலி ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க வீட்டுல நானும் என்னோட ஃப்ரெண்டும் தங்கியிருந்தோம். அவங்க பண்ண டார்ச்சர்ல நாங்க வந்து அவங்க பேரை வந்து ஹவுஸ் ஓனர் பாகல் ஹெச்ஓ அப்படின்னு போட்டு வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க பண்ண டார்ச்சர் அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது. ஒரு நாள் நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலா பாகல் இது வந்து அப்பதான் வாட்ஸ்அப் வந்த புதுசு, சோ எதையும் டிலீட் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டேன், ரிட்ரீவ் பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ணவும் இல்ல நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க எனக்கு ரிப்ளை கொடுக்கும் போதுதான் ஐயோ ஐயோ பக்காவா மாட்டியாச்சு. ஏன்னா அவங்கள பத்தி தான் பேசிருக்கேன் ரொம்ப கிளியரா இருக்கு. அப்புறம் நானும் ஷரனும் சேர்ந்து இல்ல இது உங்களை பத்தி இல்ல, இது நாங்க முன்னாடி தங்கியிருந்த ஒருத்தவங்களை பத்தி அப்படிலாம் சொல்லி சமாளிச்சு அதையும் மீறி ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் மறக்க மாட்டோம்.
3: அதற்கு அவங்க பதில் தந்தது என்ன சொல்லிருந்தாங்க அப்ப?
2: வாட் ஹவ் யூ ஸ்போக்கன் ஆஃப் மீ, என்னை பத்தி நீ என்ன நல்லா பேசி வச்சிருக்க, இவ்வளவு ரூடாவா பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஆனா நினைக்கிறேன் அவங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அவங்க பாகல் மருந்தா.
1: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
3: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள் எத்தனை சவால்கள்.
0: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
3: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
0: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இரட்டைப்பாக்கியுள்ள நிலையில் குவைத் ராணுவம் அந்த இஸ்லாமிய குடியரசின் தாக்கும் திருக்குறுதிகளை இடைமறித்ததாக தெரிவித்துள்ளது. அதேவேளை பஹ்ரைன் வான் தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகளை முடுக்கிவிட்டுள்ளது. ஈரானின் அத்துமீறலை தொடர்ந்து வானில் காணப்படும் தாக்கும் திருக்குறுதிகளை குவைத்திய வான் தற்காப்பு முறை முறியடித்து வருவதாக அதன் ராணுவம் கூறியுள்ளது. இவ்வேளை பஹ்ரைன் உள்துறை அமைச்சர் அதன் குடிமக்களை தொடர்ந்து அமைதி காக்கும்படியும் அருகில் உள்ள பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறும் வலியுறுத்தியுள்ளது. இதனிடையே ஈரான் மீண்டும் வட்டமேசிக்கு திரும்பாவிடில் அடுத்த சில நாள்களில் அந்த இஸ்லாமிய குடியரசின் மின் உற்பத்தி நிலையங்களையும் பாலங்களையும் குறிவைத்து தாக்குதல்கள் தீவிரப்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அத்துடன் ஆற்றல் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவது இறுதி இலக்காக இருக்கும் என்று அவர் ஃபாக்ஸ் நியூஸுக்கு வழங்கிய நேர்காணலில் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க படைகள் தொடர்ந்து 4வது நாளாக ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தியதுடன் அந்நாட்டின் துறைமுகங்கள் மீது கடற்படை முற்றுகையையும் மீண்டும் செயல்படுத்திய நிலையில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. மற்றொரு நிலவரத்தில் ஹார்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த கப்பல் பணியாளர் ஒருவர் உயிரிழந்ததையும் பலர் காயமடைந்ததையும் தொடர்ந்து புதுடில்லி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான இரு கப்பல்களில் மொத்தம் 46 பணியாளர்கள் இருந்தனர். அவர்களில் 30 பேர் இந்தியர்கள், ஒருவர் உயிரிழந்தார். அந்த தாக்குதல்கள் குறித்து ஈரான் தூதரகத்தின் துணைத் தலைவரிடம் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சு கூறியது. கடந்த மாதம் வெனிசுவேலாவை உலுக்கிய இரு வெவ்வேறு நிலநடுக்கங்களில் பலியானோர் எண்ணிக்கை 4734க்கு அதிகரித்துள்ளது. மேலும் 16740 பேர் காயமடைந்ததாக அந்நாட்டு தேசிய மன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகுவேஸ் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து நிலநடுக்கங்களால் பாதிக்கப்பட்டுள்ள 128324 குடும்பங்களுக்கு செயலாக்க தரப்பினர் உதவிகளை வழங்கியுள்ளதாக அவர் கூறினார். மேலும் 20903 பேருக்கு தற்காலிக உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்நாட்டில் 17907 பேருக்கு இன்னமும் நிலையான தங்குமிடம் இல்லை என அவர் குறிப்பிட்டார். ஜூன் 24ஆம் நாள் அந்த தென் அமெரிக்க நாட்டை 7.2-7.5 ரிக்டராக பதிவான நிலநடுக்கங்கள் உலுக்கின. பிரிட்டன் அரசாங்கம் 16-17 வயது மதிக்கத்தக்க சிறார் இரவு நேரத்தில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கான தடையை அறிமுகம் செய்யவுள்ளது. கடந்த மாதம் பிரதமர் கே ஸ்தாமா 16 வயது கீழ்பட்ட சிறாருக்கு சமூக வலைதள தடையை அறிவித்திருந்தார். அதன்படி நள்ளிரவு தொடக்கம் காலை 6 மணி வரை சிறார் முகநூல் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்படும். மேலும் சிறாரை ஆட்கொள்ளும் சில கூறுகளை செயலிழக்க செய்வது குறித்தும் அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. ஆஸ்திரேலியாவை தொடர்ந்து கனடா, ஐக்கிய அரபு சிற்றரசு என மேலும் பல சில நாடுகள் இவ்வாறான தடையை அறிவித்துள்ளன. 2026 ஃபிஃபா உலகக் கிண்ணம் அரையிறுதியில் பிரான்சை 2-0 என வீழ்த்தியதை தொடர்ந்து தனது ஆட்டக்காரர்கள் வெளிப்படுத்திய வழக்கத்திற்கு மாறான கடப்பாட்டை பாராட்டிய ஸ்பெயின் தலைமை பயிற்றுநர் லூயிஸ் டி ஃபிளென்ட் அவர்கள் இறுதிப்போட் ஆட்டத்தில் களம் இறங்குவதற்கு முழுமையான தகுதியானவர்கள் என்றும் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்டு வந்த விளையாட்டுக் கொள்கையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையும் அதற்கான அர்ப்பணிப்புமே இந்த வெற்றிக்கு காரணம் என அவர் வலியுறுத்தினார். விளையாட்டாளர்களின் கடப்பாடு களத்தில் எதிர்கொண்ட ஒவ்வொரு கடினமான சவாலையும் எளிதாக மாற்ற பேருதவியதாக அவர் கூறினார். மறுபுறம் ஸ்பெயினிடம் ஏற்பட்ட அதிர்ச்சி தோல்வி 3வது முறையாக உலகக் கிண்ணத்தை வெல்லும் தனது அணியின் வாய்ப்பை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக பிரான்ஸ் மேலாளர் டிடியர் டேஷாம்ப் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் அதிகாரப்படியாக பதவி விலகினார். 14 ஆண்டுகளாக லெஸ் ப்ளூஸ் அணியை வழிநடத்திய டேஷாம்ப்ஸ் தனது நட்சத்திர ஆட்டக்காரர்கள் இந்த வெளியேற்றத்தால் மிகுந்த ஏமாற்றம் அடைந்துள்ளதை ஒப்புக்கொண்டார். அதேவேளை அரையிறுதியில் நடுவராக செயல்பட்ட ஐவன் பார்டோனின் தகுதி குறித்தும் அவர் வெளிப்படையாக கேள்வி எழுப்பினார். இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கங்க. அடுத்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் 11:30 தொடங்கி 1 மணி வரைக்கும் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க அழைக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஹிந்தி பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோங்க. பிரம்மச்சாரி அப்படின்ற திரைப்படம் வந்து 1968 வந்து வெளியிடப்பட்டிருந்தது. இந்த திரைப்படத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரபல நடிகர் ஷமி கபூர் வந்து பிரம்மச்சாரியா நடிச்சிருப்பாரு. ராஜஸ்ரீ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சித்தால் சௌத்ரியா நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கர் ஜெயகிஷன், ஆமா அந்த இசையமைப்பாளரும் பேரும் ஜெயகிஷன் தாங்க. அவருடைய இசையமைப்பில் வந்து இந்த படத்துல எல்லா பாடல்களுமே வந்து முகமது ரஃபி அவர்கள் தான் பாடியிருந்தாங்க. அதுல ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

அந்தாஸ் படத்துக்காக அந்த பாடல் கேட்டிருந்தோம். இதே மாதிரி நீங்களும் சிரிச்சுட்டே இருங்க. இப்போ அடுத்த பாடல் ரங்கீலா திரைப்படத்திற்காக எடுத்து வச்சிருக்கோம். அந்த பாட்டை பிடிக்கலன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? ரங்கீலா அப்படின்ற திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ரஹ்மான் இசையில் வந்து உருவாகியிருந்த ஒரு திரைப்படம். இது வந்து தமிழ், ஹிந்தி, தெலுங்கு மூன்றுமே வந்து வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக ரங்கீலா அப்படின்ற பாடல் வந்து தமிழில் வந்து யார் பாடியிருந்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும், சுஜாதா மோகன் அவர்கள் பாடியிருந்தாங்க. ஹிந்தியில் வந்து புகழ்பெற்ற பாடகி ஆஷா போஸ்லே, பிறகு ஆதித்யா நாராயணன் பாடியிருந்தாங்க. உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

பாட்டு நல்லா விறுவிறுப்பா இருக்க, யாரு பாடுனாங்க, யாருடைய இசை அப்படின்னு தானே கேக்குறீங்க. பிரீத்தம் இசையில் சுனிதி சௌஹான் ஷான் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். அடுத்து ஹிந்தி பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல், இந்த பாடல் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும், ஒரு விறுவிறுப்பான பாடல் தான். ஜஸ்மீன் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம். அதற்கு பிறகு இன்றைக்கு பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் இருக்குங்க, தாராளமா நீங்க அழைக்கலாம். சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் கேட்கிற நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. யாருக்காக என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. அதை எப்படி வழங்குறோம் பாருங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம்,
0: நிஷா சொல்லுங்க. நிஷா, யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு பிடிச்ச அண்ணனுக்கு பிறந்த நாள், அவருக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணோம். யுஸ்ரி பேரு.
0: யுஸ்ரி அண்ணனுக்கு? சரி, என்ன பாட்டு?
1: அண்ணனுக்காக ஒரு பாட்டு, அண்ணன் சொல்றதுக்கு ஒரு பாட்டு.
0: சரி, வந்துகிட்டே இருக்கு உங்களுடைய பாச மலர் அண்ணனுக்காக. அண்ணன் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது உங்களுக்கு?
1: நல்லா பாத்துக்குவாரு, நல்லா பேசுவாரு, நல்லா ஷேரிங் பண்ணுவாரு.
0: பாட்டு அண்ணனுக்காக வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியை கேட்க சொல்லுங்க. வாய்ப்பு இருந்தா பதிவு பண்ணி அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. சரியா? இன்பாதிருச்சு மாதிரி. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. இந்த மாதிரி பிடிச்சவங்களுக்கு பாட்டை கேட்டு அவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்பவே நீங்க நம்ம மின்னல் எஃப்எம்க்கு அழைக்கலாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
2: என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதான் என்னால தாங்கவே முடியும். நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தேன்னா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடும்.

0: என்னடா தங்க
1: இன்றைய வணக்கம் மின்னலில்.
2: யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க வீட்டுல நானும் என்னோட ஃப்ரெண்டும் தங்கியிருந்தோம். அவங்க பண்ண டார்ச்சர்ல நாங்க வந்து அவங்க பேரை வந்து ஹவுஸ் ஓனர் பாகல் ஹெச்ஓ அப்படின்னு போட்டு வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க பண்ண டார்ச்சர் அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது. ஒரு நாள் நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலா
3: பாகல்
2: இது வந்து அப்பதான் வாட்ஸ்அப் வந்த புதுசு. சோ எதையும் டிலீட் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டேன், ரிட்ரீவ் பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ணவும் இல்ல நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க எனக்கு ரிப்ளை கொடுக்கும் போதுதான் ஐயோ ஐயோ பக்காவா மாட்டியாச்சு. ஏன்னா அவங்கள பத்தி தான் பேசிருக்கேன்றது ரொம்ப கிளியரா இருக்கு.
3: சரி,
2: அப்புறம் நானும் ஷரனும் சேர்ந்து இல்ல இது உங்களை பத்தி இல்ல இது நாங்க முன்னாடி தங்கி இருந்த ஒருத்தவங்கள பத்தி அப்படிலாம் சொல்லி சமாளிச்சு அதையும் மீறி ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் மறக்க மாட்டோம்.
3: அதற்கு அவங்க பதில் தந்தது என்ன சொல்லியிருந்தாங்க அப்ப?
2: வாட் ஹவ் யூ ஸ்போக்கன் ஆஃப் மீ? என்னை பத்தி நீ என்ன நல்லா பேசி வச்சிருக்க, இவ்வளவு ரூடாவா பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஆனா நினைக்கிறேன் அவங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அவங்க பகல் மருந்து.
1: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அடுத்து ஜெயராணி கோலஸ் லேங்குவேஜ்ல இருந்து அழைச்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் கிஷன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக வேணும்?
1: என்னோட மக காயத்ரி, அவங்க மூத்த மக. ஒரு நல்ல பாட்டை டெடிகேட் பண்ணுங்க.
0: கண்டிப்பா வந்துகிட்டே இருக்குங்க. நன்றி.
1: நன்றி.
0: ஆக நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. அடுத்து போட்டி அங்கம் இருக்கு 12 மணிக்கு பிறகு. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தொடர்ந்து கேட்கணுமா? போட்டி அங்கத்துல நீங்களும் பங்கெடுக்கலாங்க. சுழியம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் இன்று பிறந்தநாளை கொண்டாடும் புருனை ஆட்சியாளர் சுல்தான் அசனால் போல்கியாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். சுல்தான் அசனால் நீண்ட ஆயுளோடும் மகிழ்ச்சியோடும் வாழ பிரார்த்திப்பதாக அவர் கூறினார். சுல்தான் இப்ராஹிமின் அதிகாரப்படி பேஸ்புக் தளத்தில் அந்த வாழ்த்துச் செய்தி பதிவிடப்பட்டுள்ளது. மலாக்கா மக்கள் பரிவு இலவச ஓட்டுநர் உரிம திட்டம் மிஸ்ராவின் கீழ் மாநில அரசாங்கம் 516 விண்ணப்பங்களை பெற்றது. இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி கடந்த மாதம் இறுதி வரை இத்திட்டத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உரிமம் இலவசமாக வழங்கப்பட்டதாக மாநில பொதுப்பணி பொது வசதி போக்குவரத்து செயற்குழு தலைவர் டாக்டர் ஹமீத் மைடின் பஷீர் கூறினார். சவாலான உலக நடப்புகளுக்கு மத்தியில் மலேசியாவும் பிரான்சும் தொடர்ந்து இருவழி ஒத்துழைப்பை வலுப்படுத்தியுள்ளன. இடைவெளியை குறைத்து அணுக்கமான உறவை பேணுவதிலும் கவனம் செலுத்தியுள்ளதாக மலேசியாவுக்கான பிரான்ஸ் தூதர் மார்க் எபன்சோ தெரிவித்துள்ளார். விரிவடைந்துள்ள பொருளாதார ஒத்துழைப்பும் கல்வி பண்பாட்டு மாற்றமும் மக்களிடையேயான உறவும் அதற்கு ஆதரவாக உள்ளதாக அவர் கூறினார். சான் பிரான்சிஸ்கோ வளைகுடாவில் அல்காத்ராஸ் தீவுக்கு அருகே 19 பேருடன் பயணம் செய்த 3 அடுக்கு படகு கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் இருவரை காணவில்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர். தேடி மீட்கும் பணியில் 11 படகுகள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக சான் பிரான்சிஸ்கோ தீயணைப்புத்துறை தலைவர் டீன் கிறிஸ்பன் கூறினார். விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. நேபாளத்தின் இரு முன்னாள் அமைச்சர்களுக்கு நேபாள நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. பூட்டான் அகதிகளாக நேபாள நாட்டினரை அமெரிக்காவில் மறுகுடியேற்றம் செய்ய ஏதுவாக ஆவணங்களை போலியாக தயாரித்த குற்றச்சாட்டை அவர்கள் எதிர்நோக்கியிருந்தனர். 2026 உலக கிண்ண கார்பந்து. நாளை இங்கிலாந்து எதிர்கொள்ளும் அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா விளையாட்டாளர்கள் உயர் போராட்ட உணர்வுடன் களமிறங்க வேண்டும். அத்துடன் சிறந்த ஆட்டத்திறனையும் அவர்கள் வெளிப்படுத்துவது அவசியம் என அதன் பயிற்றுனர் லியோனல் ஸ்காலோனி தெரிவித்தார். லியோனல் மெஸ்ஸி இதுவரை 8 கோல்களை புகுத்தியிருந்தாலும் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா சிறந்த 4 அணிகளுள் இடம் பிடிக்க சாதாரண வழியை கடந்து வரவில்லை என்றும் அவர் கூறினார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

மின்னலின் 3 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: பிள்ளைங்க ரொம்ப குறும்பு ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22. கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:22.
3: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலாம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலாம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: பத்து என்றதுக்குள்ள போட்டி எங்கும் தொடங்கியாச்சுங்க. நாங்க கேக்குற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பத்து வினாடிகளுக்குள்ள பதில கொடுத்துட்டு பிடிச்சவங்களுக்கு நீங்க பாட்டு கேட்கலாம்.
1: வணக்கம், நான் வாசுகி, படங் சராய்கடால இருந்து பேசுறேன்.
0: வாசுகி, உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய வசனங்கள், ஒரு மூன்று வசனத்தை பத்து வினாடிகளுக்குள் நீங்க சொல்ல போறீங்க.
1: தனி வழி, இது எப்படி இருக்கு,
0: நேரமே முடிஞ்சு போச்சுங்க. எவ்வளவு வசனம் இருக்கு தெரியுமா வாசுகி?
1: ஐயோ, நான் எதிர்பார்க்கல.
0: ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான்.
1: ஓ மை காட், ஓகே கரெக்ட்.
0: அப்புறம் வேற என்ன இருக்கு? ஹுக்கும், டைகர் கா ஹுக்கும்.
1: ஓகே, ஆமா,
0: நிறைய இருக்குங்க. சரி பரவாயில்ல, இப்ப ரஜினி ரசிகர்கள் எல்லாம் வெளியே கேட்டாங்கன்னா உங்க மேல கோவப்பட போறாங்க.

0: என்ன பாட்டு கேக்கலாம் நினைச்சீங்க?
1: என்னோட ரெண்டு மகன்கள் இப்போ ரெண்டு பேருமே வெளியில இருக்காங்க. பெரியவர் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டாரு, சின்னவரும் ஆல்ரெடி ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நான் மிஸ் பண்றேன் அப்படின்றத சொல்றதுக்காக ஒரு ஏதாவது ஒரு பாட்டு போடுங்களேன்.
0: ஓ கண்டிப்பாங்க. அம்மா கிட்ட இருந்து ஒரு நல்ல பரிசு மகன்களுக்கு போய் சேரப்போகுது, கேக்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் FIFA உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 நான் 2000 தரேன்.
2: பெட்டு பெட்டு தான் மவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார். அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேன்னே தெரியல சார். சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்டை ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: FIFA உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் FM.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க வீட்டுல நானும் என்னோட ஃப்ரெண்டும் தங்கியிருந்தோம். அவங்க பண்ண டார்ச்சர்ல நாங்க வந்து அவங்க பேரை வந்து ஹவுஸ் ஓனர் பாகல் ஹெச்ஓ அப்படின்னு போட்டு வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க பண்ண டார்ச்சர் அது பண்ண கூடாது இது பண்ண கூடாது. ஒரு நாள் நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலா பாகல் இது வந்து அப்பதான் வாட்ஸ்அப் வந்த புதுசு, சோ எதையும் டிலீட் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டேன், ரிட்ரீவ் பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ணவும் இல்ல நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க எனக்கு ரிப்ளை கொடுக்கும் போதுதான் ஐயோ ஐயோ பக்காவா மாட்டியாச்சு. ஏன்னா அவங்கள பத்தி தான் பேசிருக்கேன்றது ரொம்ப கிளியரா இருக்கு. அப்புறம் நானும் ஷரனும் சேர்ந்து இல்ல இது உங்களை பத்தி இல்ல, இது நாங்க முன்னாடி தங்கியிருந்த ஒருத்தவங்களை பத்தி அப்படிலாம் சொல்லி சமாளிச்சு அதையும் மீறி ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் மறக்க மாட்டோம்.
2: அதற்கு அவங்க பதில் தந்தது என்ன சொல்லிருந்தாங்க அப்ப?
1: What have you spoken of me? என்னை பத்தி நீ என்ன நல்லா பேசி வச்சிருக்க, இவ்வளவு ரூடாவா பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஆனா நினைக்கிறேன் அவங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அவங்க பாகல் மாதிரி.
0: 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
2: 10 என்றதுக்குள்ள போட்டி எங்கத்துக்கு அடுத்து யார் அழைச்சிருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் கிஷன்,
2: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க, யார் பேசுறீங்க?
3: நல்லா இருக்கேன், நான் சண்முக பிரியா பேசுறேன்.
2: சண்முக பிரியா பயணத்துல இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, அப்படியா?
3: நிறுத்திட்டேன்.
2: ஓ நிறுத்திட்டீங்க, சரி நிறுத்தி பாதுகாப்பா பேசுங்க, அதுதான் முக்கியம். எங்க போயிட்டு இருக்கீங்க, சாப்பிடலான்னு போறீங்களா?
3: என்னோட பையனை ஏத்திட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
2: ஓ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கீங்க, சமைச்சாச்சா வீட்டுல?
3: இது
2: போதும் எனக்கு, இது போதுமே அப்படின்ற மாதிரி இருக்கும்.
3: போதும்.
2: சரி இப்போ 10 போட்டி அங்கத்துல உங்களுக்கான கேள்வி என்ன தெரியுமா? அழகு அப்படின்னு இருக்கிற பாடல்கள் அழகுன்னு தொடங்கலாம், இல்ல அந்த பாட்டுக்குள்ள அழகு அப்படின்ற சொல் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 5 பாடல 10 வினாடிகளுக்குள்ள இப்ப நீங்க சொல்ல போறீங்க.
3: என்ன விலை அழகு, என்ன அழகு, எத்தனை அழகு, அழகு பிரம்மனிடம் வா,
2: வாங்க வாங்க வாங்க,
3: அழகு குட்டி செல்லம் உன் கண்ணம் தீண்டும் போது. அப்புறம்
2: நேரம் முடிஞ்சிருச்சுங்க.
3: ஐயோ
2: ஆனா பரவாயில்ல, 4 சொல்லிட்டீங்க,
3: நல்லவேளை ஞாபகம் வந்தது.
2: அழகு அழகு அப்படின்னு நிறைய பாட்டு இருக்கு. என்ன பாட்டு உங்களுக்காக வேணும், யாருக்காக வேணும் சொல்லுங்க?
3: எனக்கு பொறி பாடத்துல இருந்து பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம் பாடல் வேணும். என் கணவருக்காக.
2: கணவருக்காக இந்த முயற்சியில இறங்கி இருக்கீங்க, அதனால பாட்டு வந்துட்டு இருக்கு. நன்றி,
3: ரொம்ப நன்றி கிஷன். வணக்கம்.
2: அங்க நீங்களும் பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா பாத்து பாதுகாப்பா போங்க. அதே சமயம் இப்ப நம்ம நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும்னு தோணுதா, தாராளமா நீங்க அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணும் அப்படின்னா 3 2 2 8 2 5 7 3 3 4 7 6 8

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
1: நம்மை சுற்றி
2: இமயம் அமைப்பின் நட்புறவு சந்திப்பு. ஒற்றுமை துணை அமைச்சர் யுனீஸ்வரன் ராமராஜ் ஒத்துழைப்பில் புத்ராஜயா இந்திய பொது சேவை பணியாளர் சங்கம் இமயம் ஏற்பாட்டில் ஜூலை 19 சிகாமா ஜுமந்தா பல்நோக்கு மண்டபத்தில் நட்புறவு சந்திப்பு நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை வழங்குகிறார் இமயம் அதிகாரி குணசர்மிளா.
3: வணக்கம். நட்புறவு நிகழ்ச்சி வந்து வருகின்ற 19 ஞாயிற்றுக்கிழமை காலை 8 to 1 வரைக்கும் ஜுமந்தா பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் யாருன்னு புத்ராஜயா இந்திய அரசு ஊழியர் சங்கம் இமயம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் மாண்புமிகு யுனீஸ்வரன் ராமராஜ் அவர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது சேவை துறையில பணியாற்ற விரும்பும் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு வழிகள், விண்ணப்ப தேவைகள், விண்ணப்பிக்கும் நடைமுறைகள், பொது சேவை தேர்வுகளுக்கு தயாராகும் முறை, நேர்முக தேர்வில் வெற்றி பெறும் வழிமுறைகள் மற்றும் பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விளக்கப்பட உள்ளன. மேலும் இந்நிகழ்ச்சியில் மலேசிய பொது சேவை துறை ஆணையர் மற்றும் சுகாதார அமைச்சின் துணை சுகாதார பணி பிரிவின் உதவி இயக்குனர் அவர்களும் சிறப்பு பேச்சாளர்களாக கலந்து கொள்ளப்படுகிறார்கள். அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களின் பட்டதாரிகள் மற்றும் SPM தேர்வு முடித்த இளைஞர்கள், அரசு பணியில் இணைய ஆர்வம் உள்ள இந்திய இளைஞர்கள் இந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது தவிர அன்றைய தினம் ஒரு மினி கார்னிவல் அரசாங்க அதிகாரிகள் அதாவது தீயணைப்பு படை, காவல்துறை, சுகாதார அமைச்சர் இவர்களுடைய கண்காட்சியும் கூட நடைபெற போகுது. பொதுமக்கள் இலவசமாக நடைபெற இந்த நிகழ்ச்சியில கலந்து பயன்பெறுமாறு தமிழிடம் கேட்டுக்கொள்கிறோம். மேல் விவரங்களுக்கு அஸ்வினி அவர்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். அவர்களுடைய தொடர்பு எண் 011-614-59-602 அல்லது திரு சத்யா 011-311-64-6. மேல் விவரங்களுக்கு இமயத்தின் சமூக வலைத்தளம் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் அதுலயும் பலம் வரலாம். அதுல அந்த நிகழ்ச்சி குறித்த விவரங்கள் விரிவாக விளக்கப்பட்டு இருக்கும். நன்றி.
1: நம்மை சுற்றி

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம்.
1: மின்னல்

0: காளியம்மா பேசுறேன்.
1: காளியம்மா போட்டி எங்கத்துக்கு போலாமா?
0: போலாம்
1: போலாம், ரொம்ப தயாரா இருக்கீங்க. சரி, மாலை அப்படின்ற சொல் இருக்கிற பாடல்கள், அதுல ஒரு ஐந்து பாடல பத்து வினாடிக்குள்ள சொல்ல போறீங்க, சரியா?
0: மாலை பொழுது மயக்கத்திலே மாலை வண்ண மாலை.
1: வாங்க வாங்க வாங்க, இன்னும் மூணு. மகிழ்ச்சியில வர மாட்டேது, இப்படியே சொல்லி தப்பிச்சிடுறது நீங்க. பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க, அதற்காகவே பாட்டு கொடுக்கலாம். யாருக்காக என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க.
0: என் மகளுக்கும் எனக்கு பிறந்த நாள் 17ஆம் தேதி, என் மகனுக்கு 19ஆம் தேதி பிறந்த நாள் இந்த மாசம், அதனால பாட்ட சந்தோஷமான பாட்டை கொடுங்க.
1: சரி, கண்டிப்பா மகிழ்ச்சியான பாடலாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி,
0: ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்.
1: எங்களுக்கும் அதே மகிழ்ச்சி.
0: இந்த மின்னல் அஸ்தம் தொடர்ந்து இருந்து நான் ட்ரை பண்ற, இந்த வாட்டி தான் கிடைச்சிருக்கு.
1: சரி, முதல் அழைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எங்களுக்கு அதுல மகிழ்ச்சி. இனிமேல் தொடர்ந்து அழைச்சிட்டே இருங்க, சரியா? நன்றி, நன்றிங்க. அங்க இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில, தாராளமா நீங்களும் முயற்சி செய்யலாங்க. பத்து என்றதுக்குள்ள அந்த போட்டி அங்கத்துல நீங்க பங்கெடுத்தீங்கன்னா, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க தொடர்ந்து விரும்பி கேட்கலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: குரு வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்களுக்கான சொல் என்ன அப்படின்னா வா, வா அப்படின்னு தொடங்குற பாடல். அப்படி இல்லைன்னா அந்த பாட்டுக்குள்ள வா அப்படின்ற சொல் இருக்கணும். அப்படி இருக்கிற ஐந்து பாடல்களை இப்ப நீங்க சொல்ல போறீங்க. வாங்க வாங்க, இன்னும் ரெண்டு. நேரமே முடிஞ்சு போச்சு. வா வா என் தேவதையே, நிறைய இருக்கு. வா வா நிலவ புடிச்சு தரவா, இப்ப வந்து என்னத்த பண்றது. பரவாயில்ல, இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க நண்பா. யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
1: என்னோட மனைவிக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போறேன். நல்ல ஒரு காதல் பாட்டை நீங்க தேர்ந்தெடுத்து போடுங்க.

இளமை உல்லாசம் நிகழ்ச்சி முழுக்க இன்றைக்கு அழைத்து பேசும் வாய்ப்பு உங்களுக்காக இருந்தது. இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க, நாளைக்கும் உங்களுக்காக இருக்க போகுது. இன்றைக்கு அழைத்து பேசியிருந்த எல்லோருக்குமே ரொம்ப நன்றிங்க. இந்த அளவில் விடைபெறுகின்றே நான் உங்கள் கிஷன். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு பொன் கோகிலம் வந்திருக்காங்க. அவங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வெளியே எங்கேயும் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பா போங்க. மதிய நேரம் ஆயிடுச்சு இல்லையா, ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: வளர் சம்பள கொள்கை புறநகர் பகுதி தொழிலாளர்களை இருக்கும் மனிதவள அமைச்சு நம்பிக்கை. நெருக்கடியிலும் மக்களை பாதுகாக்கிறது பூடி 95. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். டர்மா மடானி திட்டத்தின் கீழ் ஜனவரி முதல் தற்போது வரை 627 இந்து வழிபாட்டு தலங்களுக்கு அரசாங்கம் மொத்தம் 12.54 மில்லியன் ரிங்கே நிதியை வழங்கியுள்ளது. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக ஜனவரி 27 3.24 மில்லியன் ரிங்கே நிதி ஒதுக்கீட்டை உள்ளடக்கி 162 இந்து வழிபாட்டு தலங்கள் ஒப்புதல் பெற்றுள்ளதாக மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இரண்டாம் கட்டத்தில் 297 தலங்கள் பயனடைந்துள்ளதுடன் ஏப்ரல் 28 வரை அவற்றுக்கு 5.94 மில்லியன் ரிங்கே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர் சம்பள கொள்கை முனைப்பின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள தொடக்க சம்பள வழிகாட்டியும் சம்பள உயர்வும் தொழிலாளர்களுக்கான நியாயமான சம்பளத்தை வழங்குவதன் மூலம் அவர்களின் ஆர்வத்தை மேலோங்க செய்யும். குறிப்பாக புறநகர் பகுதி வாழ் தொழிலாளர்களை அதிகம் ஈர்க்க முடியும் என மனிதவள துணை அமைச்சர் டாக்டர் கைரோல் ஃபிர்டவுஸ் அக்பர் கான் தெரிவித்தார். அமைச்சு சமூக பாதுகாப்பு நிறுவனம் பெர்கெசோவுடன் இணைந்து வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் கடப்பாட்டை கொண்டுள்ளதாக அவர் கூறினார். குறிப்பாக புறநகர் பகுதி இளையோரின் பொருளாதார நல்வாழ்வு கருதியும் சமநிலையான தேசிய மேம்பாட்டை கருத்தில் கொண்டும் இந்நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அவர் கல்வி, திறன், அனுபவம் ஆகியவற்றின் அடிப்படையில் சம்பளம் பெறுவது தொடர்பில் நிறுவனங்களுடனோ அல்லது தொழிலாளர் சங்கத்துடனோ கலந்தாலோசிக்கலாம் என அவர் மேலும் கூறினார். நடப்பில் உள்ள உதவித்தொகையும் உதவி திட்டங்களும் தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும். இதில் பூடி 95 உதவித்தொகையும் அடங்கும். மேற்காசிய பதற்றத்தின் எதிரொலியாக பெட்ரோலியத்திற்கான உதவித்தொகை அதிகரிக்கும் நிலை ஏற்பட்டுள்ள போதும் மக்களின் நல்வாழ்வு தொடர்ந்து பேணப்படும் என நிதியமைச்சு உறுதியளித்துள்ளது. இவ்வாண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பன்னாட்டு நெருக்கடி உச்சத்தை தொட்ட காலகட்டத்திலும் பூடி 95 உதவித்தொகை செயலாக்கத்தின் மூலம் மக்கள் பெட்ரோலை லிட்டருக்கு 1 ரிங்கே 99 சென்டுக்கு வாங்கி பயனடைய முடிந்ததாக நிதித்துறை அமைச்சர் லியாவ் சின்டோங் தெரிவித்தார். மேலும் அரசாங்கம் பெட்ரோல் விலையை மட்டும் நிலைநிறுத்தவில்லை, மாறாக அக்காலகட்டத்தில் எரிபொருள் விலை போதுமானதாக இருப்பதை உறுதி செய்ததாக அவர் இன்று மக்களவையில் தெரிவித்தார். இதனிடையே பெட்ரோலுக்கான உதவித்தொகை செலவு 40 பில்லியன் ரிங்கேட் உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ள போதும் அரசாங்கம் 2026 நிதியாண்டுக்கான கணிப்பை மாற்றவில்லை என லியாவ் தெரிவித்தார். மேற்காசிய மோதலால் அந்த எரிபொருள் உயர்வை தவிர்க்க முடியாவிட்டாலும் அதனை திரித்து அமைக்க அரசாங்கம் எண்ணவில்லை என்றார். அவர் ஜனவரியிலும் பிப்ரவரியிலும் RON 95 பெட்ரோல், டீசல் ஆகியவற்றின் உதவித்தொகை 800 மில்லியன் ரிங்கிட் வரை எட்டியது. இதுவே உலக கச்சா எண்ணெய் விலை ஏற்றத்தின் காரணமாக மே ஜூன் மாதங்களில் 4 பில்லியன் ரிங்கிட் வரை அதிகரித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். எண்ணெய் விலை உறவினூடே பெட்ரோலியம் சார்ந்த வருமானமும் அதிகரித்தது. உதவித்தொகை செலவை ஈடு செய்ய பெரிதும் உதவியதாக துணை அமைச்சர் மேலும் கூறினார். அரச மலேசிய காவற்படை PDRM-இன் பெயரையோ முத்திரையோ வர்த்தக நோக்கத்திற்காக அனுமதியின்றி பயன்படுத்துவது தொடர்பில் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு அனுமதியின்றி பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதன் தலைவர் தான்சிர் முகமது கலீத் இஸ்மாயில் தெரிவித்தார். காவல்துறையின் பெயரையும் முத்திரையையும் அனுமதியின்றி பயன்படுத்துவது மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தும். மேலும் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்புக்கு PDRM-இன் அதிகாரப்படி ஆதரவு உள்ளது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் என அவர் விளக்கினார். எனவே PDRM இதனை கடுமையாக கருதுவதாக அவர் கூறினார். இவ்விதிமுறையை மீறும் தரப்பினர் மீது 1998 தொடர்பு பல்லூடக சட்டம் பிரிவு 233 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். அரசாங்கம் நகர் புறநகர் பகுதி வாழ் SPM மாணவர்களின் அடைவு நிலையில் உள்ள இடைவெளியை குறைப்பதில் வெற்றி கண்டுள்ளது. 2024 SPM தேர்வில் நகர் புறநகர் மாணவர்களின் சராசரி அடைவு நிலையின் இடைவெளி 26.23 விழுக்காடு வரை வெற்றிகரமாக குறைக்கப்பட்டுள்ளது. 2013 2025 மலிசை கல்வி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இது சாத்தியமானதாக கல்வித்துறை அமைச்சர் வங்கா ஓ தெரிவித்தார். இதன் மூலம் பாலின் அடிப்படையில் எஸ்பிஎம் சான்றிதழ் பெறும் தகுதியை கொண்ட மாணவர் எண்ணிக்கை 52.78 விழுக்காடு எட்டப்பட்டது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். மலாக்காவில் சனிக்கிழமை ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சேதமடைந்த வடிகால் கட்டமைப்புகளை சரி செய்ய மாநில அரசாங்கம் 5 மில்லியன் ரிங்கேட்டை ஒதுக்கீடு செய்துள்ளது. திங்களன்று நடைபெற்ற மாநில அளவிலான வெள்ளத்திற்கு பிந்தைய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக வீடமைப்பு ஊராட்சி காலநிலை மாற்ற செயற்குழு தலைவர் டாக்டர் ரைஸ் யாசின் தெரிவித்தார். குறிப்பாக ஆற்றங்கரை பகுதிகள், உடைந்த பாலங்கள், வடிகால் துப்புரவு, சாலை சீரமைப்பு உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: ஜோர்டானிலும் குவைத்திலும் உள்ள அமெரிக்க நிலைகளை குறிவைத்து ஈரானிய ராணுவமும் புரட்சிப்படையும் தனித்தனி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக அந்நாட்டு தேசிய தொலைக்காட்சி தகவல் வெளியிட்டுள்ளது. ஜோர்டானில் உள்ள அல் அஸ்ராஸ் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்கியதாக ராணுவம் கூறியுள்ளது. அதேவேளை குவைட் மினா அப்துல்லாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளவாட மையத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீதான அத்துமீறலை அமெரிக்கா முடிவுக்கு கொண்டு வரும் வரை ஹொர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என அந்த இஸ்லாமிய குடியரசு சூளுரைத்துள்ளது. ஈராக் பிரதமர் அலி அல் ஜைடி எண்ணெய் உற்பத்தி செய்யும் அமைப்பான ஒபேக்கில் தனது நாட்டிற்கு நியாயமான ஒதுக்கீடு தேவை என்று வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான போரினால் கச்சா எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டு நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்துள்ள நிலையில் ஈராக்கின் எண்ணெய், எரிவாயு, ஆற்றல் ஆகிய துறைகளில் அமெரிக்காவின் பெரும் முதலீட்டை இருப்பதற்காக அல் ஜைடி தற்போது வாஷிங்டன் சென்றுள்ளார். இதற்கிடையில் ஈரானின் செல்வாக்கை கட்டுப்படுத்துமாறு பாக்தாத்தை வாஷிங்டன் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அந்த புதிய பிரதமர் சிறந்த தலைவர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் புகழ்ந்துரைத்தார். கஸ் என்று அறியப்படும் டைரனோசரஸ் ரெக்ஸ் டிரெக்ஸ் வகை தொன்மா புகைப்படம் ஒன்று கடந்த ஞாயிறு நடைபெற்ற சொதபே ஏலத்தில் 50.1 மில்லியன் டாலருக்கு விற்கப்பட்டது. 70 மட்டுமே பங்கேற்ற அந்த ஏலத்தில் அந்த எலும்புக்கூட்டை வாங்கியவரின் விவரங்கள் வெளியிடப்படவில்லை என AFP செய்தி நிறுவனம் கூறியது. 11.6 மீட்டர் நீளமுள்ள அந்த எலும்புக்கூடு அதன் அசல் அமைப்பில் 63 விழுக்காட்டை கொண்டிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இதுவரை கண்டறியப்பட்ட மிகப்பெரிய டிரெக்ஸ் மாதிரிகளில் ஒன்றாகும். 26 ஃபீஃபா உலக கிண்ணம் நாளை அதிகாலையில் நடைபெறும் அரையிறுதியில் இங்கிலாந்து எதிர்கொள்வதில் தனது அணி சிறந்த போராட்ட குணத்தை வெளிப்படுத்துவது மட்டுமின்றி மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டுமென்று அர்ஜென்டினா மேலாளர் லியோனல் ஸ்கலோனி வலியுறுத்தினார். ஹெரிகேன், ஜூட் பெலிங்கம் போன்ற ஆபத்தான தாக்குதல் ஆட்டக்காரர்களை கொண்ட த்ரீ லயன்ஸ் அணியை சமாளிக்க அர்ஜென்டினா மேலும் அதிகமான தரத்தையும் திறமையும் வெளிப்படுத்த வேண்டுமென்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே இவ்விரு அணிகளுக்கு இடையிலான நீண்ட பெரும்பாலும் சர்ச்சைக்குரிய வரலாற்றை பற்றி தனது அணியினர் பெரிதாக கவலைப்படவில்லை என்று இங்கிலாந்து பயிற்றுநர் தாமஸ் துக்கோல் தெரிவித்துள்ளார். உலக கார்பந்து அரங்கில் பலம் பொருந்தியதாக திகழும் இவ்விரு அணிகளுக்கு இடையிலான ஆட்டங்கள் வரலாற்றிலேயே மிகவும் மறக்க முடியாத சில தருணங்களை உருவாக்கியுள்ளன. வளர் சம்பள கொள்கை புறநகர் பகுதி தொழிலாளர்களை ஈர்க்கும் மனிதவள அமைச்சு நம்பிக்கை. நெருக்கடி

தனுஷ் சுபாஷினி கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் ஏப்பொழுது 1:14. இசையும் இசையும் நிகழ்ச்சியில நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைய பொழுது எப்படி, இதே போல உற்சாகமா இருக்கா? இல்ல ஆரம்பமே அமர்க்களமா இன்னைக்கு இருந்தது அப்படிங்கிறீங்களா? சரி, எப்படி இருந்தாலும் சரிதான். மதிய உணவு என்ன சாப்பிட போறீங்க, என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சிருக்கீங்க? சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் நம்ம பரபரப்பான வேலைகள்ல இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் அந்த மதிய உணவை கூட தள்ளி வச்சுட்டு இதை முடிச்சுட்டு தான் சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தீவிரமா செயல்படுவீங்க. என்ன சொல்றது, ஒன்னும் சொல்ற முடியாது இல்லையா? சரி, இன்றைக்கு என்ன ஒரு முக்கியமானன்னு சொல்லலாமா, இல்ல சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு தான் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் நம்முடைய வாகனத்துல பெரும்பாலான நேரத்தை வந்து வாகனத்துல நம்ம கழிப்போம். சில பேருக்கு வாகனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியாக உங்களுடைய வாகனத்துல நீங்கள் முக்கியமா இது இருக்கணும், கண்டிப்பா எனக்கு இது இருந்தே ஆகணும், என்னுடைய கார்ல என்னுடைய வாகனத்துல இது எப்போதுமே இருக்கும், அது இருந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பொருள் என்ன அல்லது பொருள்கள் என்ன? இதை நான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெண்கள் தானே ஞாபகத்துக்கு வருவாங்க. சிகை

அலங்காரத்துக்கான பொருட்கள் அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கக்கூடாது. நிறைய நல்ல விஷயங்களும் அவங்க வச்சிருப்பாங்க, இதெல்லாம் தவிர்த்து. சரி, முக்கியமாக என்ன உங்க வாகனத்துல இருக்கும், இருக்கணும், கண்டிப்பா இது இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படிங்கறத நீங்க அழைச்சி சொல்லலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்களோட பொன் கோகிலம் பேசிட்டு இருக்கேன்.

0: வணக்கம், என் பேர் தமிழ்செல்வி கிருஷ்ணன். நான் தமன் செல்வி பேசுறேன்.
1: சொல்லுங்க தமிழ்செல்வி, பிரிக்க முடியாதது என்ன உங்களுடைய வாகனத்துல?
0: எனக்கு வந்து பெட் டூசி இருந்தே ஆகணும்.
1: ஆமா, பெண்கள்னா அது இருக்கணும் இல்லையா?
0: ஆமா, என்ன தெரியும், நம்ம பிள்ளைங்க ஏதாவது சாப்பிடுவாங்க, கையில வந்து ஏதாவது கேமரா தொட்டு இருப்பாங்க, அதெல்லாம் வைரஸ் தானே நம்மளுக்கு.
1: பாருங்க, பெண்கள் அப்படின்னா பொய் சொல்லாம சொல்லுங்க, ஒரே ஒரு காலனி தான் இருக்குமா?
0: இரண்டு வயசு இருக்கிறேன்.
1: உண்மையா? குடும்ப தலைவர்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பொறுப்பா நீங்க சொல்லும் போதே, உங்க வாகனத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு கண்ணு முன்னுக்கு, ஓ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா அது உங்களுக்கானதா இல்ல, எல்லாம் பொதுவா வச்சிருக்கீங்க.
0: ஆமா, பொதுவா மெயினா பிள்ளைங்களுக்கு தான், நம்ம சேஃபா இருக்கணும்ல, பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிற வரைக்கும் சேஃபா இருக்கணும்ல.
1: நிச்சயமா, நன்றி தமிழ்செல்வி.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: சரஸ்வதி அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலத்தில் இந்தியாவில் பிறந்தார். இளம் வயதிலேயே அவர் மலாயாவுக்கு வந்து தொழிலாளர்களின் வாழ்க்கையை நெருங்கி பார்த்தார். அப்போது இந்திய தொழிலாளர்கள் மிகவும் குறைந்த சம்பளம், மோசமான வாழ்வாதாரம் போன்ற சிரமங்களை எதிர்கொண்டனர். அவர் தொழிலாளர் இயக்கங்களில் இணைந்து மலாயா முழுவதும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க பாடுபட்டார். குறிப்பாக அவர் பன் மலாயன் தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்து தொழிலாளர்களின் சம்பளம், வேலை நேரம் மற்றும் நலன்களை மேம்படுத்த முக்கிய பங்காற்றினார். தொழிலாளர்களின் குரலாக அவர் திகழ்ந்தார். 1940களில் மலாயாவின் சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்தபோது கணபதி அவர்களும் இந்த இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார். அவர் தொழிலாளர் உரிமைகளையும் நாட்டின் சுதந்திரத்தையும் இணைத்து போராடினார். அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இன்றும் எஸ் ஏ கணபதி அவர்கள் தொழிலாளர் உரிமைகள் மற்றும் நீதிக்கான போராட்டத்தின் சின்னமாக நினைவு கூறப்படுகிறார். அவர் செய்த தியாகம் இந்திய சமூகத்திற்கும் மலேசியா வரலாற்றிற்கும் என்றும் மறக்க முடியாத ஒன்று. வரலாறு படிப்போம், வரலாறு காப்போம்.
1: வரலாறு கேட்டீர்கள். அதனை வழங்கினார் பினாங்கு ஆசிரியர் கல்விக் கழக வரலாற்று பிரிவு விரிவுரையாளர் முனைவர் சங்கர் ஹரிகிருஷ்ணன்.
2: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க?
0: வினோதினி.
1: சொல்லுங்க வினோதினி, எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
0: நான் வந்து ஜோஹர்ல இருந்து அழைக்கிறேன்.
1: சொல்லுங்க.
0: நீங்க சொன்ன அந்த தலைப்பை கேட்டோனே எனக்கு என்னுடைய கடந்த கால ஒரு ஞாபகம் வந்தது.
1: கடந்த காலம் இருங்க, மேல பாத்துருவோமா?
0: இல்ல இல்ல, என்னன்னா என்னுடைய வாகனத்துல எப்பயுமே வந்து நான் வந்து ஒரு காலனி, நான் வந்து ஒரு ஆசிரியரா இருக்கேன். என்னுடைய காலனி வந்து உடைக்கேற்ற மாதிரி மாத்தணும். ஒரு 5 விதமான காலனிகள் என்னோட காடியில இருக்கும்.
1: என்ன சொல்றீங்க நீங்க?
0: என்னுடைய வாகனத்துக்கு அந்த சீட்டுக்கு அடியில வந்து ஒரு சின்ன ரேக் மாதிரி இருக்கும், அதுல நான் வச்சிருப்பேன். அது ஒரு பழக்கமா ஆயிருச்சு எனக்கு. நான் எப்பயுமே வீட்லேருந்து வெளியாகும் போது சாதாரண காலனி தான் அணிஞ்சிருப்பேன். பள்ளிக்கு போகும்போது மட்டும் நான் சூஸ் பண்ணிக்குவேன் எது நான் போட போறேன் அப்படின்னு. திருமணத்துக்கு பிறகு அது மாறிடுச்சு. கணவர் வந்து என்னுடைய காலனியை பார்த்து ஒரு வாட்டி வந்து சொல்லிட்டாரு, இதுக்கு மேல வாகனத்துல காலனியே இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தூக்கி வீசிட்டாரு.
1: வீசிட்டாரா?
0: அப்பதான் யோசிச்சா ஐசிச்சோ வீசப்பட்டுருச்சு. அதுல இருந்து ஒரே ஒண்ணே தான் எப்பயுமே சொல்றது என்னன்னா, காலனி வந்து அந்த ஷூரேக் சொல்லுவோம் இல்லையா, அங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன வாசி. அது இதுமே வாகனத்திலேயே வர பிள்ளைங்களோட கூட முதற்கொண்டு வாகனத்துல வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி, இப்ப வந்து அந்த சட்டை இன்னைக்கு என்ன சட்டை போடணும் அதுக்கேத்த மாதிரி காலனி அந்த ஷூரேக்ல இருந்து எடுத்து வந்து போட்டுட்டு தான் பள்ளிக்கு போறேன்.
1: ஆனா வினோதினி டீச்சர், இந்த 5 கொஞ்சம் அதிகம் தான். நாங்கெல்லாம் 1-2 வச்சிருப்போம் சரி, ஆனா 5ங்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. நல்ல வேலை ஏதோ ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.

சரி, இப்போ தமிழா கொண்டு வந்த பாடல கேட்டோம். இசை மியூசியம் நிகழ்ச்சியில ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லி இருந்தல, சுவாரஸ்யமான தலைப்புன்னு எல்லாரும் அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொஞ்சம் வருத்தம், பெண்களா அழைச்சிட்டு இருக்காங்க, ஆண்கள் காருக்குள்ள என்ன வச்சிருக்கீங்க அப்படிங்கறத இன்னும் சொல்லாம இருக்கீங்களே அப்படிங்கறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் ஆண்கள் கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வாகனத்துக்குள்ள என்னென்ன பொருள் நீங்க அத்தியாவசியமா இது இருந்தே ஆகணும், இல்லைன்னா முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பொருட்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் சொல்லலாம் நீங்க. அதே வேளையில என்னென்னலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம இந்த நிகழ்ச்சியில சொல்ல போறோம். அது ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும். அதனால ஒரு சில பாடல்களுக்கு பிறகு நாம வந்து என்னென்ன பொருள் எல்லாம் அவசியமா நீங்க வச்சிருக்கவே கூடாது, அது ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் அப்படிங்கறது, பொருட்கள் அப்படிங்கறதையும் சொல்ல போறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

அனிருத் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில நாம கேட்டுட்டே இருக்கோம். சரி, எந்தெந்த பொருட்களை நீங்க வாகனத்துல வைக்கவே கூடாது, அதை முக்கியமா நீங்க தவிர்க்கணும் அப்படிங்கறதான் இப்ப சொல்ல போறேன். அது மட்டுமல்லாது, இது முக்கியமாக நீங்க குறிப்பை எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னு சொன்னா, குறைந்தபட்சம் அதிகமாக வெப்பத்துல இருக்கும்போது, அதாவது சில நேரத்துல அதிகமான வெயில் இருக்கும், அப்ப வெயில் நேரத்துல வந்து பெரும்பாலும் இந்த பொருட்கள் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொன்னா அது தீப்பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது. அப்ப ஏற்கனவே நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பவர் பேங்க் இருக்கு இல்லைங்களா, அதாவது மின்கலன்கள், அதை வந்து நீங்க கார்ல வாகனத்துல வைக்க கூடாது. அதை தவிர இது வந்து பெண்களுக்கு குறிப்பா இந்த வாசனை திரவத்தை எல்லாம் வச்சிருப்போம் கார்ல இல்லைங்களா, வாகனத்துல, அதையும் நீங்க தவிர்த்தரணும். மருந்து பொருட்கள், மருந்து வகைகள் இருக்கு இல்லைங்களா, மருந்து வகைகளையும் நீங்க வாகனத்துல வைக்க கூடாது. அதற்கு பிறகு மடிக்கணினி போன்ற மின் சாதனங்கள், சிலர் எல்லாம் வைத்திருப்பாங்க, அந்த பையை நான் பைக்குள்ளதான் வச்சிருக்கேன், அந்த பெரிய ஒரு பேக் இருக்கும் அதுல தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னாலும், நீங்க அந்த மடிக்கணினி பையாக இருந்தாலும் கூட அதுவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே வேளையில ஆண்கள் குறிப்பாக நீங்க அந்த நெருப்படி வகையில இருக்கக்கூடிய சிலர் வந்து புகைப்பிடிப்பீங்க இல்லைங்களா, அதெல்லாத்தையும் தவிர்த்தரணும். ஆக இது அத்தனையும் ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வாசனை திரவியங்கள், மின்கலன்கள், அதாவது மின்சார சார்ந்து இருக்கக்கூடிய மின் சாதனங்கள், அதற்கு பிறகு எதெல்லாம் நெருப்பு வர்றதுக்கான அபாயத்தை ஏற்படுத்துமோ இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் தயவு செய்து, இப்ப நான் சொல்லும் போதே ஒரு சிலர் எடுத்து வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பாகோஸ் அப்படி சொல்லணும், நன்று வாழ்த்து அப்படின்னு வந்து சேரட்டும். ஏன்னா எப்போ நமக்கு தெரியாது இல்லைங்களா, எப்போ வந்து ஆபத்தான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. குறிப்பாக அதிகமான வெப்ப காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து வாகனத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னா மிக மிக ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறது நினைவு கொள்ளுங்க. இந்த மாதிரியான பொருட்கள் இருந்தா உடனடியாக நீங்கள் எடுத்து வெளியே வைத்து விடுங்கள், அல்லது வீட்டில் வைத்துருங்க. அது உங்களுடைய வசதிக்காக நீங்க வாகனத்தில் வைக்கிறீங்க, ஆனா அந்த வசதியே அது அபாயத்தை ஏற்படுத்தும் பொருட்களாக இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம உடனடியாக அதை தகர்த்து நவர்த்தி வச்சிட வேண்டியதான், சரிங்களா?

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் இன்று ஜோஹர் பாருவில் மாநில மந்திரி பசார் டத்தோன் ஆபீஸ் கசியை சந்தித்தார். அதில் அண்மையில் நடைபெற்ற 16th சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தின் நிர்வாகம், வளர்ச்சி திட்டங்கள், எதிர்கால இலக்கு குறித்து சுல்தான் இப்ராஹிமுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. உயர்நெறி, கடப்பாடு, பொறுப்புடன் செயல்படுவதன் மூலம் ஜோஹர் மக்களின் நலனையும் மாநில முன்னேற்றத்தையும் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்வாண்டின் முதல் பாதியில் அரசின் நிதி செயல்பாட்டின் அடிப்படையில் 2027 வரவு செலவு திட்டம் குறித்த தற்போதைய மதிப்பீடுகளை மாற்றியமைக்க வேண்டிய அவசியமில்லை என்று நிதித்துறை அமைச்சர் லியாவ் சின்டாங் கூறினார். இருப்பினும் வரும் அக்டோபர் வரை நடப்பு சூழலை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிக்கும் என்றார் அவர். முழுமையான தொலைபேசி அணுகல் இருந்தும் இணைய வசதி கிடைக்காத சிக்கலை கையாள்வதில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC சேவை வழங்குநர்களுடன் இணைந்து பல்வேறு மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவற்றுள் அதிக திறன் கொண்ட கண்ணாடிகளை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வலையமைப்பை மேம்படுத்துவதும் அடங்கும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனின் சிங் தெரிவித்தார். ஓமானுக்கு சொந்தமான 3 எண்ணெய் கப்பல்கள் தாக்குதலுக்கு இலக்கானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் கடல் பகுதியில் நிகழ்ந்த அந்த வெவ்வேறு தாக்குதல்களில் கப்பல் பணியாளர் 3 காணாமல் போன வேளை 6 காயமடைந்ததாக கடல்சார் பாதுகாப்பு மையம் OMSC கூறியது. கியூபாவில் இவ்வாரத்தில் மட்டும் 3 முறையாக மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தேசிய மின்சார ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன் ஜூலை 6, 10 நாள்களில் நாடு முழுவதும் மின் விநியோக தடை ஏற்பட்டது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளின் விளைவாக அந்நாடு நீண்ட காலமாக எரிபொருளையும் மின் நிலைய கருவிகளையும் இறக்குமதி செய்ய முடியாமல் தத்தளித்து வருகிறது. விளையாட்டு, ஜப்பான் பொதுப்பு பந்து போட்டி. நாட்டின் கலப்பு இரட்டையர் கோ சுன்ஹார், ஷவோன் லைஜேமி 2nd சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் 33 நிமிடங்களில் 21-13, 22-20 என எளிதில் அமெரிக்காவின் சென் ஜிஇ ஃபென்சென்கா கோபின் இணையை வென்றனர். சுன்ஹார்ட் ஷேவோன் அடுத்த சுற்றில் சீனாவின் ஜியாங் ஜென்பாய் வெய்யா ஜீனுடன் பொருதுவர். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

சுருக்க பாடலையும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாழ்த்து சொல்லி நமக்கு செய்திகளும் அனுப்பியிருந்தாங்க. அதே வழியில இங்க அழைத்தும் சொல்லியிருந்தாங்க. இல்லை இல்லை, ஏன் அந்த மாதிரி கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், இங்கே டிக்டாக் பக்கம் நேரில் எல்லாரும் நலமா எப்படி இருக்கீங்க, என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்களா, அவங்களையும் பார்த்துட்டே வாசிச்சுக்கிட்டே உங்ககிட்டையும் பேசிகிட்டு இருக்கேனா, அதனால் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நிதானம் இல்லாமல் அப்படியே யோசிச்சுட்டேன். அதுதான், எப்படி இருக்கீங்க, இப்போ தான் நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, பழைய பாடல்களின் தொகுப்பில் இப்பொழுது நாம் இருக்கோம். அதே வேளையில் நீங்கள் டிக்டாக் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய விருப்ப பாடல்களையும் நாம் ஒலிபரப்ப தயாராக காத்துக்கொண்டே இருக்கின்றோம். அடுத்து நாடோடி மன்னன் திரைக்காக வரக்கூடிய பாடலை நம்ம கேட்க போறோம். இந்த பக்கம் டிக்டாக் பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னாலும் அங்க நம்ம பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நிறைய பேர் நம்மோட உரையாடிக்கிட்டே இருக்காங்க, நிறைய பலர் பல நாடுகளில் இருந்தும் பேசிக்கிட்டே இருக்கின்றார்கள். அதனால வாங்க இந்த பக்கம் வந்து பேசலாம்.

ஆஹா, நினைத்தேன் வந்தாய் 100 வயது. டிஎம்எஸ் பிசுசில அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. சரி, அடுத்து எலிசபெத் கேட்டிருக்கக்கூடிய பாடலை தான் நம்ம கேட்க போறோம். பிசுசில பாடலை கொண்டு வராங்க. பலரும் பாடல்களை விரும்பி இந்த டிக்டாக் வழியாக கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்னங்க ஒரே பாடலா இருக்கு அப்படின்னு டிக்டாக் நேயர்கள் கேட்டுருவாங்க. ஆனா வானொலியில கேட்கும் போது இந்த நேரத்துல குறிப்பாக 2 மணிலிருந்து 3 மணி ஆகட்டும் அல்லது இரவு நேரத்தில் அந்த பழம் பாடல்களும் வரும்போது மீண்டும் மீண்டும் அதே பாடலை கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு சளி இருக்கத்தான் செய்யும். அதனால நம்ம டிக்டாக் பக்கம் சொல்லிட்டோம் என்னன்னா கேட்ட பாடலே கேட்க கூடாதுங்க அப்படின்னு சொல்லி. அதனால நீங்களும் நல்ல பாடல் ரொம்ப நல்லா ஆச்சு கேட்டு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிக்டாக் பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்து உங்களுடைய விருப்ப பாடலை நீங்க கேட்கலாம்.

எலிசபெத் கேட்ட பாடல். அந்த பாடல் அடுத்து வருகின்றது. சாந்தா கேட்கக்கூடிய பாடல் படகோட்டித்துறைக்காக. இந்த பாடலை சாந்தா விரும்பி கேட்டிருக்காங்க. பாடலை இப்பொழுது நாம கேட்கலாம்.

பாடல்கள் யாவும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருந்தால் அதுதான் எங்களுக்கும் மகிழ்ச்சி. அடுத்து மாணிக்கம் அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல், அந்த பாடலை தான் அடுத்து நாம கேட்க போகின்றோம். அஸ்ரீ டிக்டாக் வழியாக பாடல்களை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விருப்ப பாடல்கள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.

கவிஞனும் அல்ல ரசிகனும் அல்ல, சரி படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிறதுக்காக டிஎம்எஸ் கொண்டு வந்த பாடல். அடுத்ததாக கே ராமசாமி, எஸ் ஜானகி கொண்டு வரக்கூடிய பாடல். யோசிச்சிட்டீங்களா என்ன பாடல் அப்படின்னு சொல்லி? பனிமலர் இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க, கேட்கலாம் வாங்க.

0: கணக்கு தானா, கணக்கு தீர்த்திடுவார் நம்ப, கணக்கு தீர்த்திடுவார்.
1: காலம் எல்லாம் பாடுபட்ட கதைய மாத்திடுவான், காதல் கதைய மாத்தி போடுவான்.
0: அவள் கண்ணுல மண்ணை

சுசிலா கொண்டு வந்த பாடல், அந்த பாடல் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நம்ம பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக டிக்டாக் வழியாக நம்முடைய நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் ஸ்ரீ விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் TMS பி சுசிலா கொண்டு வருகின்றார்கள்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலின். அங்கீகரிக்கப்படாத இஸ்ரேல் நாட்டினர் நாட்டிற்குள் நுழைவது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற நிலைப்பாட்டில் மலேசியா உறுதியாக உள்ளது. இந்த விவகாரத்தில் அரசாங்கம் விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து பாதுகாப்பு அமைப்புகளும் விரிவான விசாரணையை நடத்தி வருவதாக பிரதமர் தெளிவுபடுத்தினார். உயர்தர அதிக வளர்ச்சி மிக்க துறைகளில் போய்புத்ரா தொழில் முனைவோரின் பங்களிப்பை வலுப்படுத்தும் நோக்கில் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு பல்வேறு முன்னெடுப்புகளை செயல்படுத்தி வருவதாக துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் தெரிவித்தார். எஸ்எம்இ கோப் மூலம் மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுள் 15 மில்லியன் டிங்கிட் ஒதுக்கீட்டை உட்படுத்திய பிரேஃப் திட்டமும் அடங்கும். வான் பேரிடர்களை தடுக்கும் தயார் நிலை நடவடிக்கையாக சிலாங்கூர் மாநில அரசு மலேசிய விமான நிலைய நிறுவனம் MAHB உட்பட தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா புரோலின்தாஸ் டேஷ் நிறுவனத்துடன் கைகோர்த்துள்ளது. ER 26X Urban ஃபெல்கன் திட்டத்தின் கீழ் வான் பேரிடர் ஒத்திகை மூலம் மாநில அரசு வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதாக மத்திரி பசார் டத்தோ ஸ்ரீ அமிருடின் ஷாரி தெரிவித்தார். ஈரான் எண்ணெய் துறையை இலக்கு வைத்து அமெரிக்கா அதன் தடைகளை விரிவுபடுத்தியுள்ளது. குறிப்பாக அந்நாட்டின் பெட்ரோலிய தொழிலதிபர் முகமது உசேன் ஷம்கானியின் வலையமைப்பை குறிவைத்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானின் மத்திய பொருளகத்துடன் தொடர்புடைய இலக்கவியல் பணப்பையிலிருந்த 130 மில்லியன் அமெரிக்க டாலர் முடக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி நீரை பயன்படுத்துதல் உட்பட பதிப்புரிமையை பாதுகாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தரவு மையங்களின் செயல்பாடு தொடர்பில் ஆஸ்திரேலியா புதிய சட்டங்களை ஏற்றுமென பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ் தெரிவித்தார். AI மீதான நம்பிக்கை உருவாக்கவும் தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் இது குறித்து விவாதிக்கப்படும் என்றார் அவர். விளையாட்டு கால்பந்து. இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கின் முன்னணி அணியான செல்சி ஜொஹோ டாரு தசிம் ஜேடித்துக்கு இடையிலான ஆட்டத்தை நடத்துவதற்கான இறுதிக்கட்ட ஏற்பாட்டில் மலேசியா ஈடுபட்டுள்ளது. உள்ளூர் ஆசிய போட்டிகளுக்கு தயாராகும் வகையில் ஐரோப்பிய கிளப் அணிகளுக்கு எதிராக திறமையை மதிப்பிட ஜேடித்துக்கு இவ்வாட்டம் சிறந்த தளமாக அமையும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனி பாஸ்டினால் ராயப்பன். வணக்கம்.

தொடர்ந்து நீங்கள் இசை இசையும் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுக்கொண்டே வந்து கொண்டிருந்தால் அது எங்களுக்கு மகிழ்ச்சி. சரிங்க, நேரம் இப்பொழுது 3:15 இந்த பக்கம் காமிச்சதுனால 15 அப்படின்னு வந்துருச்சு. 3:00 நேரம் இப்பொழுது. சரி, செய்திகளுக்கு பிறகு மீண்டும் நாம சந்திக்கின்றோம். அடுத்து இனிய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதே வேளையில் இன்றைக்கு 15ஆம் தேதி ஜூலை மாதம், உங்களுக்கு பிறந்த நாளா அப்படின்னா இனிய வாழ்த்துகள் உங்களை வந்து சேரட்டும். அதே வேளையில் யாருக்கு பிறந்த நாள் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு அவங்களுக்கு அழைச்சி வாழ்த்து சொல்ல மறந்துடாதீங்க. அப்படி இல்லை, வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் நேரம் குறைவா இருக்கு அப்படின்னா உடனடியாக கைபேசி எடுத்து அவங்களுக்கு வாழ்த்து செய்தியையாவது அனுப்பி வச்சிருங்க.

பேட்டத்திற்காக அந்த பாடல் இடம்பெற்றது. சரி, பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல சொல்லிட்டேன் இல்லையா, 15ஆம் தேதி 7வது மாதம் அப்படின்னு. திரும்பவும் பார்க்கும்போது அதுக்குள்ளையா, அதுக்குள்ள 7ஆம் மாதம் ஆயிடுச்சா, அதுக்குள்ள 15 நாட்கள் கடந்துருச்சா அப்படின்னும் போது, எப்பா சுழலுதா அல்லது பறக்குதா நாள் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே வேகமாக போய்கிட்டே இருக்குங்க. அதே வேகத்தோடு நாமளும் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னும் போது, ஒரு இடத்துல நமக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை விடணும், எதை விட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நீண்ட பட்டியல் இருக்கும். இருந்தாலும் இந்த ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, எதை முக்கியமாக முதல்ல நாம் செய்து முடித்து விட வேண்டுமோ அதை முதல்ல செய்து முடித்திடணும். அதற்கு பிறகு அது குறைவாக இன்னும் அடுத்து செய்யலாம் அப்படிங்கிற, கொஞ்சம் நமக்கு நேரம் இருக்குது நிதானமாக செய்யலாம் அப்படின்னா அதை மட்டும் அடுத்து ஒரு பட்டியலில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்கள் என்ன அப்படின்னா, முக்கியமா செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த காரியங்கள் எல்லாமே மறந்து விடுவதனால நாம வந்து அதை மீண்டும் அடடா இன்னும் செய்யணும் நினைச்சுமே மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரியான சூழல் கூட அமைஞ்சிரும். அதனால முடிந்த அளவுல நீங்க எழுதி வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மறந்துருவ மாட்டீங்க. அதே வேளையில் அடுத்தடுத்து என்னென்ன பட்டியல் இருக்கு அப்படிங்கிறது அதுவுமே உங்களுக்கு ஒரு நினைவூட்டலா இருக்கும்.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: குரல்ல கனவுகளை சேமித்து ஒரு நாளாவது நான் வந்து வானொலியில பேச மாட்டேனா, என்னுடைய குரல் கேட்காதா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இதயங்களுக்காக ஒரு வாய்ப்பு. நேயரின் குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமைகள்ல பிற்பகல் 2:15 இடம்பெறுகின்றது. நீங்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, storybox.minnal@gmail.com அப்படிங்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்க உங்களுடைய குரல் பதிவை அனுப்பி வைக்கணும். எப்படின்னா, ஒரு அறிவிப்பாளர் எப்படி பேசுவாங்க, உங்களுடைய வானிலை எங்க உங்களுடைய வானில நீங்க வந்து குரல் பதிவு அனுப்பி வைக்கணும். அதே வேளையில் ஒரு சின்ன 1 நிமிட குரல் பதிவு போதும். அப்புறம் என்ன பேச போறீங்க அப்படிங்கறதையும் எங்களுக்கு நீங்க எழுத்துப்பூர்வமாக அனுப்பி வைத்தீங்க அப்படின்னு சொன்னா, மறக்காம உங்களுடைய சுய விவர குறிப்புகள், உங்களுடைய பெயர், உங்களுடைய கைபேசி எண், அத்தனையும் குறிப்பிட்டு எங்களுக்கு அனுப்பி வச்சீங்கன்னா நாங்க உங்களை அழைப்பதற்காக காத்துக்கொண்டே இருக்கின்றோம். நீங்களும் ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சியில பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால கேட்டுட்டு இருப்பீங்க, கண்டிப்பா போகணும், கலந்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா நீங்க ஒரு அடி எடுத்து வைக்கணும்ல. அதனால storybox.minnal@gmail.com இந்த மின்னஞ்சல் முகவரியை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எப்ப ஓய்வா இருக்கீங்களோ உடனடியா அனுப்பிடுங்க. அப்பதான் மறுவாரமே நீங்க வந்து நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியும் இல்லையா? சரி, அப்படியாக அடுத்தடுத்த வாரங்களில் நிறைய பேர் வர்றதுக்காக ஆர்வமா இருப்பீங்க. இருந்தாலும் அனுப்பி வைக்கணும், அதை மறந்துடாதீங்க. கைபேசி எண்ணையும் மறந்துடாதீங்க.

0: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் பிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
1: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
0: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
1: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
0: பந்தயம் 500 ரிங்கிட்.
1: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
0: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
2: பெட்டு பெட்டு தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
3: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
4: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
1: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
0: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
3: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
0: பிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம் தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
6: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் மூமின்களின் தாயார், இஸ்லாத்தின் 2வது ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சென்ற வார தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். நேர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஆயிஷா மற்றும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் இளம் வயதுடையவர்கள். ஆதலால் இருவரும் தோழிகளாக இருந்தார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேரின் அர்த்தம் சிங்கக்குட்டி. அதனாலோ என்னவோ அவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்களோ அதை அப்படியே பேசிவிடுவார்கள். யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் பேசுவதன் காரணமாகவும், அவர்கள் துரு துரு என்று நடந்து கொள்வதன் காரணமாகவும் அவர்களின் தந்தை தனது மகளை இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் பார்க்கும் பொழுதெல்லாம், ஹப்சாவே, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் போட்டி போடாதீர்கள், அவர்கள் உங்களை காட்டிலும் பல வகைகளில் சிறந்தவர்கள் என்று தனது மகளுக்கு அறிவுரை கூறக்கூடியவராக இருந்தார்கள். இன்னும் அவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் பண்பாடாகவும் நடந்து கொள்ளும்படியும் தனது மகளுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிக நேரம் இரவில் நின்று தொழக்கூடியவர்களாகவும் அதிக நாட்கள் நோன்பு வைப்பவராகவும் இருந்தார்கள். மேலும் வாரம் ஒருமுறை அல் குர்ஆனை முழுவதுமாக ஓதி ஹத்தம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், சில வருடங்களுக்கு முன்பு வரை நம் வீட்டில் ஒருவர் சம்பாதிப்பார், 7-8 பேர் அந்த பணத்தை வைத்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் இன்று வீட்டில் இருப்பவரோ 3வரோ அல்லது 4வரோ, அதில் இருவர் கண்டிப்பாக சம்பாதிக்கின்றோம். அப்படி இருந்தும் நமது வீடுகளில் சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் அன்று நம்மிடையே குர்ஆன் இருந்தது, இன்று நம்மிடையே குர்ஆன் இல்லை. குர்ஆனை விட்டோம், சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டோம். எனவே நாம் நம் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், தினமும் குர்ஆனை வீடுகளில் ஓத வேண்டும். இதன் மூலமாக இழந்த சந்தோஷத்தை நாம் மீண்டும் அடையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி இடைமறித்து பேசி வந்தார்கள். கணவர் என்ற உரிமை அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதன் காரணமாக இவருடன் சில பொழுது பேசாமல் இருப்பதும் உண்டு. ஒருமுறை அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக மன விடுதலை எச்சரிக்கை கொடுத்த போது, என்னுடைய இந்த சாதாரண பேச்சு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்து விட்டதே என்பதாக கூறி அழுது தவித்தார்கள் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதன் பின்பு ஜிப்ராயில் அலைவசலாம் அவர்கள் அதே நாளிலேயே, அல்லாஹுவின் தூதரே, உங்களுடைய மனைவியை தலாக்கு விட்டு விட்டீர்களே, அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் அவர் அதிகமாக நின்று தொழக்கூடிய பெண்மணி, மேலும் உபரியாக நோன்பு வைக்கக்கூடியவர். முக்கியமாக ஹப்சாவை நீங்கள் கண்கலங்க விடாதீர்கள், ஏனெனில் அல்லாஹ் ஹப்சாவை பொருந்தி கொண்டான், நாளை மறுமை நாளில் உங்களுடைய மனைவியாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று ஜிப்ரயில் அலைவசலாம் அவர்கள் கூறியதன் பேரில் அவர்களின் மீதி இருந்த வருத்தம் நீங்க பெற்றவர்களாக நபி முகமது சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மீட்டுக் கொண்டார்கள். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூன்று பேருடைய நன்மையை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதில் முதலாவது எஜமானினிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஓடி போகும் வேலைக்காரர். அடுத்தது குடிகாரனுடைய நன்மை. மூன்றாவதாக கணவனுடைய கோபத்திற்கு உள்ளான பெண்மணி. இவர் என்னதான் இபாதத் செய்தாலும் அந்த பெண்மணியுடைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே கணவருக்கு மனைவியினுடைய பேச்சு மருந்தாக இருக்க வேண்டுமே ஒழிய நஞ்சாக மாறிவிடக் கூடாது. நம் கணவர்தானே என்பதற்காக அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளையாட்டாக செய்த விடயங்கள் அவரின் வாழ்வில் மிகப்பெரிய சூறாவளியை ஏற்படுத்தியது. இதை கேள்வியுற்ற தந்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகளிடம், மகளே, ஹப்சா மீண்டும் இம்மாதிரியான சம்பவம் நடந்தால் நான் உன்னுடன் பேசவே மாட்டேன் என்பதாக கூறினார்கள். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் பிரச்சனையை அவர்களை சுற்றியிருக்கும் பெற்றோர்களே பெருசுபடுத்தி விடுகிறார்கள். தனது மகளின் துருதுரு நிலையை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மகளை கண்டித்தார்கள் ஒழிய அவரை ஆதரிக்கவில்லை. அதே போல நம் பிள்ளைகளின் நிலைமையை நாம் அறிந்து விட்டு கொடுத்து போகவே அறிவுரை கூற வேண்டுமே தவிர உடனே உறவை துண்டிக்க ஊக்கம் அளிக்க கூடாது. சண்டையில்லா தாம்பத்தியம் உப்பில்லா உணவை போல ருசிக்காது. ஆனால் அந்த சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளேயே தீர்க்கப்பட வேண்டுமே தவிர மூன்றாவது நபராக பெற்றோர்கள் அதற்குள் வரும் பொழுது அவர்கள் அறிவுரை கூறி தங்கள் அனுபவங்களை எடுத்து கூறி தம்பதிகளை ஒன்று சேர்க்க வேண்டும். தவிர அன்பும் ஆதரவும் கொடுத்து பிரித்துவிடக்கூடாது. இது அல்லாஹுவின் சாபத்திற்கு உள்ளாக நேரிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜத்துல் விதாவில் கலந்து கொண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 8 வருட காலம் வாழ்ந்துள்ளார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான நஃபிலான நோன்புகள் வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். அதனால்தான் ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது கூட அன்னை ஹப்சா அவர்கள் உபரியாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அல்லாவின் பொருத்தத்தை பெற்றவர்கள் என்பதாக கூறி சிபார்சு செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அல்லாஹுவின் பாதையில் ஒரு நஃபிலான நோன்பு வைத்தார்கள் என்றால் நாளை மறுமை நாளில் அந்த ஒரு நோன்பிற்கு பகரமாக அவருக்கும் நரகத்திற்கும் இடையே 70 வருட தொலைதூரம் இடைவெளி இருக்குமாம். ஒரு நஃபிலான நோன்பிற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை தருகின்றான் என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். பெண்களுக்கு நோன்பு மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை மீட்டு தரக்கூடியது நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளான திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நோன்பு வைப்பார்கள். மேலும் மாதம் ஒரு முறை பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோற்கப்படும் ஐயாமுல் பீத் உடைய நாட்களில் சுன்னத்தான நோன்பை வைப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் ஆசுராவுடைய நோன்பை வைப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹி ஸலாம் அவர்களைப் போன்று நோன்பு வைக்க விரும்பினார்கள். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருடம் முழுவதும் நோன்பு வைப்பது தாவூத் அலைஹி ஸலாம் அவர்களின் நோன்பு முறையாகும். இன்றைய காலகட்டத்தில் நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமே உணவிடாமல் இருப்பது என்று ஆகிவிட்டது. வயிறு மட்டும் பட்டினி கிடப்பது நோன்பு அல்ல. நோன்பு என்பது நம்முடைய அனைத்து உறுப்புகளுக்குமானது. தீயவற்றை பார்க்காமலும், தீயவற்றை கேட்காமலும், தீயவற்றை பேசாமலும், தீயவற்றை நினைக்காமலும், தீய வழியின் பக்கம் செல்லாமலும் இருப்பதுமே ஆகும். தேவையில்லாத காரியங்களில் நேரத்தை செலவிடுவதும் நோன்பின் பலனை கெடுத்துவிடும். நாம் முறையாக நோன்பு வைத்தோம் என்றால் அல்லாஹ் கூறியது போல நமக்கு ஒரு சுன்னத்தான நோன்பிற்கு பகரமாக நரக நெருப்பிற்கும் நமக்கும் இடையே 70 வருட இடைவெளி தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: நேயர்களே, அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்களாக இருந்தார்கள். வாரம் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிப்பவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களின் பேச்சுக்கள் அத்தனையும் குர்ஆனின் வசனங்களாகவே இருந்தன. ஒருமுறை நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரிடமும், பையத்துல் ரிதுவானில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் நேரடியாக சொர்க்கத்திற்குத்தான் செல்வார்கள், நரகத்திற்பக்கம் அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதாக கூறினார்கள். இதை கேட்ட ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே, 19வது அத்தியாயத்தில் 71வது வசனம் இருக்கின்றதே யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு மனிதனும் நரக நெருப்பை கடக்காமல் இருக்கவே மாட்டான் என்பதாக ஒரு ஆயத்து இருக்கின்றதே, நீங்கள் சொல்வது அதற்கு மாற்றமாக அல்லவா இருக்கின்றது என்ற கேள்வியை கேட்டார்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதை கேட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக, ஹப்சா அவர்களின் குர்ஆன் ஞானத்தை நான் பாராட்டுகின்றேன் என்று கூறிவிட்டு, தொடர்ச்சியாக வரும் ஆயத்தை நீ படிக்க வேண்டாமா? அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்து அர்ப்பணம் செய்து தக்குவாவோடு வாழ்பவர்களை நிச்சயமாக நாம் நரக நெருப்பை விட்டும் முழுமையாக பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானே, நீ அதை பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னை அவர்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அதன் தொடர்ச்சியை நான் பார்க்கவில்லை. இனிமேல் நரகத்திற்கு போகாத அளவிற்கு நான் என்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்வேன் என்பதாக கூறினார்கள். அந்த அளவிற்கு குர்ஆனில் ஞானம் மிக்கவராக ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். நேயர்களே, குர்ஆனின் மூல பிரதி அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் போது ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. அதை அவர்கள் தங்கள் மனப்பாடத்தால் சரிபார்த்தார்கள். அவர்களிடம் இருந்து பிரதி எடுப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்கள் வாங்கி அதை 7 பிரதிகள் எடுத்துவிட்டு மூல பிரதியை மறுபடியும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே ஒப்படைத்ததாக வரலாறு. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு ஒரு பெண்மணி வந்தார். அவர் பூச்சிக்கடிகளுக்கு ஓதி பார்க்கக்கூடியவராக இருந்தார்கள். அப்பொழுது அந்த பெண்ணிடம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அவர்களுக்கு அந்த துவாவை கற்றுத்தரும்படி கூறினார்கள். ஏனெனில் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனனம் செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குளிப்பது கடமை என்ற நிலைப்பாட்டில் உள்ள சில ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நல்ல காரியத்திற்கும் வலது கையை பயன்படுத்தினார்கள் மற்றும் மற்ற காரியத்திற்கு இடது கையை பயன்படுத்துவார்கள் என்ற ஹதீஸை அறிவித்துள்ளார்கள். மேலும் நேர்களே, தஜ்ஜால் பற்றி மிக விளக்கமான ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் அன்னை அவர்கள். மேலும் நோன்பு வைத்த நிலையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சம்பந்தமான அதிகமான ஹதீஸ்களை அன்னை அவர்கள் அறிவித்துள்ளார்கள். பல்வேறு பெரிய சஹாபாக்கள் கூட அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே மசாயில்களை கேட்டு பெறுவார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் 60 நபிமொழிகள் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளன. அன்னை அவர்கள் ஹிஜ்ரி 45 ஷாபான் மாதத்தில் தம்முடைய 65 வயதில் நோம்பு நோற்ற நிலையிலேயே இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். ஹக்கீம் மர்வான் இப்னு ஹக்கம் அவர்கள் ஜனாசா தொழுக வைத்தார்கள். ஜன்னத்துல் பக்கியில் அன்னாரது புனித உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நேர்களே, அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று தக்குவாவையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களில் இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பர்ஞாரன் ஜாக்கிம்.
3: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
4: சரிங்க, இசையம் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து விடுவோம். அடுத்து உங்களை தீரா இசையில சந்திக்கிறாரு நம்ம தேவிகன் தாமரை செல்வன். மீண்டும் நாம சந்திப்போம். அன்பு வணக்கம் நேர்களே, தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதே வேளையில உறவுகள் தொடர்கதை இன்றும் இருக்கின்றது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
7: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். புருனை ஆட்சியாளர் சுல்தான் அசனால் போல்கியாவின் 80th பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். மலேசியா புருனை இடையிலான உறவுகளும் ஒத்துழைப்பும் இரு நாட்டு மக்களின் நலனுக்காக தொடர்ந்து வலுப்பெறும் என்று பிரதமர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஒற்றுமை அமைச்சு நாட்டை கட்டி எழுப்புவதற்கான அடுத்த 5 ஆண்டுகளுக்கான 2 வியூக திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. தேசிய அடையாளத்தை வலுப்படுத்துதல், மக்களிடையிலான ஒற்றுமையை வலுப்படுத்துதல், பாரம்பரிய சொத்துக்களை பாதுகாத்தல் ஆகியவற்றை இத்திட்டங்கள் நோக்கமாக கொண்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் எரன் அகுடாகாங் தெரிவித்துள்ளார். 9 மாநிலங்களில் மாலை 5 மணி வரை இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா எச்சரித்துள்ளது. ஜோஹோர், பேரா, கிளந்தான், பஹாங், ஸ்லாங்கோர், நெகிர்சிம்பிலன் ஆகியவற்றை இது உட்படுத்தியுள்ளது. நியூசிலாந்தில் முதல் முறையாக அதிக இடருடைய H5 பறவை காய்ச்சல் திரிவு கண்டறியப்பட்டுள்ளது. தலைநகர் வெலிங்டனில் பெத்தோனே கடற்கரையில் ஸ்கியூவா பறவை தொற்றால் பாதிக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து நாட்டில் வனவிலங்குகளிடையே பெருமளவிலான தொற்று பரவல் ஆதாரம் இதுவரை இல்லை என உயிரியல் உணவு பாதுகாப்பு அமைச்சர் ஆண்ட்ரூ ஹோகார்ட் அறிக்கையில் தெரிவித்தார். அமெரிக்க குடிநுழைவுத்துறை ICE தொடர்பில் மெக்சிகோ குடிமக்களின் இறப்பு குறித்து அந்நாடு ஐநா மனித உரிமை உயர் ஆணையத்திடம் பரிந்துரை முன்வைத்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ரோபர்டோ வெலாஸ்கோ தெரிவித்தார். இந்த மரணங்கள் குறித்து விசாரணையை முடுக்கிவிடவும் அமெரிக்க அதிகாரிடமிருந்து தகவல்களை பெறவும் மெக்சிகோ வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டு ஈரார் 26 ஜப்பான் பொதுப்பூ பந்து உலகத்தர வரிசையில் 118th இடத்தில் உள்ள தேசிய கலப்பு இரட்டையர் ஜிமி வாங் செங் சூ இன் ஜப்பானின் யூச்சி ஷிமோகாமி சஹயாக்கா ஹோபாரா இணையை வீழ்த்தி 2nd சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஜிம்மி சுயின் உலகத்தர வரிசையில் 14th இடத்தில் உள்ள அந்த இணையை 21-19, 11-21, 21-19 என்ற செட்களில் வீழ்த்தி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளனர். இந்த ஆட்டம் 1 மணி நேரம் நீடித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். மின்னலின் தீரா இசை உங்களையும் எங்களையும் தேடி வந்து விட்டது. அப்புறம் எப்படிங்க இருக்கீங்க? மணி 4:04 இரவு 8 மணி வரைக்கும் தீரா இசையில 80-90 ஆண்டு பாடல்கள் உங்களை மகிழ்விப்பதற்காக காத்துட்டு இருக்கிறது. இந்த தீரா இசைக்காக இந்த குரல் இந்த ஜீவன் காத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்களுமே காத்திருப்பீங்க ஒவ்வொரு நாளும் 4 மணிக்கு மேல வரக்கூடிய நம்முடைய நிகழ்ச்சிக்கு. இன்னைக்கும் ரொம்ப அருமையான பாடல்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதை, 7 மணிக்கு மேல பாட்டுக்கடைன்னு எல்லாமே இருக்கு. அதனால நீங்க எங்க கூட தொடர்ந்து வாங்க. எஸ் ஜானகி அவங்களுடைய பாடலோடு இன்றைய தீரா இசையை ரொம்ப அழகா தொடங்கலாம். இந்த பாட்டு நிறைய நினைவுகளை கொண்டு வர பாட்டு, அதனால நினைவுகளோடு ஆரம்பிச்சிருவோம்.

கேள்வி ஒன்ன தேடுது. எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடலோடு இன்றைய தீரா இசை ஆரம்பம் ஆகி இருக்கின்றது. 8 மணி வரைக்கும் இப்படி நல்ல நல்ல பாட்டெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்குன்னு சொல்லும் போது, இந்த பாடல் சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டு என்னுடைய தாத்தா அறிமுகம் செய்த பாடல். இந்த பாட்டை ரொம்ப பாடுவாங்க, அதுல இருந்து இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னு தெரிஞ்சது. அங்கிருந்து எஸ் ஜானகி என்ற ஒரு பாடகி இருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தது. இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அவங்களுடைய பாடலை நீங்க சின்ன வயசுல இருந்து கேட்க ரசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி அவங்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 88 வயதில் பிரிந்திருக்கின்றார். நல்ல இசையை நமக்கு வழங்கியிருக்காங்க. 48,000 பாடல்கள். இப்படி எல்லா கதையும் உங்களை வந்து சேர்ந்திருக்கும். அவங்களை கொண்டாடுவோம். அவங்களுடைய பாடல்களை நம்ம நமக்கு ஆறுதலாக பயன்படுத்திக்குவோம். மகிழ்ச்சியான தருணங்களை பயன்படுத்தியிருக்கோம். இதையே உங்களுக்காக தீரா இசையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது கே ஜே யேசுதாஸ் அவர்களோடு ஜானகி அவர்கள் சேர்ந்து பாடிய பாட்டு தான் வருது. வெளியில பாருங்க, இருட்டா இருக்கா, மழை வரப்போகுதா, இல்ல வெயிலா இருக்கா, எப்படி இருந்தாலும் இப்போ மேகம் தான் கருக்க போகுது.

0: பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

காத்து மழை காத்து வீசுதான்னு தெரியல, மழை காத்து வேணா வீசலாம். மணிப்பு 4:15 தீராயிசை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம இதுல ஒரு போட்டி அங்கம் நடத்துறோம். ஒரு பாடல் இடம்பெறும், அந்த பாடல் எங்கேயோ நிக்கும், நிக்கிற இடத்துல இருந்து நீங்க தொடங்க போறீங்க. அந்த மாதிரி இன்னைக்கு என்னென்ன பாடல்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க இப்ப எங்களுக்கு கூப்பிடணும். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8-2 நேயர்களுக்கு இதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பாடல் வரும், அந்த பாடல் எங்க நிக்கிதோ அங்கிருந்து நீங்க தொடங்க போறீங்க. நினைக்காத நேரம் இல்லை. இந்த பாட்டு பிடிக்குமா?

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேரிலே கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:46.
3: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0301-9712-919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
4: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
5: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
4: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: அன்பி உங்களுக்காக தான் இந்த பாடல் கேட்ட அந்த பாடலுக்கு அப்புறம் இப்போ கீதா வந்திருக்காங்க. கீதா காஜாங்கல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கான பாடல் தயாரா இருக்கு, கேக்குறீங்களா?
1: போடுங்க, தெரிஞ்சா படிக்கிறேன்.
0: இல்லனா பேசுறீங்களா?

0: ஓஹோ என்ன பாடல்?
1: ஐயோ அது வர மாட்டேது எனக்கு.
0: வழக்கமா வானொலியில வந்தா வருமே.
1: ஆமா டெய்லி கேக்குற பாட்டு தான் நம்ம மின்னலே நம்ம மூழ்கி இருக்கிறோம்ல.
0: சரி எப்படி வருதுன்னு கேட்டுருவோமா?
1: ஓகே கேட்டுருவோம்.

0: எதையாவது பாடுங்க கொஞ்சம்.
1: இந்த பாட்டியா, மனசுக்குள்ள மாலைய வச்சு
0: நல்ல நல்ல சொந்த வரி எல்லாம் எழுதுறீங்க. மனசுக்குள்ள மாலைய வச்சு கண்ணாலையா, என்ன இது? மனசுக்குள்ள நாயன சத்தம்.
1: இந்த பாட்டெல்லாம் வந்து டெய்லி வந்து மின்னல கேக்கும் போது வண்டி ஓட்டிக்கிட்டே வாயில வந்து படிப்போம் பாருங்க. அது இந்த மாதிரி ரேடியோல திடீர்னு நம்ம கால் பண்ணி பேசும்போது அது ஒரு படப்படப்பு, ஒரு பேனிக், சக்கரத்து மைண்ட்ல வந்து மூளை வந்து ஸ்டக் ஆயிரும் மாதிரி.
0: பரவாயில்ல, முயற்சி பண்ணீங்களே, அதுக்கே பாராட்டுக்கள். இந்த பாட்டுலாம் வரும்போது உங்களுக்கு எத்தனை வயசு?
1: இந்த பாட்டுலாம் வரும்போது எனக்கு இந்த ஒரு 10-11 வயசு இருக்கும்.
0: ஆனா ஞாபகம் இருக்கு இந்த பாட்டெல்லாம்
1: டெய்லி ரேடியோல கேக்குறோம். ஆனா டெய்லி நான் வீட்டுல 80s பாட்டு ரொம்ப கேட்பேன். மெயினா ஜானகி அம்மோட பாட்டு ரொம்ப கேட்பேன்.
0: அருண்மொழி ஜானகி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல் தான் இப்ப உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இன்னொரு நேயரும் கூப்பிடலாம், உங்களுக்கான பாடல் என்னன்னு கேட்க காத்திருக்கிறோம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்.
1: யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க வீட்டுல நானும் என்னோட ஃப்ரெண்டும் தங்கியிருந்தோம். அவங்க பண்ண டார்ச்சர்ல நாங்க வந்து அவங்க பேரை வந்து ஹவுஸ் ஓனர் பாகல் ஹெச்ஓ அப்படின்னு போட்டு வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க பண்ண டார்ச்சர், அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது. ஒரு நாள் நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலா
2: பாகல் அனுப்பிட்டீங்க.
1: இது வந்து அப்பதான் வாட்ஸ்அப் வந்த புதுசு. சோ எதையும் டிலீட் எல்லாம் பண்ண
2: முடியாது.
1: ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டேன், ரிட்ரீவ் பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ணவும் இல்ல நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி அவங்க எனக்கு ரிப்ளை கொடுக்கும் போதுதான் ஐயோ ஐயோ பக்காவா மாட்டியாச்சு. ஏன்னா அவங்கள பத்தி தான் பேசிருக்கேன்றது ரொம்ப கிளியரா இருக்கு. அப்புறம் நானும் ஷரனும் சேர்ந்து இல்ல இது உங்களை பத்தி இல்ல, இது நாங்க முன்னாடி தங்கி இருந்த ஒருத்தவங்களை பத்தி அப்படிலாம் சொல்லி சமாளிச்சு அதையும் மீறி ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் மறக்க மாட்டோம்.
2: அதற்கு அவங்க பதில் தந்தது என்ன சொல்லியிருந்தாங்க அப்ப?
1: வாட் ஹவ் யூ ஸ்போக்கன் ஆஃப் மீ, என்னை பத்தி நீ என்ன நல்லா பேசி வச்சிருக்க, இவ்வளவு ரூடாவா பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஆனா நினைக்கிறேன் அவங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அவங்க பகல் மறுத்தா.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வாலியின் வரிகளில் உருவாகிய பாடல் தான் இது. இந்த பாடல்ல ராதிகா அவர்கள் வந்து மேடையில பாடுவது போல காட்சி அமைப்பு இருக்கும். அதுல என்னன்னா, ஜானகி அவர்கள் பாடின அந்த பாடலுக்கு ஏற்ப அவங்களுடைய அந்த பாவனை அதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டப்பட்டது. ஜானகி அவர்களே ரொம்ப பாராட்டி இருக்காங்களா ராதிகாவை, அப்படியே சரியா பாடிட்டமா என்னமோ, நீ பாடின மாதிரி அந்த பாடலை அப்படின்ட்டுன்னு. அவ்வளோ அழகு இந்த பாடலுடைய தனித்துவம். இன்னைக்குமே ஒரு பெப்பி அப்படின்ற மாதிரியான ரகத்துல இந்த பாடல் சேருகிறது. அடுத்து நம்ம கூட பேச வந்திருக்கிறவங்க யாருன்னு கேக்கலாம்.
1: ரேணு பேசுறேன்.
0: ரேணு, உங்களுக்கான பாடல் காத்துக்கிட்டே இருக்கு, கேட்டறலாமா?
1: கேக்கலாம்.

0: பிறந்தவள் நானா நிலவுக்கு துணை இதுவானா.
1: அப்புறம்
0: என்ன
1: பாடல் இது?
0: எந்த நெஞ்சில் நீங்க?
1: சரி, நீங்க பாடுறது சரியானு கேட்டுருவோமா? சரியா வந்தீங்களா?
0: நான் சரியா வந்தான பாடல் அந்த லிரிக் வரல.
1: ஓ, அதாவது பாட்டு பாட்டு பிடிக்கும் வந்த வரிய பாடிட்ட சரியாதான் பாடுனேன்,
0: அவ்வளவுதான்.
1: ஏற குறைய எடுத்துக்கலாம். சரி, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. பிடிக்குமா அந்த பாட்டு? ஆமா, ஆமா, ஆமா. சில நேரத்துல டக்குன்னு கேட்டா அந்த தடுமாற்றம் வந்துடும்ல, அதுதான் போட்டி சுவாரஸ்யமா இருக்கு. ரேணு குரல்ல தொடர்ந்து வாங்க, இரவு 8 மணி வரைக்கும் தீரா இசை உங்களை மகிழ்விப்பதற்காக காத்துட்டு இருக்கு. கலைஞன் படத்தில் இருந்து அந்த பாடல் தான் வந்துட்டு இருக்கு. கமல் அவர்கள் கூட ஜானகி அவர்கள் பாடிய பாடல் எக்கச்சக்கம். அதுல இந்த பாட்டுக்கு ஒரு தனி இடம் இல்லை.

0: எடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.
1: பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
2: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைண்ட் ஆப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 01 09 07 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
0: அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன்.

சின்ன மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1 1 7 2 9 1 9. தீரா இசையை கேட்டுட்டு இருக்கோம் சின்ன பசங்க நாங்க. அந்த படத்துக்காக என்ன மானம் உள்ள பொண்ணு என்ன அந்த பாட்டு முதல்ல கேட்டுட்டு வந்தோம். தீரா இசை உங்களுக்கு தொடர்ந்து இசையை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கின்றது. 5 மணிக்கு மேல உங்களுக்காக இன்னும் நல்ல பாட்டெல்லாம் காத்துட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்தது அதுவும் நல்ல பாட்டு தான், இன்னும் நல்ல பாட்டும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்முடைய ஐஜிபி போலீஸ் படை தலைவர் ஒரு விஷயத்தை பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக தனிநபராக இருந்தாலும் சரி, இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அமைப்புகளாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, நீங்க யாருமே உரிய அங்கீகாரம் இல்ல ஒப்புதல் இல்லாது மலேசிய காவல்துறையுடைய சின்னத்தை எங்கேயும் பயன்படுத்த கூடாது அப்படின்ற வலியுறுத்தலை அவர் சொல்லியிருக்கிறாரு. இது ஏன்னா சில நடவடிக்கைகள் சில நிகழ்ச்சிகள்ல போலீஸ் கிட்ட அனுமதி பெறாமலேயே அவங்களுடைய சின்னத்தை பயன்படுத்துகின்றார்கள். அரச மலேசிய போலீஸ் படை அப்படின்றதுக்கான ஒரு பெரிய அங்கீகாரம், அதற்கான ஒரு கடமை இருக்கிறது. அதை அறியாம நீங்க இப்படி செய்யறீங்க, அப்படி செய்யவே கூடாது. கொஞ்சம் சற்று கருத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இது தனிநபராக இருந்தாலும் சரி, இல்ல இயக்கங்களாக இருந்தாலும் சரி, நீங்க இதற்கு கவனிக்க வேண்டிய சில கூறுகள் இருக்கு, அதை கவனிச்சுக்கோங்க, இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போதுதான் அவர் சொல்லியிருக்காரு. குறிப்பாக பிடிஆர்எம் நம்முடைய அரசு மலேசிய காவல்துறை இருக்காங்களே, அவங்களுடைய பெயரா இருக்கட்டும் இல்ல சின்னம் அந்த லோகோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவா இருக்கட்டும் இல்ல படங்களாக இருக்கட்டும், ஏங்க நீங்க வந்து ஒரு பதாகை வந்து அச்சிடுறீங்க பிரிண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கூகுள்ல இருந்து பதிவிறக்கம் செய்யக்கூடிய சமூக வலைத்தளங்கள் இருந்து அவங்களுடைய அதிகாரிகளுடைய படத்தை பதிவிறக்கம் செய்யறீங்க இல்லையா, அதை கூட நீங்க பெருசாலாம் அச்சிட முடியாது உரிய ஒப்புதல் அனுமதி இல்லாமல் அப்படின்ற ஒரு விவரத்தை வெளியிட்டு இருக்காரு. பொதுமக்கள் இதை கொஞ்சம் நிகழ்ச்சிகள்ட்டுக்கோங்க. குங்கும மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள். கே ஜே எஸ் தாஸ்.

0: இரட்டை குடியுரிமை கொண்ட இஸ்ரேலியர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவர், பிரதமர் உறுதி. தொலைத்தொடர்பு வலையமைப்பின் நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறது MCMC. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். இரட்டை குடியுரிமையை பயன்படுத்தி மலேசியாவில் தங்கியிருப்பது கண்டறியப்படும் இஸ்ரேல் மக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் அவர்களை நாட்டிலிருந்து வெளியேற்றுவதும் அடங்கும். அந்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என மெய்ப்பிக்கப்படுமாயின் அதில் இணக்கப்போக்கு இருக்காது என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் தெளிவாக இருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். கில்லாங்பத்தா ஃபோரஸ்ட் சிட்டியில் செயல்பட்டு வரும் நெட்வொர்க் ஸ்கூல் தொடர்பில் எல்லா தொடர்புடைய அரசு நிறுவனங்களும் முழுமையான துல்லியமான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றன. முன்னதாக இஸ்ரேலிய மக்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நெட்வொர்க் ஸ்கூல் செயல்பாடுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு ஜோஹூர் அரசாங்கம் உள்துறை அமைச்சையும் தொடர்புடைய நிறுவனங்களையும் வலியுறுத்தியது. ஒற்றுமை அமைச்சு நாட்டை மேம்படுத்தும் முயற்சியில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தனது செயல்பாட்டு இலக்கை நிர்ணயிப்பதில் முதன்மை வழிகாட்டியாக திகழக்கூடிய 2 வியூக திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் அமைச்சின் 2026-2030 வியூக திட்டம் நாட்டின் நெறிகளை வலுப்படுத்தும் சமூக ஒருங்கிணைப்பின் அடித்தளத்தை உறுதிப்படுத்துவதோடு பாரம்பரிய வளங்களை பாதுகாக்கும் என்று அமைச்சர் டாக்டர் எரன் அகுடாகாங் கூறினார். 2வது திட்டமான இலக்கவியல் மயமாக்கல் வியூக திட்டம் இலக்கவியல் உருமாற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டின் முதல் பாதியில் அரசின் நிதி செயல்பாட்டின் அடிப்படையில் 2027 வரவு செலவு திட்டம் குறித்த தற்போதைய மதிப்பீடுகளை மாற்றியமைக்க வேண்டிய அவசியமில்லை என்று நிதித்துறை அமைச்சர் லியா சின்தோங் கூறினார். இருப்பினும் அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வரும் அக்டோபரில் தாக்கல் செய்யப்படும் வரை அரசாங்கம் நடப்பு சூழலை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றார் அவர். எண்ணெய் விலையேற்றம் அரசாங்கத்தின் உதவித்தொகை செலவினத்தை அதிகரித்துள்ளது. இது 40 பில்லியன் ரிங்கிட்டை எட்டும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. முழுமையான தொலைபேசி அணுகல் இருந்தும் பயனர்கள் மிகவும் நிலையான இணைப்பை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC நாட்டின் தொலைத்தொடர்பு வலையமைப்பின் உறுதித்தன்மையை மேம்படுத்தி வருகிறது. முதன்மை இணைப்பில் கோளாறு ஏற்படுமாயின் சேவை பாதிக்கப்படாமல் இருக்க மாற்று தரவு பரிமாற்ற வழிகளை ஏற்பாடு செய்வதும் அந்நடவடிக்கைகளுள் அடங்கும் என்று தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங் சிங் தெரிவித்தார். இது தவிர தேசிய இலக்கவியல் உள்கட்டமைப்பு திட்டம் ஜெண்டிலாவின் கீழ் வலையமைப்பின் ஆற்றல் மேம்படுத்தப்படுகிறது, சேவை வரம்பை விரிவுபடுத்துகிறது, ஏதேனும் தடங்களை கண்டறிந்து உடனடியாக சரி செய்யும் வகையில் எல்லா தொடர்பு நிலையங்களும் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகின்றன என்று அவர் விளக்கினார். இதனிடையே இவ்வாண்டு திருத்தம் செய்யப்பட்ட தொடர்பு பல்லூடக சட்ட வரைவு தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மிகவும் அவசியமானதாக கருதப்படுகின்றது என்று தியோ கூறினார். இன்று மக்களவையில் அந்த மசோதாவை 2 வாசிப்பிற்காக சமர்ப்பித்த அவர், மின்வெளி பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், புவிசார் அரசியல் பதற்றங்கள், தொடர்பு உள்கட்டமைப்பின் மீது நாட்டின் அதிகரித்து வரும் சார்ந்திருப்பு ஆகியவை இதில் அடங்கும் என்று தெரிவித்தார். குறிப்பாக தேசிய பாதுகாப்பை பேணுவது தொடர்பான தற்போதைய தேவைகளை நிறைவு செய்யும் வகையிலும் காலத்திற்கேற்றதாகவும் விரைந்து செயல்படக்கூடியதாகவும் உலகளாவிய சேவை ஏற்பாடு கட்டமைப்பை தக்கவைப்பதில் சட்டம் 588 திருத்தங்கள் அவசியம் என அவர் குறிப்பிட்டார். மடானி ரஹ்மா விற்பனை திட்டம் மக்கள் 238.6 மில்லியன் ரிங்கிட்டை சேமிக்க உறுதுணையாக இருந்துள்ளதாக இன்று மக்களவையில் தெரிவிக்கப்பட்டது. இம்மாதம் 13ஆம் நாள் வரை இத்திட்டத்தின் கீழ் 21.12 மில்லியன் பரிவர்த்தனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இக்காலகட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட 17,305 விற்பனை திட்டங்களுள் 11,362 புறநகரங்களையும் உட்புற பகுதிகளையும் மையமாக கொண்ட நடமாடும் ரஹ்மா விற்பனை திட்டம் என்று உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் டாக்டர் ஃபூசியா சாலே தெரிவித்தார். மடானே ரஹமா விற்பனை திட்டம் மக்களுக்கு பயனளிப்பதோடு அதில் ஈடுபட்டுள்ள தொழில் முனைவோருக்கும் வியூக பங்காளிகளுக்கும் உதவுகிறது. 16th நெகிரி செம்பிலான் சட்டமன்ற தேர்தல். இதனை எதிர்கொள்வதில் தேசிய முன்னணி பிஎன் மாசிசாவுக்கு 7 மாயிக்காவுக்கு 4 தொகுதிகளையும் ஒதுக்கியுள்ளது. அந்த கூட்டணி கட்சிகளுக்கிடையிலான தொகுதி பங்கீட்டு முறை அந்தந்த தொகுதிகளில் வேட்பாளர்களின் வெற்றி வாய்ப்பு குறித்த கணிப்புகளை கருத்தில் கொண்டு வகுக்கப்பட்டதாக பிஎன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடி தெரிவித்தார். துணை பிரதமருமான அவர் இன்றிரவு துவான்கு அப்துல் ரஹ்மான் பாரோய் அரங்கில் பிஎன் வேட்பாளர்களின் பட்டியலை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: ஈரானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் அந்நாட்டு ராணுவ அதிகாரிகள் 7 பலியானார்கள். அந்த இஸ்லாமிய குடியரசிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே எழுந்துள்ள ஆக அண்மைய மோதலின் போது இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. ஈரானின் தென்கிழக்கு எல்லையில் உள்ள இரான்ஷார் நகருக்கு அருகிலுள்ள ராணுவ முகாம் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டதாக ராணுவம் கூறியது. கடந்த ஆண்டு பன்னாட்டு நிலையில் சிறார் நோய் எதிர்ப்பு திட்டம் சற்று மேம்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. எனினும் நிதியளிப்பு நிறுத்தம், நெருக்கடிகள், தவறான தகவல் பரிமாற்றம் உள்ளிட்ட சிக்கல்கள் அந்த திட்டத்தின் இடைவெளியும் நோய் பரவலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் மறுப்பதற்கில்லை என அந்த உலக அமைப்பு எச்சரித்துள்ளது. 2025 உலகளவில் 116 மில்லியன் அல்லது 90 விழுக்காட்டு குழந்தைகள் தொண்டை அழற்சி, இசிவு நோய், கக்குவான் உள்ளிட்ட நோய்களுக்கு குறைந்தது ஒரு மருந்தளவை பெற்றுள்ளனர். அதேவேளை 85 விழுக்காட்டினர் முழுமையான 3 மருந்தளவுகளையும் பெற்றுள்ளதாக உலக சுகாதார நிறுவனமும் ஐநா சிறார் நிதியம் யூனிசெஃபும் கூறுகின்றன. ஓமானிய கடல் பகுதியில் வணிக கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலின் போது காணாமல் போன இந்திய மாலுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புனேவைச் சேர்ந்த 30 கடல்சார் பொறியியலாளர் ஹெராம் கர் மர்காரின் உடல் ஓமான் கடல் பகுதியிலிருந்து மீட்கப்பட்டதை தொடர்புடைய கப்பல் நிறுவனம் உறுதி செய்ததாக இந்திய மாலுமிகள் ஒன்றியத்தைச் சேர்ந்த மனோஜ் யாதவ் தெரிவித்தார். தாக்குதல் நடத்தப்பட்ட 60 மணி நேரத்திற்கு பிறகு இத்தகவல் கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். 2026 ஃபீஃபா உலக கிண்ணம். பின்னிரவு 3 மணிக்கு திட்டமிடப்பட்டுள்ள இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதியில் அயர்ச்சி தனது அணியின் இலக்கிற்கு தடையாக இருக்காது என அர்ஜென்டினா தலைமை பயிற்றுனர் லியோனல் ஸ்காலோனி வலியுறுத்தினார். கூடுதல் நேரம் வரை நீடித்த 3 நாக் அவுட் ஆட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்த போதிலும் ஸ்காலோனி தனது அணியினரின் கடப்பாடு குறித்து மனநிறைவு தெரிவித்துள்ளார். இதனிடையே அத்லாந்தா அரங்கில் அர்ஜென்டினாவுடனான களத்தில் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த இங்கிலாந்து தயாராக உள்ளது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்டத்தை கண்டு தனது அணியினர் கூடுதல் அழுத்தம் எதையும் உணரவில்லை என்று த்ரி லயன்ஸ் அணி தலைமை பயிற்றுனர் தாமஸ் துக்கோல் வலியுறுத்தியுள்ளார். மாறாக நடப்பு வெற்றியாளரை எதிர்கொள்வதில் உள்ள பெரும் சவாலை சந்திக்க அவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் உள்ளனர். முன்னதாக உடல்நல சிக்கலால் பாதிக்கப்பட்டிருந்த முதன்மை மத்திய திடல் ஆட்டக்காரர் டெக்லன் ரைஸ் களமிறங்க தகுதியான நிலையில் உள்ளார் என்பதையும் ஜெர்மனியில் பிறந்த அந்த மேலாளர் உறுதிப்படுத்தினார். இரட்டை குடியுரிமை கொண்ட இஸ்ரேலியர்கள் உடனடியாக வெளியேற்றப்படுவர், பிரதமர் உறுதி. தொலைத்தொடர்பு வலையமைப்பின் நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறது MCMC. இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: ராஜாவின் பார்வையிலே படத்துக்காக அருண்மொழியோடு ஜானகி அவர்கள் பாடிய பாடலா இவள் யாரோ அப்படின்ற அந்த பாடலை கேட்டிருந்தோம். மணிப்பு 5:16 புதன்கிழமைகளில் மருத்துவ குறிப்புகளை கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மோட டாக்டர் ஜமுனா அவங்க பேசிட்டு இருக்காங்க. நெஃப்ரோலஜிஸ்ட், அதாவது சிறுநீரக நிபுணராக இவங்க இருக்காங்க. இன்னைக்கு எதை பற்றி பேச போறாங்க அப்படின்னா, சர்க்கரை வியாதி அதற்கும் சிறுநீரகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இதை பற்றிய கதை தான் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நீங்க தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்கள். ஜானகி அவர்கள் பாடிய பாடல்ல இந்த பாட்டை கேட்டா இவங்க தான் பாடினாங்களா அப்படின்னு கூட யோசிச்சிருப்பீங்க. எஸ்பிபி கூட பாடின ஒரு பாட்டு கேட்கலாம்.
1: தா பக்காடு பக்கா மே கேடா போ கடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0301709719119. தீராய் செயல் ஆரோக்கிய விவரங்களுடன் சிறுநீரக சிகிச்சை நிபுணர் நெஃப்ரோலஜிஸ்ட் டாக்டர் ஜமுனா ராதாகிருஷ்ணா.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் தெய்வீகன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கேள்விக்கு நம்ம பதில் அளிக்க போறோம். டாக்டர், சர்க்கரை வியாதி உள்ள மருந்து சாப்பிட்டதுனாலதான் என்னோட சிறுநீரகம் கெட்டு போச்சு, இது உண்மையா? ஒரு வீட்ல கூரை வந்து பல ஆண்டுகளாக மெதுவாக ஒழுகி கொண்டிருக்கிறது. பலர் சிறிய ஓட்டை தானே, பின்ன பாத்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுறாங்க, உடனடி நிவாரணம் கொடுக்கறது இல்ல. சிலர் வந்து ஐயோ இது வந்து பெரிய பிரச்சனை ஆயிரும், உடனே ரிப்பேர் பண்ணிருவோம் சொல்லிட்டு அதை சரி பண்றவங்களும் உண்டு. இப்படியே போய் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பெய்யும் போது திடீர்னு என்ன நடக்கும், கூடை வந்து உடஞ்சி விழுந்துரும். ஓ, மழை பெஞ்சனாலதான் கூரை உடஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல வந்து பல நாள்கள் ஓட்டைகள் உண்டு, அதை வந்து நம்ம ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஒத்துக்கொள்றது இல்ல. அதே போல பல ஆண்டுகளாக கட்டுப்பாட்டின்றி இருக்கிற சர்க்கரை நோய் 10-15 சொல்லிட்டு ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். சோ மருந்து எடுப்பாங்க, ஆனா அதோட சுகர் லெவல் வந்து கட்டுப்பாடு இல்லாம இருக்கும். இந்த அளவுக்கு அதிகமான சர்க்கரை வந்து சிறுநீரகத்தின் வடிகட்டிகள் குளோமரலை ஃபில்டர்ஸ் அதை மெதுவாக சேதமடைய செய்யும். ஆரம்பத்துல வந்து எந்த அறிகுறியும் இருக்காது, பிறகுதான் வந்து அந்த பாதிப்பை வெளிப்படுத்தும். அதனாலதான் சிறுநீரக நோயை வந்து சைலன்ட் கில்லர்னு சொல்லுவோம். சர்க்கரை மருந்துகள் என்ன செய்கின்றன? அவை ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துகின்றன, டயாலிசிஸ் வர வேண்டிய காலத்தை தள்ளி போட உதவுகின்றன. ஏன் சிலருக்கு வந்து மருந்து மாற்றப்படுகின்றது? இது வந்து மருந்து சிறுநீரகத்தை கெடுத்ததால அல்ல, உடலில் மருந்து அதிகமாக சேராமல் பாதுகாப்பதற்காகத்தான் மாத்துறோம். அதை தவிர சில சமயம் வந்து அந்த டோஸையும் வந்து கம்மிப்படுத்துவோம். இதை வந்து நோயாளிகள் வந்து தவறாக எடுத்துக்க கூடாது. ஓ, மருந்து சிறுநீரகத்தை கெடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு தானாகவே மருந்துவை நிறுத்தக்கூடாது. இதனால என்ன நடக்குதுனாக்கா சர்க்கரை கட்டுப்பாட்டை இழக்கிறது, சிறுநீரக பாதிப்பு வேகமாக அதிகரிக்கும். சர்க்கரை நோய் தான் சிறுநீரகத்தை பாதிக்கும், சர்க்கரை மருந்துகள் சிறுநீரகத்தை பாதுகாக்க உதவுகின்றன. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் நிறுத்தக்கூடாது. வருடத்திற்கு குறைந்த ஒரு முறை இல்லது இரண்டு முறை சிறுநீரகத்தையும் சிறுநீரையும் பரிசோதனை செய்து கொண்டு சிறுநீரகத்தை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.

0: இதை உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கார்ட். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.
2: வணக்கம் நேர்களே, ஒவ்வொரு வருடம் மாதிரியும் இந்த வருடமும் எஸ்பிஎம் பரீட்சையில டியூஷன் ரக்கான் மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மேத்தமேட்டிக், பிஎம், சஜாரா, இங்கிலீஷ் இந்த பாடத்துல எல்லாம் சிறந்த முறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதாவது இந்த பாடத்துல ஏ பி எடுத்திருந்திருக்காங்க எஸ்பிஎம் தேர்வுல. இந்த நன்றி நிச்சயமாக எங்களோட ஆசிரியர் குழுவுக்கு தான் போய் சேரும். எங்களோட மாணவர்களை வந்து சிறந்த முறையில வழி நடத்தி இந்த தேர்ச்சி பெறத்துக்கு எங்களோட ஆசிரியர்கள் முக்கியமான பங்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்தி அந்த தாள்லாம் திருத்தி பெற்றோர்களுக்கு நாங்க அந்த ரிசல்ட் வந்து தெரிவிக்கிறோம். இந்த ரிசல்ட்ட மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் தெரிவிக்கிற மூலமா நம்ம மாணவர்கள் வந்து இன்னும் புஷ் பண்ணி சிறந்த தேர்ச்சி பெறத்துக்கு நாங்க பாடுபடுறோம். அதே சமயத்துல மாணவர்கள்ட்டையும் வந்து வளர்ச்சி நம்ம வந்து பார்க்க முடியுது. சுலபமா புரிஞ்சு படிக்கிறதுக்கு நோட்ஸும் கொடுக்கறோம். மாணவர்களுக்கு அன்பு, அரவணைப்பு, கவனிப்பு நம்ம கொடுக்கற மூலமா மாணவர்களுக்கு வந்து நாங்க நம்பிக்கை ஊட்டி கொடுக்கறோம். முக்கியமா எஸ்பிஎம் மாணவர்களுக்கு நாங்க நாளைக்கு படிச்சேன்னா இன்றைக்கு ஒரு நாள் முன்பு நாங்க சிறப்பு கிளாஸ் நாங்க நடத்தி அவங்களுக்கு தன்முனைப்பை கொடுத்து எந்த இந்த டாபிக், எந்த இந்த கேள்வி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவங்கள்ட்ட வலியுறுத்தி சொல்லி அவங்கள நாங்க தயார் நிலைமையில கொண்டு போய் சேர்க்கிறோம். பெற்றோர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாணவரோட வெற்றி வந்து ஆசிரியர் கையில தான் இருக்கின்றது. நீங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியர் கிட்ட போயிட்டு உங்க பிள்ளைய சேர்த்து விட்டீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து மாணவர்கள் சிறந்த முறையில போதிச்சு அவங்கள வெற்றி பாதையில கூட்டி போறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதுதான் டியூஷன் ரக்கான்ல நடக்குது. அதனால தான் டியூஷன் ரக்கான்ல படிக்கிற மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற முடியுது. நாங்க 1ஆம் புள்ளியிலிருந்து 5ஆம் படிவம் அதாவது ஃபார்ம் 5 வரைக்கும் நாங்க வகுப்பு நடத்துறோம். நாங்க ஆன்லைன் கிளாஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் இரண்டுமே நாங்க நடத்துறோம். பெற்றோர்களே காத்துக்கிட்டு இருக்காதீங்க, எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்க டியூஷன் ப்ரோக்ராம் உங்க பிள்ளைங்களை சேர்த்து விட்டீங்கன்னா அவங்கள வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுக்கு நாங்க பாடுபடுறதுக்கு தயாரா இருக்கின்றோம். வெற்றி நிச்சயமாக உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க உறுதியாக இருப்போம். தாராளமா நம்பி நீங்க அனுப்பலாம். எஸ்பிஎம் பரீட்சைக்கு வந்து நாங்க ஒரு நாள் முன்ன கூட சிறப்பு வகுப்புலாம் நாங்க கொடுத்து மாணவர்கள் வந்து நாங்க வழி நடத்துறோம். எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணும் போது அவங்க நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். நம்பி எங்கிட்ட அனுப்பி விடுங்க. வணக்கம்.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

0: இந்த நேரம் சொர்க்கம் ஒரு நந்தவனமாகத்தான் இருக்கும். ஏன்னா அது சொர்க்கம் இவங்களையும் அங்கு கொண்டு சேர்த்திருக்கின்றது. எஸ்பிபிஎம் அவர்கள் அங்கு இருக்காங்க. நிறைய பேர் அதை பற்றியெல்லாம் பகிர்ந்திருந்தீங்க. இப்போ ஒரு சந்திப்பு, ஒரு நிகழ்ச்சி, இது வந்து ஒரு ஒரு வாராந்திர நிகழ்ச்சியாக இடம்பெற்றது. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். மனு அவர்கள் எஸ் ஜானகி அவர்களை வந்து சந்தித்து பேட்டி எடுப்பார். அதில் அவங்க பேசினது ரொம்ப ரொம்ப கவனத்தை ஈர்த்த ஒன்றாக இருந்துச்சு. அந்த பாட்டை கேட்கறதுக்கு முன்னுக்கு அந்த சந்திப்பில் என்ன சொன்னாங்க, குறிப்பாக இசை ஆர்வலர்கள், இசை படிக்கக்கூடியவர்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்றதை கேட்கலாம்.
1: பாட பாட பாடணும் போலே தோணும். அவ்வளோ அழகாக எத்தனை வாட்டி பாடினாலும் பாடணும் போலே இருக்கும். அது என்னமோ, நீ என்னமாவது சொல்லு. நான் ஒன்று சொல்கிறேன்.
2: ஆமாம்,
1: மியூசிக் டைரக்டர் எவ்வளோதான் அழகாக டியூன் பண்ணாலும் சிங்கர் நல்லா பாடலைன்னா பாட்டு எடுப்படாது. சிங்கருக்குள்ளே இருக்க ஒரு பாட்டு நல்லா எடுப்பண்ணும், பாப்புலர் ஆகும், நல்லா இருக்குன்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். அந்த மாடுலேஷனோட எக்ஸ்பிரஷனோட சிங்கர் பாடினாதான்
2: உண்டு. லைஃப் கொடுக்கணும் அதுக்கு.
1: மனதில் ஓசைகள் தன
2: என்ன
1: பாட்டானாலும் சிங்கர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுக்கிட்டு எவ்ரி சிங்கர் நான் என்ன பாடுறேன் புரிஞ்சுக்கிட்டு பாடினா அதுதான் சிங்கர். நான் சரியா பாடுறேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சிங்கர் பாட்டு பாடினா மாடுலேஷன் கொடுத்துறேனா இல்லையா எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அந்த எக்ஸ்பிரஷன் வராது. அந்த பாவம் வரணும்னா மாடுலேஷன்.
2: பாவம் பாவத்தோட பாடினது தானே அம்மா பாடணும்.
1: அது எல்லா சிங்கர்ஸும் புரிஞ்சுக்கிட்டு பாடினா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும்.
2: உங்க கூட மூணு பாஷையில நான் நிறைய பாடல்கள் பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வந்தது. நிலா காய்மணி.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109072919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
2: மடானி உங்களுக்காக.
3: இளையோர் அமைப்புகளுக்காக சுஜாதி மடானி திட்டம் மூலம் 100,000 ரிங்கிட் வரையிலான உதவி. வேளாண், உணவுத்துறை, சுகாதாரம், விருந்தோம்பல், பசுமைசார் திட்டங்களுக்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சின் உதவி. மேல் விவரங்களை பெற www.icu.gov.my.
2: மடானி உங்களுக்காக.
4: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: உருவாகிய பாடல் எஸ்பிபி அவர்களும் ஜானகியம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடி இருந்த பாடல். இந்த பாடல்ல அந்த குழல் இசை வந்து ரொம்ப கவனத்து இருக்கும். அதே மாதிரி இந்த பாடலுடைய ரொம்ப பிடித்த இடம் அப்படின்னு சொன்னா, அடடா இப்போது உலகத்தை மறந்தது உள்ளம் அப்படின்னு சொல்லி ஜானகி அவர்களுடைய குரல், அந்த பெண் குரல் வரும் பாருங்களேன் அந்த கட்டம். அப்புறம் எஸ்பிபி வந்து சொல்லுவார் அடடா அப்படின்னு, அவரும் வருவார் அந்த கட்டம். அப்படியே உருகிருவோம். இந்த பாட்டு 1994 வெளியாகி இருக்கு. இந்த பாடல் வரும்போது ஜானகி அம்மா அவருக்கு 56 வயசுல ஒருத்தவங்க அன்னைக்கு இருந்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு பிடித்த மாதிரி ஒரு பாடலை கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எந்த மாதிரியான ஒரு பாடகி அவங்க வந்து சரஸ்வதி அப்படின்னு சுஜாதா அவர்கள் அவங்களுடைய இறுதிச் சடங்களை கலந்து கொண்ட பிறகு அவங்களை பத்தி வர்ணிச்சிருந்தாங்க. அவங்களுடைய பாடல்களை தொடர்ச்சியை நம்ம வழங்கிட்டு இருக்கோம் தீரா இசையில, நீங்களும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இதற்கிடையில நிகிரி சம்பிலால் இருக்கக்கூடிய லடாங் லாபு டிவிஷன் 4 இந்த தமிழ் பள்ளியினுடைய புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்திருக்கு. அந்த கட்டத்தில் நம்முடைய கல்வி அமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து பாராட்டியிருக்காங்க தமிழ் பள்ளியை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கூறுக்காக. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலேசியாவில் சுத்தமாக இருக்க கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பள்ளிகளின் வரிசையில் எப்போதுமே தமிழ் பள்ளிகளுக்கு முன்னிலை தான், முதலிடம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மலாய் மொழி ஆற்றலையும் பாராட்டியிருக்காங்க. குறிப்பாக கிளாந்தான்ல இருக்கக்கூடிய தமிழ் பள்ளி மாணவர்கள் அவங்க ரொம்ப சிறப்பா வந்து அவங்களுடைய மொழி ஆற்றலை கையாள்றாங்க. அதே மாதிரி ஒட்டு மொத்தமாகவே நாடு முழுக்க நான் பயணம் போறேன், இது வந்து பாராட்டுக்குரிய ஒன்று அப்படின்னு வந்து பாராட்டி இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம பாட்டெல்லாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்தது மனு எஸ் ஜானகி பாடிய பாடல் தான் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். ஓ, இந்த பாட்டெல்லாம் இவங்க பாடுனாங்களா அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். ஆமா, அவங்க பாடின சில பாடல்களை உங்களுக்காக குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்து நம்ம இன்னைக்கு உங்களுக்காக இடம்பெற செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. ஆனா அதற்கு முன்னதாக சரி, முதல்ல அந்த பாட்டை கேளுங்க, அதுக்கப்புறம் 6 மணி செய்திகளும் காத்துட்டு இருக்கு, அப்புறம் பேசுவோம் நம்ம.
1: லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்கம்மா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஆசிரியர்களுக்கு மதிப்பளிப்பதோடு பெற்றோரை நேசிக்கும் நல்ல மனிதர்களாக வளர்க்கப்படாவிடில் ஒரு மாணவன் கொண்டுள்ள கல்வி அடைவு நிலை பொருள் பொதிந்ததாக இருக்க முடியாது என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நினைவூட்டினார். அதேவேளை வன்பகடி உள்ளிட்ட தங்கள் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய எதிர்மறையான நடத்தையிலிருந்தும் விலகி இருக்குமாறு அவர் இளம் தலைமுறையினருக்கு அறிவுறுத்தினார். மற்றொரு நிலவரத்தில், தற்போது மலாக்கா டிஏபியில் நிலவும் உட்பூசல் குறித்து தான் இதுவரை எந்த அறிவிப்பையோ கூடுதல் விவரங்களையோ பெறவில்லை என்று நம்பிக்கை கூட்டணி பிஹெச் தலைவருமான டத்தோஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். இருப்பினும் அக்கூட்டணியின் உச்ச தலைமை இது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைவில் மேற்கொள்ளும் என்றார் அவர். சிலாங்கூர் அரசு பொது சுகாதார உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளில் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தவும் பத்தாலிங்ஜயாவில் உள்ள தமான் மேடானை புதிய மருத்துவமனை அமைப்பதற்கான முதன்மை இடமாக அடையாளம் கண்டுள்ளது. தற்போது நிலம் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை இறுதி செய்யும் பணியில் மாநில அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறினார். இஸ்ரேல் இராணுவம் ஈரானிய முகவருக்கு ஏவுகணை தடுப்பு காட்சிகளை அனுப்பியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட இராணுவ வீரருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. கடந்த ஆண்டு ஜூனில் நீடித்த 12 நாள் ஈரான் இஸ்ரேல் மோதலின் போது அந்த வீரர் 2 ஏவுகணை தடுப்பு காணொலிகளை ஈரானிய முகவருக்கு அனுப்பியதுடன் அதற்காக பணமும் பெற்றதாக இராணுவம் கூறியது. சூடானில் உள்நாட்டு போர் அந்நாட்டின் வளங்களை கட்டுப்படுத்தி லாபம் ஈட்டும் போர் பொருளாதாரம் காரணமாக தொடர்ந்து நீடித்து வருவதாக ஐநா தெரிவித்துள்ளது. சூடான் இராணுவமும் துணை இராணுவ படை RSFம் தங்களது இராணுவ நடவடிக்கைகளான செலவுகளை சமாளிக்க வட்டாரங்கள், வர்த்தக தடங்கள், இயற்கை வளங்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதோடு அவற்றை பயன்படுத்துவதாக ஐநா மனித உரிமை அலுவலகம் கூறுகிறது. விளையாட்டு பூப்பந்து. அடுத்த மாதம் புதுடெல்லியில் நடைபெறும் உலக போட்டியில் பதக்கம் வெல்லும் இலக்குடன் தயாராகி வருவதாக இந்திய பூப்பந்து நட்சத்திரம் PV சிந்து நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2019 உலக பட்டம் வென்ற சிந்து 2016 ரியோ ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கமும் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கமும் வென்றது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

தீரா இசையில் இனி வருவது உறவுகள் தொடர்கதை. மணி இப்போது 6:04. ஒவ்வொரு புதன்கிழமையும் உறவுகள் தொடர்கதையின் வழி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். 7 வரைக்கும் இன்னும் கதைக்க காத்திருக்கின்றது இன்றைய உறவுகள் தொடர்கதை. வாழ்க்கை அப்படின்றதே ஒரு பயணம் தான். இந்த பயணத்துல எத்தனையோ முகங்களை பார்க்கிறோம், எத்தனையோ பேர்கிட்ட பேசுறோம். அப்படியெல்லாம் பார்த்து பேசி பழகும் போது சிலர் அப்படியே நம்மளுடைய மனசுல உட்கார்ந்துறாங்க. அந்த முகங்கள் லேசா அழியும் போது நம்ம அவங்கள தேட ஆரம்பிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தொகுப்பு தான், நிகழ்ச்சி தான் இந்த உறவுகள் தொடர்கதை. அடுத்தது நம்ம பாடல்களை கேட்கலாம். அந்த பாடல்களுக்கு பிறகு உறவுகள் தொடர்கதைக்குள்ள நுழையலாம். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்த பாடலா இருக்கலாம், இல்ல குறைந்த அளவில் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஹரிஹரன் எஸ் ஜானகி அவர்கள் கூட சேர்ந்து பாடிய பாடல். 20 வரை என் பெற்றோரின் வசம் இருந்தேன், 20 தான் கிடைத்தது, நான் உன் வசம் ஆகிவிட்டேன். அன்னையின் அரவணைப்பையே மறந்தேன், தந்தையின் அறிவுரையை மறந்தேன், கண்களை அமைப்பதற்கும் மறந்தேன், வீட்டின் முகவரியும் மறந்தேன். ஒன்னு மட்டும் மறக்கல.

0: சங்கரன் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. அதாவது திருமணமாகி போகக்கூடிய ஒரு பெண்ணுடைய அத்தனை ஏக்கங்களையும் தவிப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் சொல்லும் ஒரு குரலாக அவங்களுடைய குரல் இதுக்குள்ள வந்தது, நிறைவு செய்தாங்க பாருங்களேன். அது மாதிரி தொடக்கமும் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ நம்ம கூட பேச ரேவதி இருக்காங்க, பேசலாம்.
1: அண்ணா, எனக்கு வந்து என்னோட கிளாஸ்மேட் நாலாப்பு அஞ்சாப்பு ஆறாப்பு மகாவுல செயின்ட் ஐடன் ஸ்கூல்ல படிச்சேன், மலாய் ஸ்கூல். அது அந்த ஸ்கூல்ல படிச்சேன். விக்கி, தேவிகி, ஜெகநாதன், ஸ்ரீராமகிருஷ்ணன், சிவகமல் எல்லாத்தையும் நான் ரொம்ப ரொம்ப தேடுறேன். பேஸ்புக்ல வந்து அந்த செயின்ட் ஐடன் ஸ்கூல் குரூப்னு ஒண்ணு இருக்கு, அந்த குரூப்ல போய் நான் மெசேஜ் அனுப்பிச்சு ஒரு 3 வருஷமா மெசேஜ் அனுப்பியிருந்தேன். அது எதுவுமே யாருமே அதை பத்தி ரிப்ளையும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. நானும் ரொம்ப நேரம் அவங்க ஃப்ரெண்டு பேர் சம்டைம்ஸ் சில பேர் வந்து பேஸ்புக்ல வந்து ரியல் பேர் போடாம வேற பேர் போட்டிருப்பான். ஆனா அது உங்களை எல்லாமே ரியல் பேர் போட்டுதான் நான் தேடுனேன், யாருமே எனக்கு கிடைக்கல. நான் நாலப்பு அஞ்சாப்பு ஆறப்பு வந்து அந்த பஹாவில செயின்ட் ஸ்கூல் படிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பொம்மோன வந்து கிடால கூலிமில பங்கிமா ஸ்கூல் அங்க போய் அங்கிட்டு மாறி போயிட்டேன். அந்த ஸ்கூல் படிச்சேன், அங்க இருந்தேன். இப்ப எனக்கு வந்து 42 வயசு ஆகுது. ஸோ இப்ப என்னோட முனங்கா ஸ்கூல் படிச்ச ஃப்ரெண்டு எல்லாத்தையும் நாங்க மீட் பண்ணோம். போனவரை தான் மீட் பண்ணோம், ஒரு 10 பேர் மீட் பண்ணோம். ஃப்ரெண்டுங்களை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்கள பாக்கணும். எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்க எல்லாத்தையும் பாக்கணும்னு இருக்கேன். விக்னேஸ்வரி சொன்னல, விக்னேஸ்வரியோட அப்பா பேரு வந்துட்டு சுப்பிரமணியம், கம்பங் பத்து பக்கார் அங்க இருந்தாங்க, நானும் அங்கதான் இருந்தேன். அந்த வருஷத்துக்கு பின்னாடி வந்து ஒரு மேடு மாதிரி இருக்கும், புக்கெட் மாதிரி. ஸோ அந்த வருஷத்துலதான் அவங்க இருந்தாங்க. அவங்கள ரொம்ப அவங்க ரொம்ப க்ளோஸ் என் கூட. ஸோ அவங்கள ரொம்ப தேடுறேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவங்க பேர் ரேகா, அவங்களும் வந்து ஆக்சுவலி இவங்க எல்லாமே பஹாவில தான் இருக்காங்க. பஹாவ் மாசான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு, அங்க இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப தேடுறேன். நானும் ஆக்சுவலி வந்துட்டு மின்னல் எஃப்எம் இந்த உறவு தொடர்பு ரொம்ப கேட்பேன். எனக்கு ரொம்ப ஆசை, நான் போன் அடிக்கணும் அடிக்கணும்னு வச்சு இன்னைக்கு உண்மையா நான் போன் அடிச்சுன்னு டக்குன்னு கடிச்சிருச்சு.
0: எவ்வளவு அவங்களை எல்லாம் ஏங்குறீங்க, நினைக்கிறீங்க, மிஸ் பண்றீங்க அப்படின்றது.
1: நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஏன்னா இதுனா சில பேர் சொல்லுவாங்க, இப்ப வந்து நிறைய இன்டர்நெட் எல்லாம் இருக்கு, அதுல கண்டுபிடிச்சலாம் சொல்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அவங்கள யாருமே என்ன வந்து, ஏன்னா நான் வந்து 2வது ஸ்கூல் வந்து படிச்ச வந்து ஒன்னா ஃப்ரெண்டா உண்மையை சத்தியமா என் மைண்ட்ல ஏறவே இல்லை. அப்ப வந்து ரொம்ப டிராவலிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அப்பா அப்ப முடியோடிட்டு இருந்தாங்க. சோ அதனால வந்து ரொம்ப இடம் அப்படி தாண்டி தாண்டி போய் எனக்கு ஞாபகம் வந்தது 3வதுல வந்து ஸ்ரீலம்பா ஸ்கூல்ல படிச்சேன். ஆனா நான் 4வது 5வது 6வது படிச்சேன். இந்த பஹாவில செனாட் ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு கூட என் கூட கொண்டேக்கு இல்ல, அரிக்கனே சரி ரேகா. ஆனா அதுல ரொம்ப தேவகின்னு சொன்னா தெரியும் நினைக்கிறேன். சோ இதெல்லாம் வந்து யூபி சார் படிச்சு முடிஞ்சது இல்ல. அந்த யூபி சார் படிச்சு முடிஞ்சு நாங்க ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும் போது நாங்க எங்க ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து ஒரு தடிக்கா இருந்துச்சு, அதுல போய் நாங்க போயிட்டு பாடம் சொல்லி கொடுப்போம். க்ளோஸ்னால அங்க அங்க இருக்க டீச்சரை கொஞ்சம் அலோவ் பண்ணாங்க பிள்ளைங்களை பாத்துக்கிட்டு. எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கிறது வந்துட்டு அந்த டைம்ல வந்து சும்மா பாட்டுக்கு டான்ஸ் ஆடும் போது ஆறா படிச்சு முடியும் போது மேடையில அவரே ஒரு தமிழ் பாட்டுக்கு மட்டும்தான் ஆடுறதுக்காக, அப்ப நானும் என் ஃப்ரெண்டு எல்லாமே பாட்டு வந்து உன் கட்டு சேலை எடுப்பு இல்லைன்னா அந்த பாட்டுக்கு நான் ஆடணும். அப்புறம் கொஞ்சம் பேர் பாய்ஸ் வேஷம் போடுறோம், கொஞ்சம் பேர் கேர்ள்ஸ் வேஷம். நான் வந்து பாய்ஸ் வேஷம் போட்டேன், என்னோட ஃப்ரெண்டு விக்னேஷ் வந்து அவங்க வந்து கேர்ள் வேஷம் போட்டாங்க. இப்ப நாங்க ரெண்டு பேரும் தான் முதல் முன்னுக்கு இருந்தோம். அதுக்கெல்லாம் ஃப்ரெண்டு எல்லாம் அந்த பாட்டுக்கு ஆடணும். நானும் ஜெகநாதும் ஃப்ரெண்டும் இருக்குன்னு சொன்னால 1996 வந்து அந்த படம் தான் முத்துப்படும், அந்த பாட்டுக்கு ஆடணும். ஸோ அந்த அந்த டேல எல்லாமே எனக்கு ரொம்ப மெமரி இருக்கு, ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். யாராவது ஒரு ஆள் என்ன கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், என் பேர் ரேவதி, அப்பா பேரு வெங்கடன், அப்பா வந்து பஹாவில இருந்து முடி விட்டுனாங்க, எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் விக்னேஷ். ஸோ நீங்க யாராவது கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க, நான் ரொம்ப எதிர்பார்க்கறேன். யாராவது ஒரு ஆள் யாராவது ஒரு ஆளோட கான்டாக்ட் எடுத்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா

0: கவலைப்படாதீங்க, உறவுகள் தொடர் கதையில பேசிருக்கீங்க. நீண்ட பட்டியல், ஒருத்தர் கூப்பிட்டா கூட நம்ம தொடர்பு கொள்றோம் சரிங்களா?
1: ஆமா, நான் இப்ப வந்து ஜோஹர்ல ஸ்கூடாயில இருக்கேன்.
0: ஓ சரி சரி.
1: கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க.
0: அந்த பொண்ணு தானே பின்னால ஒரு சத்தம் வந்துச்சு.
1: ஆமா அவங்கதான். நீங்களாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? என்ன லைஃப்ல கோ த்ரூ பண்றீங்க எனக்கு தெரியல. சோ எதுனாலும் என் நம்பர் இருக்கு, கண்டிப்பா எனக்கு அடிங்க, என்கிட்ட பேசுங்க. நான் ரொம்ப ஆசையா இருக்கு பேசணும்னு. நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். லைஃப்ல வந்து நம்மளுக்கு யாராவது ஒரு ஆள் வந்து நம்மளுக்கு லைஃப்ல இருக்கும்போது விக்கிரஸ் வந்து அவங்க லைஃப்ல ரொம்ப அடி பண்ணாங்க. ஸ்கூல் படிக்கிற காலத்துல அவங்க ரொம்ப லைஃப்ல ரொம்ப டவுன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு இப்ப அவங்க லைஃப் எப்படி இருக்கு, நல்லா இருக்காங்களா, கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இல்ல அவங்க லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்றாங்க எனக்கு தெரியல. சோ அவங்க நல்லா இருக்கணும், நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசையா
0: இருக்கேன்.
1: ஒண்ணு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். அந்த உஸ்பெல்ல படிக்கும் போது, ஆறா படிக்கும் போது ஒரு பெரிய ஒரு மேடு இருக்கும். ஆறா படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே டீச்சர் வந்து ஒரு டீம் பண்ணி சாப்பாடு வீட்டுல இருந்து நான் நாசிக்கரை எடுத்துட்டு போயிருந்தேன். எல்லாம் அந்த ஒரு மலையில, பெரிய மலையில ஏறி போய் அங்க உட்காந்து சாப்பிட்டு அங்க இருந்து எல்லாம் கீழே இறங்கி வந்தோம். அதுவும் ரொம்ப மெமரியான இருக்கு. இப்போ ரெண்டு வாரம் முன்னாடி தான் பஹாவுக்கு போயிருந்தேன். அங்க என்னாச்சு, அந்த இடம் எல்லாமே இப்ப ரொம்ப மாறிருச்சு. அங்கிட்டு போனாங்கன்னா அந்த ஸ்கூல் அப்படியே இருக்கு. சரியாடு ஸ்கூல்
0: ஒரு நாள் போவோம் சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. அண்ணே நான் உங்க சரியா, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மின்னல் வந்து நான் காலையில கேட்பேன், அதோட நாலு மணிக்கு மேல கம்பல்சரி தொடரும். ஆனா புதன்கிழமை ஆறு மணிக்கு என்ன பண்ணாலும் சரி, உங்களோட உறவு தொடர்கத ரொம்ப ரொம்ப ஆசையை கேட்பேன். அது உங்களோட குரல் கேட்கும் போது ஓ மை காட், ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் உங்களை. எப்போது ஒரு நாளைக்கு கேள்வ ஏதாவது ஒரு சொன்னாலும் உங்களை பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு.
0: கண்டிப்பா நம்ம பாக்குறோம். நீங்க இவ்வளவு சொன்னதுக்காகவே உங்களை பாப்போம். நீங்க உடம்பு பாத்துங்க, மகளை ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்க. உங்க நண்பர்கள் கிடைக்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம்.
1: கண்டிப்பா கண்டிப்பான. பிளீஸ் யாராவது பஹாவுல கனடாவுக்குள்ள படிச்சீங்க, 1994 வரைக்கும் என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, ரேவதி ஆறா படிக்கும் என்னோட கிளாஸ் டீச்சர் வந்து டீச்சர் அட்னான், அவர் இது ஞாபகம் இருக்கு. சோ ஞாபகம் தான், கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி நான் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றேன் பேசணும்னு.
0: ரேவதியுடைய நண்பர்களை கண்டுபிடிச்சே ஆகணுங்க. பாஹாவுல இருக்கக்கூடிய அந்த பள்ளி பருவத்துல படிச்ச யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தொடர்பு கொள்வீங்க அப்படின்னு நாங்க காத்துட்டே இருக்கோம். ரேவதி, உங்களுடைய கலகலப்பு தான் உங்களுடைய கூடுதல் சிறப்பு, அதை விட்டுறாதீங்க. அப்புறம் என்ன அண்ணனா நினைச்சு இப்படி எல்லாம் சொல்லி கண் கலங்க வச்சுட்டீங்க, ரொம்ப நன்றிமா. உங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இதே துள்ளல் துடிப்பு இருக்கட்டும், நண்பர்கள் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கணும்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.
1: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் SV ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கடுக்கடுக்கா பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். அடுக்கு மல்லி பாட்டையும் கேட்டாச்சு. யாராவது இப்போ மல்லிகைப்பூ பறிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, தோட்டப்புற வீடுகள் எல்லாம் அந்த மாதிரிலாம் வீட்டில் லேசாக ஒரு சின்ன இடம் கிடைச்சாலும் அங்கே மல்லிப்பூ நட்டு வச்சு, மல்லிப்பூ வந்துருச்சுன்னா அது பேர் அதிசயம். ஏன்னா அவ்வளவு கஷ்டம் அது வர்றதுக்கு. அதெல்லாம் கை ராசி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கை ராசிக்காரவங்களே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? முதல்ல நம்ம கூட பேசினாங்க இல்லையா ரேவதி, அவங்களுடைய தோழர்களை தேடுறதா சொல்லியிருந்தாங்க. அவங்க பேசின பிறகு ஒரு அழைப்பு வந்தது. தவ மலர், அவங்க கிட்ட பேசலாம்.
1: வணக்கம், நான் தவமலர் பேசுறேன்.
0: சொல்லுங்க தவமலர்.
1: இப்ப கொஞ்ச நேரம் ரேடியோ கேட்டிருந்தேன், பேசுறதை நான் கேட்டேன்.
0: உங்க கூட்டாளி அவங்க
1: கூட்டாளி சொல்றாங்களா, சின்ன படித்தாங்க, ஸ்ரீராமா தேவகி அவங்க வந்து எங்களோட முன்னாள் ஸ்கூல் படிச்சவங்க எல்லாத்தையும்
0: மனுஷன்
1: தான் அடிச்சேன்.
0: ஓ, ஆனா இவங்களை உங்களுக்கு தெரியுமா இந்த பேசின ரேவதிய?
1: ரேவதி எனக்கு தெரியாது, அவங்க சின்ன படிச்சுக்கோங்க. நாங்க வந்து முன்னாள் ஸ்கூல் படிச்சோம், எனக்கு அந்த தேவியும் ஸ்ரீராமா தான் எனக்கு தெரியும்.
0: எங்க இருக்காங்க இப்ப அவங்க?
1: இப்ப அவங்க ஜேபில தான் இருக்காங்க, ஸ்ரீராமா வந்து பஹால தான் இருக்காங்க. அவங்க கான்டாக்ட் நம்பர் எனக்கு தெரியாது. இப்ப ரேவதி அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எனக்கு தெரியாது. அவங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா இல்ல நான் தேவிக்கு நானே சொல்லுவேன் அவங்க.
0: சரி, ஸ்ரீராம் தேவிகியோட தொடர்பு உங்ககிட்ட இருக்கு? நன்றி தவமலர். தங்கச்சிக்கு தொடர்பு ஏற்படுத்தும் நினைச்சு இன்னைக்கு இரண்டாவது முறை நீங்க வந்துட்டீங்க தவமலர்.
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம முன்னொரு காலத்துல எல்லாம் பழகி நாங்க ஸ்கூல் கேதரிங், ஸ்கூல் ஒன்னாப்ல இருந்து ஆறா போயிருக்கோம், கேதரிங் பண்ணுவோம். அப்புறம் முன்னாள் ஸ்கூல் உள்ளவங்களும் கேதரிங் பண்ணுவோம். ஏன்னா முக்கியமா நானே ஹஸ்பண்டும் அதுல வந்து கலந்துக்குவோம். அதுதான் நம்மளோட சந்தோஷமே, மெமரிஸே.
0: உறவுகள் தொடர் கதை எப்போதும் கேப்பீங்களா நீங்க?
1: கேப்பேன்.
0: பிடிக்குமா உங்களுக்கு?
1: நன்றி
0: தவமலர், உங்களை பாக்குறதுக்காகவே வஹாவுக்கு வரணும். நல்லா சிரிக்கிறீங்க, இந்த சிரிப்பு அப்படியே இருக்கட்டும். நன்றி தவமலர். தவமலருடைய அந்த உதவியினால் நிச்சயமா ரேவதி அவங்களுடைய நண்பர்களை பார்க்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். ரேவதி உங்களுக்கு தொடர்பு கொண்டால் கிடைக்கவில்லை, உங்ககிட்ட இந்த தகவலை சொல்லணும். ஒருவேளை நீங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக மின்னலுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய நாள் நெருங்கி கொண்டே இருக்கின்றது, அது விரைவில் வரணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்கோம். அதே எண்கள் தான், 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. உறவுகள் தொடர் கதை ஜோஹர்ல இருக்கிற அந்த ரேவதியை தான் இப்போது அவங்களுடைய நண்பர்களோடு சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சியில் இறங்கி இருக்கின்றது. சீக்கிரமா இந்த தகவல் அறிந்து ரேவதி நமக்கு கூப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம காத்துட்டே இருக்கோம். பஹாவ் பத்தி அவங்க பேசினாங்க இல்லையா, இந்த பாடல் எப்போதும் கிராமத்து சூழலை கொண்டு வரக்கூடிய பாடல். அந்த பாட்டு தான் அடுத்து கொண்டு வரோம், வாங்க கேட்கலாம்.

எஸ்பிபி அவர்கள் ஜானகி அம்மா கூட சேர்ந்து பாடிய பாடல். இந்த நேரம் இந்த இந்த வரி ரொம்ப அழகு. இந்த இந்த பாட்டுல வந்து கிராமிய மனம் வீசும், அதுல வரும் பாருங்களேன், ஆறாத சோகம் தன்னை தீராம சேர்த்து வச்சு ஊரும் சேர்ந்து என்னை ஏசுது அப்படின்னு வரும். அடுத்தது ஈசான மூளையில லேசான பள்ளி சத்தம் மாமம் பேரை சொல்லி பேசுது. இதெல்லாம் இந்த பாடலுடைய அழகே அந்த கிராமத்து சூழல். இன்னைக்காவது நீங்க கிராம பக்கம் இல்ல கிராமம் சார்ந்து உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளும் போது இந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த குரல்களும் இன்னைக்கு நம்ம கூட இல்லை, இந்த பாட்டு மட்டும்தான் அந்த ஞாபகத்தில் இருக்கு. அந்த இசை அப்படியே உங்கள் இதழோரும் உங்கள் மனசோரும் ஒட்டி கொண்டே இருக்கும். இது உறவுகள் தொடர்கதை. நல்ல நண்பர்களை தேடும் ஒரு பாடலும் இன்று தொடங்கி இருக்கிறது. அந்த ரேவதியுடைய குரலுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். உங்களை தொடர்பு கொண்டும் கிடைக்கல, எப்படியாவது தவ மலர் மூலமாக உங்களை உங்க நண்பர்களோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ரேவதி நம்ம ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டே இருக்கோம். இந்த ரேவதியுடைய குரல் உங்களுக்கும் பதிந்திருக்கும். இந்த மாதிரி முன்னாள் நண்பர்கள் பழைய நண்பர்களுடைய தேடல் அப்படின்றது வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருவதனால தான் அந்த நண்பர்களை தேடி நம்ம போகின்றோம். அந்த மாதிரியான கதைகளையும் இந்த உறவுகள் தொடர் கதையில நம்ம கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். உங்க கதைகளையும் நீங்க பேசலாம். 03-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய பக்க பலமே உங்களுடைய நண்பர்கள் தான். எனக்கு எல்லாம் இல்லாத போது அவங்க தான் வந்து நின்னாங்க அப்படின்னா அதை விட கொடுப்பனே எங்க இருக்கு. அந்த மாதிரியான கதைகளையும் கேட்க காத்திருக்கின்றது நம் உறவுகள் தொடர் கதை. நிலவே முகம் காட்டு.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1901719119. தீரா இசையில் உறவுகள் தொடர் கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு அன்பு வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க தேவிகா.
0: ஓ, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க அன்பு.
1: ஐயா கால் பண்ணனா ரொம்ப சந்தோஷம். அவங்க மூலமா உங்க ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு.
0: ஆமா, இப்படியாவது இவங்க கிட்ட பேசி அவங்கள பாக்க வச்சிரணும் அப்படின்றதுதான்.
1: ஆமா ஆமா, அப்படிதான். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, பிரைமரி ஆரம்ப பள்ளியில படிச்சுட்டு ஆறாம் முடிச்ச பிறகு அதோட கான்டாக்ட் இல்ல. 32 வருஷம் சென்ற பிறகு அவங்க ஹஸ்பண்ட் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஃபுட்பால் பிளேயர், ரெண்டு பேரும் விளையாடுவாங்க. அப்ப இன்சூரன்ஸ் எதுன்னு சொல்லி எடுக்க சொன்னாங்க. அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, பரவாயில்ல நீ எடுத்துக்கோ, இன்சூரன்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. சென்னை எடுத்துட்டு இருந்தோம். அப்ப திடீர்னு ஒரு நாள் அது ஃப்ரெண்ட் சொல்லிருக்காங்க, அவங்க பேரு மலர்கொடி, அவங்க சொல்லிருக்காங்க இந்த அன்பரசு யாரு, நான் அவங்கள பாக்கணும் அப்படின்ட்டு. அப்ப அவரு கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு தெரியாது அது நான் தான், அவங்க ஃப்ரெண்ட், அவங்களுக்கு தெரியாது.
0: கூட்டிட்டு
1: வந்திருக்காங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்ததும் ஐயோ அன்பரசி நீயா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி புடிச்சு அடைச்சிட்டு. அதுல இருந்து இன்ன வரைக்கும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கான்டாக்ட் இருக்கு.
0: இதெல்லாம் வரம்ல, இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்காது.
1: ஆமா தேவிகன், 83 நாங்க முடிச்சோம் எங்களோட ஆறாம் ஆறாவது 83 முடிச்சோம் விவேகானந்தா ஸ்கூல்ல. சோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் 55 வயசு. சோ என்ன பண்றோம், எல்லாம் சேர்ந்து ஒன்னா மீட் பண்ணலாம், பெரிய செலிப்ரேஷன் ஒன்னு செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம்.
0: அந்த 6 ஆண்டு முடிஞ்சு அவ்வளவு நாள் பாக்கல, எப்ப பாத்தீங்க அவங்கள?
1: 2012 நினைக்கிறேன், 83 அப்ப 2012 பார்த்தேன் நினைக்கிறேன்.
0: ஒரு 20 வருஷம் கழிச்சு.
1: 20 வருஷம் 12 வயசு.
0: அந்த நாள் ஞாபகம்.
1: 20 வருஷத்துக்கு மேல
0: எல்லாம் வந்திருக்கும், அப்படியே நிழல் ஆடி இருக்குமே.
1: ஆமா ஆமா, அப்படி ரெண்டு பேரும் அரைச்சு அழுது, கட்டி பிடிச்சு அரைச்சு அழுது. அந்த கான்டாக்ட் இன்னும் இனிமேல் பட்டு நம்மளுக்கு பிரிவு இருக்கா, என்ன ஃபங்க்ஷனோ அவங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷனோ எதுவா இருந்தாலும் சொல்லுவாங்க, போயிட்டு எல்லாம் பாத்துட்டு எல்லாம்.
0: காட்பந்து ரெண்டு நண்பர்களை சேர்த்து வச்சிருக்கு, காட்பந்து விளையாடி அது காப்புறுதிக்கு போய்.
1: ஆமா ஆமா, அதுதான்.
0: சரி, இந்த நட்பு தொடரட்டும்.
1: ஆமா ஆமா தெய்வீக,
0: காட்பந்தும் நட்பை சேர்க்கும் அப்படின்னு புரிய வச்சிருக்கு. நன்றி அன்பு. அன்புடைய கதை அவன் இந்த மாதிரிதான், சில நட்பு கொஞ்சம் காலம் எடுக்கும், ஆனால் அது மகிழ்ச்சியாக வந்து சேரும். அவங்க ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லி இருந்தாங்க, அந்த பாட்டு தான் அடுத்து வந்துட்டே இருக்கு.

சின்ன குயில் வண்ண குயிலாய் கொஞ்சி கூவிய அந்த குயில், அந்த குரலையும் இன்றைய தீரா இசையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். இது உறவுகள் தொடர்கதை, மணி 6:55. இந்த வார உறவுகள் தொடர்கதை இவ்வளவுதான். இன்னைக்கு பேசின கதையில் ரேவதி அவங்களுடைய தோழர்களை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்போடு இன்றைய இந்த வார நிகழ்ச்சிக்கு நம்ம ஒரு நிறைவை கொடுக்க போறோம். 7 மணிக்கு பிறகு பாட்டுக்கடை வரும். நீங்கள் அழைத்து உங்கள் பாடல்களை கேட்க போறீங்க. ஒண்ணுதாங்க, எல்லாருமே கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் போது யாரையோ விட்டுட்டு வந்துட்டோம், யாரையோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கோம். அதனால கடக்கும் போதே கைப்பிடித்து கடந்து செல்வோம், யாரையும் தவற விட்டுற மாட்டோம். காலம் கடந்த பிறகு அவங்களை நினைத்து அழுகுவதும் அப்புறம் அழுவதும் ஏக்கத்தோட காத்திருப்பதும் அதெல்லாம் சுகம்தான், ஏக்கத்தோட காத்திருப்பது. ஆனா அது ரொம்ப நாள் ஆகும் போது சில நேரங்கள்ல அது வேறொரு நிலையை எட்டி பிடிச்சிரும். அதனால இருக்கிறவங்களை தக்க வைத்துக் கொள்வோம், பக்கத்திலே வச்சுக்குவோம். யாருக்கிட்டையும் கோபப்பட வேண்டாம், யாருக்கிட்டையும் ஆத்திரப்பட வேண்டாம், யாருக்கிட்டையும் முகம் சுழிக்க வேண்டாம். மனிதனுடைய உணர்வுகள்ல இதெல்லாம் வெளிக்காட்டாம இருக்க முடியாதுதான். அதை கொஞ்ச நேரத்துல அப்படி மறந்து அப்படி போய்கிட்டே இருக்கணும், அதுதான் மனிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் எங்க இருக்கிறாரு? இந்த மாதிரி நல்ல மனிதர்களின் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதனாலதான் உள்ளத்தை எங்கே தேடாதே கோவில் இங்கே இருக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கோவிலை உள்ளத்தோடு ஒப்பிடுவார்கள். அதனால எதுவா இருந்தாலும் கோபத்தை தள்ளி வச்சுட்டு அன்பை செலுத்தி அன்போடு இருப்போம். ஏன்னா உறவுகள் தொடர்கதையே ஆகட்டும். இப்படிதான்

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் உள்ளிட்ட உலக விநியோக நெருக்கடிகளுக்கு நடுவே எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நாட்டின் மில்திறனை வலுப்படுத்துவதற்குமான முயற்சியாக தேசிய எரிபொருள் கையிருப்பை உருவாக்குவதற்கான தேவை குறித்து அரசாங்கம் ஆராயும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். திருத்தம் செய்யப்பட்ட 2026 தொடர்பு பல்லுடக சட்ட வரைவு இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மத்தியில் பயனீட்டாளர்களிடம் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படாமல் நாட்டின் தொடர்பு பல்லுடக சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொடர்பு துணை அமைச்சர் தியோ நிங்சிங் அச்சட்ட வரைவு மீதான விவாதத்தை முடித்து வைத்து இவ்வாறு பேசினார். மக்களவையில் நேற்று 2026 சமூக சேவை தொழில் சட்ட வரைவு நிறைவேற்றப்பட்டது. அதனையடுத்து மலேசியாவில் சமூக சேவை அதிகாரப்படி பணியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்ஜி சுக்ரி தெரிவித்தார். நாட்டின் சமூக நல அமைப்பை வலுப்படுத்துவதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை இது புலப்படுத்துகிறது என்றார் அவர். மியான்மர் அதிபர் மின் ஆங் லியாங் அடுத்த மாதம் தாய்லாந்திற்கு பயணம் மேற்கொள்வார் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். ராணுவ தலைவர் பதவியிலிருந்து விலகி அதிபர் பொறுப்புக்கு வந்த பிறகு மின் ஆங் லியாங் அந்நாட்டுக்கு மேற்கொள்ளும் முதல் அதிகாரப்படி பயணம் அதுவாகும். ஹார்முஸ் நீரிணையை கைப்பற்றுவதற்காக தெஹ்ரானும் வாஷிங்டனும் தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் சூழலில் ஈரானின் புதிய வான் தாக்குதல்களை தடுத்துள்ளதாக பஹ்ரைனும் குவைத்தும் உறுதிப்படுத்தின. அதேவேளை பஹ்ரைன் வான் தாக்குதல் எச்சரிக்கை ஒலிகளை எழுப்பியதுடன் பொதுமக்களை அருகிலுள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வலியுறுத்தியது. விளையாட்டு. 2026 உலகக்கிண்ண கார்பந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று ஸ்பெயின் காத்திருக்கும் வேளையில் நாளை அதிகாலை நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் அரசியல் பதற்றங்கள் இப்போட்டிக்கு கூடுதல் விறுவிறுப்பை ஏற்படுத்தியுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாசினால் ராயப்பன். வணக்கம்.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:30.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. MyNaps e-tutionல் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு MyNaps e-tutionல். தொடர்புக்கு 0309072919.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
0: பாட்டு கடைக்கு உங்க பாசம் மட்டும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடைக்கு வந்திருக்கிற முதல் வாடிக்கையாளர் யாருன்னு கேக்கலாம்.
3: பரமேஸ்வரி
0: கோலலம்பூர். சொல்லுங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா?
3: முடிஞ்சிருச்சு.
0: வீட்டுக்கு போயாச்சா பரமேஸ்? மகிழ்ச்சி. என்ன பாடல் இன்னைக்கு?
3: எனக்கு வந்து ஹரிச்சந்தன் படத்திலிருந்து நாடோடி பாட்டு பாட.
0: தந்தன தந்தன தாளம். சரி, யாரெல்லாம் அப்படியே ரொம்ப இறுக்கமா மன உளைச்சலோட வந்து சேர்ந்திருக்காங்களோ போயிட்டு இருக்காங்களோ, இந்த பாட்டு அப்படியே மனசுக்குள்ள தாளம் போடும்.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ரொம்ப பிடிச்ச பாட்டா?
3: ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும், என் கணவருக்கும் பிடிக்கும். ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: காதல் அப்படின்ற அந்த பாடல் நாடோடி பாட்டு பாடு, நாடோடி பாட்டு பாடி அந்த பாடலையும் கேட்டிருந்தாங்க. பரமேஸ் நம்முடைய கடைக்கு முதல் வாடிக்கையாளர். பாட்டு கடையில அடுத்தது புனிதன் வந்திருக்கிறார். இவர் வந்து எப்போதுமே எஸ் ஜானகி அவரை பற்றி ரொம்ப அதிகமான விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்குவாரு நம்ம கூட. அந்த மாதிரி புனிதன் கிட்ட நம்ம பேசலாம் அவங்கள பத்தியே.
1: நான் முதல் கேட்ட பாடல் வந்து ஒரு சனம் வெள்ள திறந்தது கதவு பாட்டு, அது 9 வயசு இருக்கும். அதுக்கு வந்துட்டு அவங்க பாட்டுக்கு நான் அடிமையாயிட்டேன். எப்படிப்பட்ட அடிமைனா, ஜானகி பாடாத எந்த பாட்டும் படத்துல அந்த பாட்டு இல்லைன்னா அந்த ஆல்பமே கேட்க மாட்டேன்.
0: கேட்க மாட்டீங்க? ஏன், அது மனசு ஏத்துக்காதா?
1: அது ஏத்துக்காது. ஜானகி பாட்டு இல்லையே, ஜானகி பாடலையே அந்த படத்துல.
0: அந்த மாதிரி இந்த ஒரு பாட்டை இவங்க பாடி இருக்கணும்னு ஏதாவது பாட்டை நீங்க நினைச்சிருக்கீங்களா?
1: இருக்கு இருக்கு. கண்ணாலனே அந்த பாட்டு ஜானகி படிச்சது ரொம்ப நல்லா இருந்தது.
0: உங்களுக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்சது, நீங்க ரொம்ப ரசித்தது அப்படின்னா என்ன புனிதன்?
1: ஓகே, ஜானகி அம்மா வந்து இந்த ஜெனரேஷன்ல வந்து முக்கவாசி ரீகால் பண்றது வந்து சந்தனம் போட்டு இது வச்சிருப்பாங்க, ரைட்டாங்களா? ஆனா எங்க காலத்துல, அதாவது ஒரு 30 வருஷம் ஜானகி பாட்டு, 40 வருஷம் ஜானகி பாட்டு கேட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் ஜானகின்றவங்க வந்து பட்டு புடவை கட்டி 50 காசு, அதாவது இப்போ 50 காசு இல்ல, அந்த காலத்து 50 காசு பொட்டு சைஸ், அந்த பெரிய பொட்டு வச்சுதான் இருப்பாங்க. ஏன்னா நெத்தி நிறைஞ்ச அந்த பொட்டு இருக்கும், நகை தோடி கோடி எதுவும் போட்டுருக்க மாட்டாங்க, அவ்வளவு மங்களகரமா அந்த லுக்ல இருப்பாங்க. அதுதான் அவங்க கொடுத்த ரீசன் கூட, அந்த பொட்டு தான் அவங்களை வந்து மேக் டெக்கரேட்டிவ். அது மட்டும் இல்லாம ஒரு பட்டு புடவை கட்டி, அண்ட் பொம்பளை அதுக்கெல்லாம் தெரியும், அவங்க அந்த காலத்திலேயே ஒரு நேரு கோல மாதிரி ஒரு ரோக்க போட்டிருப்பாங்க. ஜானகி அந்த ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த காலத்திலேயே கொடுத்தவங்க. என்னோட வே ஆஃப் லுக்கிங் இதுதான் சொல்லி, அவங்க வே ஆஃப் லுக் இதுதான் சொல்லி கொடுத்திருந்தாங்க. அப்படியே அதே மாதிரி முதல் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, கமலஹாசன் கூட எண்ணித்தா பாடல் படிச்சிருக்காங்க, ரைட்டா? தலைவர் சூப்பர் ஸ்டார் கிட்ட கூட படிச்ச ஒரே பாடகி எஸ் ஜானகி தான். அவர் வந்து படிச்சது ஒரே பாடலு, அந்த பாடலுக்கு ஜானகி தான் டுவீட் கொடுத்திருப்பாங்க. அந்த பாடல் நீங்க கேட்டீங்கன்னா, தலைவர் அவரு ஸ்டைல படிப்பாரு, கரகரான்னு படிப்பாரு. ஜானகி அம்மா வந்து ஒரு சிக்கப்பான ஈக்குவலைசர் இருந்து, அருமையான ஈக்குவலைசர் இருந்து அந்த பாடல் ஒரு அன்பு அருமையான பாடலாக்கி, அது ஒரு ஹீட்டான பாடலாக்குறாங்க. அந்த பாடல் நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்றேன்,
0: வணக்கம், மெய் மறந்து போயிட்டாராம் சூப்பர் ஸ்டார்.
1: கரெக்ட், அது நின்ற இடத்துல நின்று படிச்சிருப்பாங்க. அதனாலதான் அவர் வந்து சர்ப்ரைஸ் ஆயிருப்பாரு. எவ்ரி கேப், அந்த பாட்டுல வர கேப்ல அவங்க வந்து குரல கொடுத்திருப்பாங்க, அவங்களோட அந்த ஹம்மிங்ஸ் செஞ்சிருப்பாங்க. அதுலதான் அவங்க குவீன். மன்னன் படத்துல வர்ற அடிக்கிது குளிர பாடல நீங்க கேட்டீங்கன்னா, தலைவர் பாட்டம் கேட்ட மாதிரி இருக்கும், குரல கேட்ட மாதிரி இருக்கும். ஜானகி அம்மா தலைவருக்கு எப்படி ஈடு கொடுத்து அந்த பாட்டு அழகுபடுத்துவாங்கன்னு நீங்க கேட்டீங்க.
0: சரி, அந்த பாடலை கேட்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி புனிதன்.
1: நன்றி தேவிகா. அடிக்கிது குளிர

0: அந்த பாடல் மன்னன் படத்துல இருந்து புனிதன் கேட்டிருந்தாரு. என்ன மாதிரி வந்து அவங்களுடைய குரல் வளத்தை பயன்படுத்தி அவங்க வந்து அழகான அந்த ஒலியெல்லாம் கொடுத்து அந்த பாட்டை கொடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ நம்ம கூட யார் வந்திருக்காங்க பாட்டு கடையில? தாமான் சந்தோஷா சரஸ்வதி. அங்க வந்து நின்னு கூப்பிட்டா எல்லாருக்கும் உங்களை தெரியுமா?
1: கண்டிப்பா.
0: சந்தோஷால நான் வந்து தொலைஞ்சிட்டேன், காணா போயிட்டேன்னா சரஸ்வதி தான் தேடணும். சரி சொல்லுங்க, தாமான் சந்தோஷா சரஸ்வதிக்கு என்ன பாடல் இன்னைக்கு?
1: எனக்கு வந்து ஜெயராசும் ஜானகி அம்மாவும் படிச்ச பாட்டு. என்ன பாட்டு வேணாலும் போடுங்க பாட்டு கடையில.
0: எந்த பாடல் வேணாலும் அவங்க ரெண்டு பேரும் பாடுனது.
1: ஆமா, ஜோடியா பாடினது.
0: சரி, உங்களுக்காக அந்த மாதிரி ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி தாமன் சந்தோஷா சரஸ்வதி.
2: சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ போ தூது

0: நீங்க தான் போய் சொல்லணும், எதுவுமே நான் தப்பா சொல்லலையே அப்படின்னு சொல்லி இல்ல அந்த பாட்டுக்குள்ள அப்படி வரும். அடுத்தது யாரு? சொல்லுங்க நிபுங் துபால். ரேணு நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கோம்.
0: வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? தெரியுது, கொஞ்சம் களைப்பா குரல் அப்படிதானே
1: இருக்கலாம்.
0: அழுத்து போனாலோ
1: அப்படியும் சொல்லலாம்,
0: அப்படியும் சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். இந்த வானொலி கண்டுபிடித்து விடுமே.
1: கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மனசுக்கு ஏத்த மாதிரி பாடல் போடுறதுக்கு நீங்க இருக்கீங்களே.
0: அதுதான், பாட்டு கடைக்கு வந்திருக்கீங்க. வாங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. பிளாஸ் நெடுஞ்சாலையை தாண்டி வந்தீங்களா?
1: வயல்வெளி
0: காத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியா?
1: கண்டிப்பா.
0: சரி, அப்படி வந்த உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து இதயம் ஒரு கோவில். இது வந்து என்னோட மாமனார், அவர் நான் அங்கிள் தான் கூப்பிடுவேன். அவரும் என் கணவருக்கும் ரொம்ப நெருக்கமான உருக்கமான பாடல் இது. அவர் இப்ப எங்களோட இல்லை, அவரை நினைவு கூறும் வகையில இந்த பாடல் கேட்கிறேன்.
0: அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. அந்த பாட்டை நம்ம எல்லாரும் கேட்கறதுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. பாத்து போங்க, பழைய ரோட்லயே போயிருங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி, பாடலுக்கு நன்றி.

0: இசையை மலராய் நாங்களும் உங்களுக்கு சூட்டுவோம். எல்லாம் பரிசு கொடுக்கறதுனா மலர் கொடுப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். இங்கிருந்து மலர் அனுப்புனா வர்றதுக்குள்ள காய்ந்து விடும். அதனால இசையை தான் உங்களுக்காக நாங்க வழங்கிக்கிட்டே இருக்கிறோம். பாட்டு கடையில அடுத்தது யாரு?
1: வணக்கம் தேவிகா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாட்டு
0: கடையில பாட்டெல்லாம் அப்படியே அமர்க்களமா இருக்குன்னு சொல்லியாச்சு, நீங்க என்ன பாட்டை கொடுத்து இன்னும் அமர்க்களமாக்க போறீங்க?
1: மௌன ராகம் எந்த பாட்டு இருந்தாலும் பரவாயில்ல,
0: மௌன ராகம் இருந்து எந்த பாடல் ஆனா ஜானகி அம்மா பாடி இருக்கணும்.
1: சின்ன
0: சின்ன வண்ண கோயில் வந்ததே முதல்ல.
1: ஆமாங்களா? சரி, என்ன ஜானகி பாட்டு பாமா போட்டா பிரச்சனை?
0: எந்த பாடல் வந்தாலும் சரி. உங்களுக்கு
1: தேட வச்சுட்டேனா, கூட வேலை வச்சுட்டேன் போல இருக்கு.
0: பனிவிழும் இரவு கேக்கலாமா? நல்லா இருக்கும்ல அந்த தாஜ்மஹால் முன்னுக்கு அந்த காட்சி அமைப்பு
1: ரொம்ப அழகா இருக்கும்.
0: ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்காக சங்கரி.
1: தேங்க்யூ சோ மச்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079719199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. தீரா இசையில திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாட்டுக்கடை இடம்பெற்று வருது. நீங்க மின்னலை ஆர்டிஎம் கிளிக் வழியாகவும் இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க பயணம் செய்து கொண்டிருந்தாலும் பாட்டுக்கடைக்கு நீங்களும் கூப்பிடலாம். புதிய நேயர்களை, புதிய வாடிக்கையாளர்களை வரவேற்க நாங்க காத்துட்டு இருக்கோம். அடுத்தது யாருன்னு கேட்கலாம்.
1: தமயந்தி,
0: ஆமாவா? ரொம்ப நாளா பேசலையா? அப்படியா?
1: நினைக்கிறேன்
0: அப்படிதான். தமயந்தி ஜோஹர் கேட்டதுல ஒருவேளை மறந்துருக்கலாம். அப்ப நீங்க சொன்னா சரிதானே. எங்க ஜோஹர்ல எந்த பக்கம்?
1: பசிகூடாங்.
0: எத்தனை மணிக்கு வந்தாலும் நெரிசல் தான் தமயந்தி. முயற்சி பண்றீங்களா? அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் இன்னைக்கு தமயந்திக்கு?
1: எனக்கு ரொம்ப நாளா இந்த பாட்டு ரேடியோல கேட்கணும்னு ஆசை, சங்கத்தில் பாடாத கவிதை.
0: ஏன், அது வந்து எஸ் ஜானகி அவங்களுடைய பாடல்னாலயா?
1: ஆமா, நீங்க அவங்க இறந்ததுல இருந்து நான் நிறைய தடவை கால் பண்ணிட்டு கிடைக்கல. சோ இன்னைக்கு உங்களோட நிகழ்ச்சியில கிடைக்கணும், கேட்கணும்னு இருக்கு. சோ லக்லா எனக்கு.
0: அதனாலதான் பாசிக்குடா ஹைவே பத்தி பேசணும். நீங்க இல்ல தரசியா இல்ல வேலை செய்யறீங்களான்னு கேட்டோம். நீங்க சீக்கிரமா சாப்பிடுறீங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு தமயந்தி. முதல் முறை பேசியிருக்கோம், அடிக்கடி கூப்பிடுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: தேங்க்யூ. நன்றி.

0: பாட்டுக்கெல்லாம் வயசே ஆகல பாருங்க. இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு கேக்கலாம்.
1: ரேவதி பேசுறேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு ரேவதி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கு தேவிகா.
0: நாங்க தேடின ரேவதி இந்த ரேவதி இல்லல்ல?
1: என்ன
0: பாடல்?
1: எனக்கு ஜானகி அம்மா பாடல், ரிஷி படத்துல இருந்து வா வா அன்பே வா, வா வா பூவே வா வரும்
0: வாசல் திறந்து அப்படின்னு வரும். பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: ரொம்ப
0: குறைவு தெரியுமா இந்த பாடல்லாம் விரும்பி கேக்குறது?
1: எனக்கு அவங்க வாய்ஸ் ரொம்ப பிடிச்சோம், ஏன்னா அது கொஞ்சம் அழுத்தமாவும் கொஞ்சம் கடின்னு கேக்கும் அந்த வாய்ஸ்.
0: அதே மாதிரிதான் இன்றைக்கு முதல்ல ஒரு பாடல் இடம் பெற்றது 20 வயது வரை.
1: ஆமா நிஜமா, அதுவும் ரொம்ப நல்லா பாட்டு. இன்னைக்கு அவங்களோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருந்தது, உங்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றி ரேவதி, தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க.
1: கண்டிப்பா, நன்றி தேவிகா.

0: வா வா பூவே வா, முதல்ல ரேவதி கேட்டிருந்தாங்க வினோதமான பாடல் தேர்வு, அப்படி அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லிட்டு அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தா,
1: நீங்க எப்படி இருக்கீங்க தேவிகன்?
0: நல்லா இருக்கும் தயாளன். அங்க எப்படி வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா?
1: நான் வீட்டுக்கு
0: வந்துட்டு வீட்டுல எல்லாரும் கேக்குறீங்களா, நீங்க மட்டும் கேக்குறீங்களா நிகழ்ச்சியை?
1: ஆமா, வீட்டுல மின்னல் பிரியர்தான் இங்க எல்லாமே.
0: இப்ப வேகமா வச்சு இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல?
1: வீட்டுல இன்னைக்கு அம்மா
0: நினைச்சேன் ரசம் மட்டும் இருக்க கூடாது, ரசம் வச்சிட்டீங்க. நல்ல நல்ல ஒரு கொம்பு அது. சாடின் பெரட்டலுக்கு ஒன்னு கீரைக்கறி இல்லனா ரசம்.
1: ஆமா,
0: சரி,
1: சாப்பிடறதுக்கு அப்படியே நல்லா இருக்கும்.
0: சாப்பிட்டீங்களா? ஒரு தடவையா ரெண்டு தடவையா?
1: இல்ல ஒரு தடவை போதும்.
0: ஓ, அவரை லேசா தோணும். அந்த சாடின் இருக்காமா? முடிஞ்சிருச்சா? சாப்பிடுங்க, இங்க எல்லாருக்கும் சேர்த்தே சாப்பிடுங்க. என்ன பாட்டு?
1: தத்தும் தலாங்கு தத்தும்.
0: ஓ, தலாங்கு தத்தும். அப்புறம்
1: அது மட்டும்தான் தெரியும். அந்த வரிகளோட அந்த பின்னால ஒரு மியூசிக் தான் எனக்கு ரொம்ப கேக்கும்.
0: ஓ, நம்ம ஒரே கட்சி. அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி
1: நன்றி தேவிகன்.
0: சாடின்னு போய் பாருங்க இருக்கா இல்லையான்னு. சரிங்க, அந்த கதையோட இன்றைய நம்ம பாட்டுக்கடைக்கு ஒரு நிறைவை தந்து கதவை மூடிட்டு வாடிக்கையாளர்களை நாளைக்கு வரவேற்க காத்துக்கிட்டே இருக்கும். தீராயிசையும் இந்த அளவில் ஒரு நிறைவுக்கு வருது. அடுத்தது காற்றின் மொழியில உங்களோட வந்து அமைதியா பேச சிரிச்சுட்டே காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்புறேன். நளினி அச்சுதன் வராங்க. நான் உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. இன்னைக்கு பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கும். நல்லா தூங்கி எழுந்துருங்க. இரவு வணக்கம். உங்கள் தெய்வீகன் தாமரை செல்வன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். இவ்வாண்டு நவம்பர் மாதம் முதல் நாட்டை தாக்கும் என கணிக்கப்பட்டுள்ள கடுமையான அல்லினோ காலத்தை எதிர்கொள்ளும் தடுப்பு நடவடிக்கைகளை தயாரிக்குமாறு வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சுக்கு பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் உணவு உற்பத்தியில் அல்லினோ ஏற்படுத்தும் தாக்கத்தை குறைப்பதற்கும் விவசாயிகள் சமூகம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் இந்த முன்னேற்பாடுகள் அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். தீபகற்பம், சபா, சரவா, லாபுவான் ஆகிய பகுதிகளில் இன்றிரவு 9 மணி வரை இடியுடன் கூடிய கனமழையும் பலத்த காற்றும் வீசும் என மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. கடா, பினாங்கு, பேரா, தெருங்கானு, ஜுஹோர் ஆகிய மாநிலங்களில் சில பகுதிகளில் இந்த வானிலை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தலைமை புள்ளியியலாளராக சித்தி ஆசியா அகமது நியமிக்கப்பட்டுள்ளார். அவரின் நியமனம் இன்று தொடங்கி நடப்புக்கு வருகிறது. முன்னதாக சித்தி ஆசியா பொருளாதார பிரிவின் கீழ் துணை தலைமை புள்ளியியலாளராக பணியாற்றி வந்தார். 51 வயதான சித்தி ஆசியா புள்ளியியல் உள்ளிட்ட பொருளாதார துறைகளில் ஏறக்குறைய 28 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர் என பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 36 ஆண்டுகள் சேவைக்கு பின் பணி ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை புள்ளியியலாளர் டத்தோஸ்ரி டாக்டர் முகமது உசிர் மஹிதீனுக்கு மாற்றாக சித்தி ஆசியா நியமிக்கப்பட்டுள்ளார். சூடான் போரில் ஈடுபட்டுள்ள தரப்புகள் அந்நாட்டின் வளங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் நன்மையடைந்து வருகின்றன. இது அந்நாட்டின் பொருளாதார மோதலை தொடர்ந்து நீடிக்க செய்வதாக ஐநா தெரிவித்துள்ளது. ராணுவ நடவடிக்கைகளுக்கான செலவினங்களை ஈடுகட்ட அத்தரப்பு வர்த்தக தடங்கள், மூலப்பொருள்கள் ஆகியவற்றை ஆக்கிரமித்து வருவதாக ஐநா மனித உரிமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2023 சூடான் ராணுவத்துக்கும் துணை ராணுவ படை RSFக்கும் இடையே போர் வெடித்தது. விளையாட்டு 2026 உலக கிண்ணம். அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினிடம் சுழியத்துக்கு 2 என்ற கணக்கில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் பாரிஸ் லயனில் 160க்கும் மேற்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைதானவர்களில் பெரும்பாலோர் காவற்படை அதிகாரிகள் உட்பட அவசர சேவை ஊழியர்களை குறிவைத்து பட்டாசுகளை வீசிய குற்றச்சாட்டின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாசினால் ராயப்பன். வணக்கம்.

அன்பான நேயர்களுக்கு காற்றின் மொழியின் வணக்கம். மின்னலோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கும் உங்களுக்கு எங்களை நன்றிங்க. தொடர்ந்திருக்கும் எங்களோடு தொடர்ந்திருக்கும் உங்க நேச மனசுக்கும் ரொம்ப நன்றி. காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நாங்க பேச போறோம். 10 மணிக்கு டிக்டாக் நேரலையிலும் நாங்க உங்களோடு இணைந்திருக்க போறோம். காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்துக்கு தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக வழங்க போறோம். நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: கிஷன் எங்க போனாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: என்ன கேக்குறாங்க?
0: எப்ப வரும் எப்ப வரும்னு கேக்குறாங்க.
1: எப்ப வருமா? அப்படி என்னவா இருக்கும்?
0: தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: கண்ணா எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும்.
0: வந்தாச்சு, மின்னலில் மீண்டும் கலப்படம்.

புதன்கிழமை காற்றின் மொழி இது. இன்றைக்கு ஜூலை திங்கள் 15 நாள். இன்று உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கலாம், திருமண நாளாக இருக்கலாம், இல்ல வாழ்க்கையில மறக்க முடியாத ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள்ங்க இது. இந்த நாளை என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அத்தனை மகிழ்ச்சியான தருணங்களுக்கும் இங்கிருந்து நாங்க வாழ்த்து சொல்லிக்கிறோம். எப்போதுமே மகிழ்ச்சியா இருங்க. சரி, இன்றைக்கு வீடு போய் சேர்ந்துட்டீங்களா? வேலை முடிஞ்சு இல்லைங்க, இன்னும் சாலை நெரிசல தான் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றீங்களா? சரிங்க, பரவாயில்ல, மன உளைச்சல் எல்லாம் எதுவுமே வேண்டாம். பரவாயில்ல, நாம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற மாதிரி தான் அவங்களும் போயிட்டு இருக்காங்கல்ல. ஆக பயணத்தை பாதுகாப்பானதாக ஆக்கிக்கங்க, பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க, வேகமா வாகனத்தை செலுத்தாதீங்க, ரொம்ப அவசரம் அதெல்லாம் வேண்டாங்க, நல்ல பொறுமையா அமைதியா அதுக்கப்புறம் நல்ல பாதுகாப்பா வீடு போய் சேரலாம். சரியா, இங்கிருந்து பாடல்களை நாங்க உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். இரவு 10 செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையும் உங்களுக்காக காத்திருக்கு. வீடு போய் சேர்ந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓய்வெடுக்கும் அந்த நேரத்துல 10 டிக்டாக் லைவ்க்கு வாங்க, அங்க நாம பேசலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45. கோலாலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:45.
2: அஸ்வினி, நான் அடிச்சு சொல்றேன், இந்த வருஷம் பிஃபா உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
3: கிஷன், நான் அடிக்காமலே சொல்றேன், இந்த வருஷம் உலக கிண்ணத்தை இவங்க தான் தூக்குறாங்க.
2: இல்ல, கப்பு எங்களுக்கு தான், பெட் கட்டலாமா?
3: வேணும்னா காபி கப்பு கிடைக்கும், கிண்ணம் எங்களுக்கு தான்.
2: பந்தயம் 500 ரிங்கிட்.
3: நீங்களாமே 500 ரிங்கிட்க்கு பந்தயம் வைக்கும் போது நாங்க 1000 ரிங்கிட்க்கு வைக்கிறோம்.
2: 1000 என்ன 1000, நான் 2000 தரேன்.
4: பெட் பெட் தான் மாவளே, சட்னி சட்னி தான்.
5: ஓஹோ, பந்தயமா வைக்கிறீங்க பந்தயம்? ஹலோ போலீஸ்,
2: இங்க சட்டவிரோதமா பந்தயம் நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதுவும் 2000 வெள்ளிக்கு பந்தயம் கட்டி இருக்கீங்களாமே?
3: 10 வெள்ளி கூட இல்ல சார், அடுத்த மாசம் இப்படி வீட்டு காசு கட்ட போறேனே தெரியல சார. சும்மா எங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள இப்படி வந்து நிக்கிறீங்களே.
2: விளையாட்ட ரசிங்க, தப்பு இல்ல, ஆனா சட்டவிரோதமா பந்தயம் கட்டாதீங்க.
5: ஐயா, அந்த ஆர்டிஎம் கிளிக் பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு போயிடுறீங்களா?
2: பிஃபா உலக கிண்ணத்தை ஆர்டிஎம் கிளிக்ல மட்டும் பாருங்க. இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.
6: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

கார்த்திக் சங்கீதா இணைந்து வழங்கியிருந்த பாடல். அது தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம், நீங்க அங்கிருந்து ரசிச்சுட்டே இருக்கீங்க. தெலுங்கு பாடல்களை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த சமயத்துல தெலுங்கு திரைப்படம் சார்ந்த தகவல்கள் இல்லைனா எப்படிங்க? சந்திரமோகன் சிந்தரா இயக்கத்தில் வெளிவர உள்ள சமூக கற்பனை மற்றும் நகைச்சுவை திரைப்படம் ரம்பா ஊர்வசி மேனகா, இதில் அலாரி நரேஷ், வெனிலா கிஷோர், ஸ்ரீனிவாஸ் ரெட்டி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இசை சைதன் பரத்வாஜ். செப்டம்பர் 4 இந்த திரைப்படம் வெளியீடு காணும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சின்மயி குரலில் வரும் பாடலை கேட்கலாம்.

0: மடானி உங்களுக்காக இளையோர் அமைப்புகளுக்காக சுஜாதி மடானி திட்டம் மூலம் 100,000 ரிங்கிட் வரையிலான உதவி. வேளாண், உணவுத்துறை, சுகாதாரம், விருந்தோம்பல், பசுமைசார் திட்டங்களுக்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சின் உதவி. மேல் விவரங்களை பெற www.icu.gov.my. மடானி உங்களுக்காக.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

தெலுங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டே இருக்கீங்க. த்ரீ விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் வெளிவர உள்ள ஒரு புதிய திரைப்படம் ஆதர்ஷா குடும்பம், ஹவுஸ் நம்பர் 47, வீட்டு எண் 47 என்ற வீட்டில் வாழும் ஒரு குடும்பம் வெளி உலகத்திற்கு மிகவும் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் தெரியுது. ஆனால் எதிர்பாராத ஒரு சம்பவத்தால் அந்த குடும்பத்தின் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் வெளிவர தொடங்குகின்றன. இதனால் குடும்ப உறுப்பினர்களுக்குள் பதற்றம், மோதல் மற்றும் பல உண்மைகள் எல்லாம் வெளிப்படுது. இறுதியில் அவர்கள் அந்த சவால்களை இப்படி எதிர்கொள்றாங்க. இதுதான் இந்த படத்தின் மையக்கரு. இந்த படத்தின் முழு கதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படலை. தற்போது வெளியான தீசர் மற்றும் தயாரிப்பாளர்கள் பகிர்ந்த தகவல்களின் அடிப்படையில் தெரிந்துள்ள கதை சுருக்கம் தாங்க இது. இதில் வெங்கடேஷ், ஸ்ரீநிதி ஷெட்டி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. வரும் அக்டோபர் மாதம் இந்த திரைப்படம் வெளியீடு காணும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிசீக்கிரம் போலான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் எல்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

மலேசியாவில் 2025 ஆண்டு முதல் இந்த ஆண்டு மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் இந்த இலக்கவியல் மோசடி வழக்குகள் 95,000 தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் பொதுமக்கள் இழந்த ஒட்டுமொத்த தொகை 3.80 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியிருப்பதாக கணக்குகள் காட்டுகின்றன. இந்த மோசடிகளில் முக்கியமாக தொலைபேசி அழைப்பு மோசடிகள், அதுக்கப்புறம் காதல் மோசடிகள், இலக்கவியல் நிதி குற்றங்கள், இல்லாத கடன், போலி முதலீட்டு திட்டங்கள், இதெல்லாமே அடங்குது. பாதிக்கப்பட்டவர்களிடம் மோசடி செய்யப்பட்ட பணத்தை முடக்கி அதுக்கப்புறம் அதை மீட்பதில் தேசிய மோசடி எதிர்ப்பு மையம் NSRC தீவிரமாகவும் திறம்படவும் செயல்பட்டு வராங்க. இதில் 2025 முடக்கப்பட்ட 17.49 மில்லியன் ரிங்கிட்டிலிருந்து 38% தொகையான 6.65 பில்லியன் ரிங்கிட் வந்து பாதிக்கப்பட்டவர்களிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதுதாங்க உண்மையாக இந்த மாதிரியான மோசடிகளில் நீங்க சிக்கி தவிக்காம ரொம்ப பாதுகாப்பா அப்படி புத்திசாலித்தனமா வெளிவந்துருங்க.

0: இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு? நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை கேட்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: நாட்டின் எரிபொருள் கையிருப்பை உருவாக்குவது தொடர்பில் அரசாங்கம் ஆராயும். திருத்தம் செய்யப்பட்ட 2026 தொடர்பு பல்லுடக சட்ட வரைவு MCMC அதிகாரத்தை வலுப்படுத்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகள் உள்ளிட்ட உலகளாவிய விநியோக நெருக்கடிகளுக்கு மத்தியில் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நாட்டின் மின்திறனை வலுப்படுத்துவதற்குமான முயற்சியாக தேசிய எரிபொருள் கையிருப்பை உருவாக்குவதற்கான தேவை குறித்து அரசாங்கம் ஆராயும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தேசிய ஆற்றல் மாற்ற செயல் திட்டத்துக்கு ஏற்ப நாட்டின் எரிசக்தி கட்டமைப்பு ஆக்கப்பூர்வ தாக்கத்தை வழங்கும் வகையில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும் உறுதி செய்யப்படும் என்றார் அவர். 2026 தேசிய எரிசக்தி மன்ற கூட்டத்தில் இம்முடிவு எட்டப்பட்டதாக பிரதமர் கூறினார். இவ்வளை நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்த மலேசியா தயாராக இருக்க வேண்டும் என டத்தோஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். இதனிடையே இவ்வாண்டு நவம்பர் மாதம் முதல் நாட்டை தாக்கும் என கணிக்கப்பட்டுள்ள கடுமையான அல்னினோ காலத்தை எதிர்கொள்ளும் தடுப்பு நடவடிக்கைகளை தயாரிக்குமாறு வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். நாட்டின் உணவு உற்பத்தியில் அல்னினோ ஏற்படுத்தும் தாக்கத்தை குறைக்கவும் விவசாயிகள் சமூகம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்யவும் இந்த முன்னேற்பாடுகள் அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். இதனையடுத்து மீன்வளத்துறையில் தாய்லாந்துடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இன்று நடைபெற்ற 2026 தேசிய உணவு பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் கூறினார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், சிறந்த அணுகுமுறைகளின் கீழ் வேளாண் உணவுத்துறையை அரசாங்கம் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றார் அவர். மக்களவையில் நேற்று 2026 சமூக சேவை தொழில் சட்ட வரைவு நிறைவேற்றப்பட்டது. அதனையடுத்து மலேசியாவில் சமூக சேவை அதிகாரப்படி பணியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நென்ஜி சுக்ரி தெரிவித்தார். தொழில்முறை கண்காணிப்பு, நெறிமுறை, பொறுப்பு ஆகிய கூறுகளின் அடிப்படையில் நாட்டின் சமூக நல அமைப்பை வலுப்படுத்துவதில் மடானி அரசாங்கம் கொண்டுள்ள கடப்பாட்டை இது புலப்படுத்துகிறது என்றார் அவர். நாட்டில் சமூக பணித்துறைக்கு வலுவூட்டும் ஒரு விரிவான சட்ட கட்டமைப்பை உருவாக்குவதில் அமைச்சு உட்பட சம்பந்தப்பட்ட தரப்பினர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக மேற்கொள்ளப்பட்ட தொடர் அர்ப்பணிப்புகளுக்கு மத்தியில் இந்த சட்ட வரைவு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட 2026 சமூக சேவை தொழில் சட்ட வரைவை மலேசியாவுக்கான ஐநா சிறார் நிதியம் யூனிசெஃப் வரவேற்றுள்ளது. சமூக பணியாளர்களின் நலனை வலுப்படுத்த ஐநாவின் சிறார் உரிமைகள் செயற்குழு CRC வழங்கிய பரிந்துரைகளை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாக இது அமைந்துள்ளதாக யுனிசெஃப் மலேசியா தெரிவித்துள்ளது. இந்த சட்ட வரைவு நிபுணத்துவ தரநிலை, பொறுப்புடைமை உட்பட ஆபத்தில் இருக்கும் சிறார்களையும் குடும்பங்களையும் காக்கும் அடிப்படை ஆதரவை வலுப்படுத்துவதில் அடித்தளமாக அமைந்துள்ளது என அந்நிதியம் தெரிவித்துள்ளது. திருத்தம் செய்யப்பட்ட 2026 தொடர்பு பல்லுடக சட்ட வரைவு இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மத்தியில் பயணீட்டாளர்களிடம் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படாமல் நாட்டின் தொடர்பு பல்லுடக சூழலை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விரைவில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள தேசிய உலகளாவிய சேவை வழங்கல் PPS முனைப்பின் கீழ் தேசிய பாதுகாப்பு கூறுகளை உள்ளடக்கி முழுமையான சேவை வழங்கல் கட்டமைப்பை வலுப்படுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. தொழில்நுட்பம் உள்ளிட்ட புவிசார் அரசியல் மாற்றங்கள் இலக்கவியல் வளர்ச்சியை சார்ந்திருக்கும் உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்ப நாட்டின் தொடர்பு கட்டமைப்பு பொருத்தமானதாக இருப்பதை இந்த சட்டம் உறுதி செய்யும் என தொடர்பு துணை அமைச்சர் தியோனிங் சிங் சட்டவரைவு மீதான விவாதத்தை முடித்து வைத்து பேசினார். செல்வாக்குமிக்க நபர்களை உட்படுத்திய வழக்கு விசாரணைகளில் எவரொருவருக்கும் அரச மலேசிய காவல்துறை பாதுகாப்பு அளிப்பதில்லை என உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அனுவார் நசாரா தெரிவித்துள்ளார். ஒருவரின் பதவி அல்லது அரசியல் நிலையை கருத்தில் கொள்ளாமல் தொழில்முறையாகவும் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் காவற்படை விசாரணைகளை நடத்துகிறது என துணை அமைச்சர் இன்று மக்களவை சிறப்பு அமர்வில் தெரிவித்தார். 2019 பரவலாக பகிரப்பட்ட அந்தரங்க காணொலி பதிவுகள் உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகளின் விசாரணை நிலை குறித்து தசைகலகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ வான் சைஃபருடீன் வான்ஜான் எழுப்பிய கேள்விக்கு டத்தோஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் இவ்வாறு பதில் பகன்றார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: வெளிப்புற மின் விளக்குகளை நேர கட்டுப்பாட்டு சாதனத்துடன் பயன்படுத்தலாம். கணினியை பயன்படுத்தாத நேரத்தில் அடைத்து விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: சூடான் போரில் ஈடுபட்டுள்ள தரப்புகள் அந்நாட்டின் வள்ளங்களை கட்டுப்படுத்துவதன் மூலம் நன்மையடைந்து வருகின்றன. இது அந்நாட்டின் பொருளாதார மோதலை தொடர்ந்து நீடிக்க செய்வதாக ஐநா தெரிவித்துள்ளது. ராணுவ நடவடிக்கைகளுக்கான செலவுகளுக்கு அத்தரப்பு வட்டாரம் வர்த்தக தடங்கள் மூலப்பொருள்கள் ஆகியவற்றை சூறையாடி வருவதாக ஐநா மனித உரிமை அலுவலகம் தெரிவித்துள்ளது. 2023 சூடான் இராணுவத்துக்கும் துணை இராணுவ படை RSFக்கும் இடையே வெடித்த போரில் 200,000 அதிகமான மக்கள் கொல்லப்பட்டனர். அதனால் 11 மில்லியனுக்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்தனர். சூடானின் பல பகுதிகள் பசி பஞ்சத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே மோதலில் ஈடுபட்டுள்ள தரப்பையும் நாட்டு வளங்களை விற்பனை செய்வதில் ஈடுபட்டுள்ள பெரு நிறுவனங்களையும் பன்னாட்டு சட்டத்திற்கு இணங்குமாறு அந்த உலக அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. ஈரான் மீது புதிய தாக்குதல்களை அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்கோம் தொடங்கியுள்ளதாக அதன் தளபதி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையில் செல்லும் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த ஈரானிய படைகள் பயன்படுத்தி வரும் இராணுவ ஆற்றல்களை செயலிழக்க இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு தரப்புக்கும் இடையிலான போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த போதிலும் அவ்விரு நாடுகளும் தொடர்ந்து தாக்குதல்கள் ஈடுபட்டு வருகின்றன. குறிப்பாக ஹார்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பில் அவ்வட்டாரத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. சிறாரை உட்படுத்திய தடுப்பு காவல் விதிகளை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட உள்ளூர் காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கும் புதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இத்தாலிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஆன்டே மரான்சா என்றழைக்கப்படும் இந்த நடவடிக்கை இளையோர் தொடர்புடைய குற்றங்கள் தெருக்களில் நிகழும் ஒழுங்கீன செயல்களை கையாள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது தற்போது பாதுகாப்பு சட்ட வரைவின் கீழ் இணைக்கப்பட்டுள்ளதை அடுத்து அரசு தரப்பு வழக்கறிஞர்களின் ஒப்புதலுடன் காவல்துறை தடுப்பு காவலை மேற்கொள்ளலாம் என அந்நாட்டு உள்துறை அமைச்சர் கூறினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று ஸ்பெயின் காத்திருக்கும் வேளையில் நாளை அதிகாலை நடைபெறும் மற்றொரு பரபரப்பான அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கிண்ண கார்பந்தாட்டத்தின் இரு பெரும் இடையிலான இந்த ஆட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவி வரும் அரசியல் பதற்றங்கள் இப்போட்டிக்கு கூடுதல் விறுவிறுப்பை ஊட்டியுள்ளன. 1966 உலகக்கிண்ணம் வென்ற பிறகு முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதை இங்கிலாந்து இலக்காக கொண்டுள்ளது. இதனிடையே இங்கிலாந்தின் 13 12 கோல்களை அடித்த ஹரிகேன் ஜூட் பெலிங்ஹாம் ஆகியோரின் திறமையையே பெரிதும் நம்பியுள்ளதாக அதன் நிர்வாகி தாமஸ் துஷெல் கூறியுள்ளார். இவ்வேளை உலகக்கிண்ண அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினிடம் சுழியத்துக்கு 2-0 கணக்கில் தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தில் பாரிஸ் லயனில் 160 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் பட்டாசுகளை காவல்துறை அதிகாரிகள் மீதும் அவசர சேவை ஊழியர்கள் மீது ஏவிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாட்டின் எரிபொருள் கையிருப்பை உருவாக்குவது தொடர்பில் அரசாங்கம் ஆராயும். திருத்தம் செய்யப்பட்ட 2026 தொடர்பு பல்லூடக சட்ட வரைவு MCMC-யின் அதிகாரத்தை வலுப்படுத்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 2008 ஆண்டு இன்றைய நாளில் கெடா ஆட்சியாளர் சுல்தான் அப்துல் ஹலீம் முஅஸ்ஸம் ஷா ஆட்சி பொறுப்பேற்ற பொன்விழா கொண்டாட்டம் அலோர் ஸ்டாரில் சிறப்பாக நடைபெற்றது. அரசு மரபுகளும் பாரம்பரிய சடங்குகளும் நிறைந்த இவ்விழா 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற யானை அணிவகுப்புடன் தொடங்கியது. பின்னர் சுல்தான் அப்துல் ஹலீமும் சுல்தானா ஹமீனா ஹமீதுனும் 22 மீட்டர் நீள அரசு படகு வடிவ சிறப்பு வாகனத்தில் ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டன. இந்த ஊர்வலம் விஸ்மா டாருல் அமான் வளாகத்திலிருந்து பாலாய் பசார் வரை நடைபெற்றது. ஏறக்குறைய 100,000 பேர் சாலைகளில் இரு மருங்கிலும் திரண்டிருந்தனர். சுல்தான் அப்துல் ஹலீம் 1927 நவம்பர் 28 நாள் பிறந்தார். தந்தை சுல்தான் பரிலிஷா காலமானதை அடுத்து 1958 ஜூலை 15 நாள் கெடா மாநிலத்தின் சுல்தானாக அவர் அரியணை ஏறினார்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் மூமின்களின் தாயார், இஸ்லாத்தின் இரண்டாவது ஹலீஃபா உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சென்ற வார தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். நேர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஆயிஷா மற்றும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரும் இளம் வயதுடையவர்கள். ஆதலால் இருவரும் தோழிகளாக இருந்தார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பேரின் அர்த்தம் சிங்கக்குட்டி. அதனாலோ என்னவோ அவர்கள் மனதில் என்ன நினைக்கின்றார்களோ அதை அப்படியே பேசிவிடுவார்கள். யார் என்ன நினைப்பார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் பேசுவதன் காரணமாகவும், அவர்கள் துரு துரு என்று நடந்து கொள்வதன் காரணமாகவும் அவர்களின் தந்தை தனது மகளை இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டில் பார்க்கும் பொழுதெல்லாம், ஹப்சாவே, நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் போட்டி போடாதீர்கள், அவர்கள் உங்களை காட்டிலும் பல வகைகளில் சிறந்தவர்கள் என்று தனது மகளுக்கு அறிவுரை கூறக்கூடியவராக இருந்தார்கள். இன்னும் அவர்களுடன் அன்பாகவும் மரியாதையாகவும் பண்பாடாகவும் நடந்து கொள்ளும்படியும் தனது மகளுக்கு அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிக நேரம் இரவில் நின்று தொழக்கூடியவர்களாகவும் அதிக நாட்கள் நோன்பு வைப்பவராகவும் இருந்தார்கள். மேலும் வாரம் ஒருமுறை அல் குர்ஆனை முழுவதுமாக ஓதி ஹத்தம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். இங்கே நாம் நினைத்து பார்க்க வேண்டும், சில வருடங்களுக்கு முன்பு வரை நம் வீட்டில் ஒருவர் சம்பாதிப்பார், 7-8 பேர் அந்த பணத்தை வைத்து நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஆனால் இன்று வீட்டில் இருப்பவரோ 3 அல்லது 4, அதில் 2 கண்டிப்பாக சம்பாதிக்கின்றோம். அப்படி இருந்தும் நமது வீடுகளில் சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் அன்று நம்மிடையே குர்ஆன் இருந்தது, இன்று நம்மிடையே குர்ஆன் இல்லை. குர்ஆனை விட்டோம், சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டோம். எனவே நாம் நம் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும், தினமும் குர்ஆனை வீடுகளில் ஓத வேண்டும். இதன் மூலமாக இழந்த சந்தோஷத்தை நாம் மீண்டும் அடையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அடிக்கடி இடைமறித்து பேசி வந்தார்கள். கணவர் என்ற உரிமை அதிகமாக எடுத்துக்கொண்டார்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதன் காரணமாக இவருடன் சில பொழுது பேசாமல் இருப்பதும் உண்டு. ஒருமுறை அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக மன விடுதலை எச்சரிக்கை கொடுத்த போது, என்னுடைய இந்த சாதாரண பேச்சு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு என்னை கொண்டு வந்து விட்டதே என்பதாக கூறி அழுது தவித்தார்கள் அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதன் பின்பு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே நாளிலேயே, அல்லாஹுவின் தூதரே, உங்களுடைய மனைவியை தலாக்கு விட்டு விட்டீர்களே, அவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் அவர் அதிகமாக நின்று தொழக்கூடிய பெண்மணி, மேலும் உபரியாக நோன்பு வைக்கக்கூடியவர், முக்கியமாக ஹப்சாவை நீங்கள் கண்கலங்க விடாதீர்கள், ஏனெனில் அல்லாஹ் ஹப்சாவை பொருந்திக் கொண்டான், நாளை மறுமை நாளில் உங்களுடைய மனைவியாகவும் அவர்கள் இருப்பார்கள் என்று ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதன் பேரில் அவர்களின் மீது இருந்த வருத்தம் நீங்க பெற்றவர்களாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மீட்டுக் கொண்டார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேருடைய நன்மையை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதில் முதலாவது, எஜமானினிடம் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போகும் வேலைக்காரர். அடுத்தது, குடிகாரனுடைய நன்மை. மூன்றாவதாக, கணவனுடைய கோபத்திற்கு உள்ளான பெண்மணி. இவர் என்னதான் இபாதத்து செய்தாலும் அந்த பெண்மணியுடைய நன்மைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே கணவருக்கு மனைவியினுடைய பேச்சு மருந்தாக இருக்க வேண்டுமே ஒழிய நஞ்சாக மாறிவிடக் கூடாது. நம் கணவர்தானே என்பதற்காக அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளையாட்டாக செய்த விடயங்கள் அவரின் வாழ்வில் மிகப்பெரிய

சூறாவளியை ஏற்படுத்தியது. இதை கேள்வியுற்ற தந்தை உமர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மகளிடம், மகளே, ஹப்சா, மீண்டும் இம்மாதிரியான சம்பவம் நடந்தால் நான் உன்னுடன் பேசவே மாட்டேன் என்பதாக கூறினார்கள். இன்றைய காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் பிரச்சனையை அவர்களை சுற்றியிருக்கும் பெற்றோர்களே பெருசுபடுத்தி விடுகிறார்கள். தனது மகளின் துருதுரு நிலையை அறிந்த உமர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் மகளை கண்டித்தார்கள் ஒழிய அவரை ஆதரிக்கவில்லை. அதே போல நம் பிள்ளைகளின் நிலைமையை நாம் அறிந்து விட்டு கொடுத்து போகவே அறிவுரை கூற வேண்டுமே தவிர உடனே உறவை துண்டிக்க ஊக்கம் அளிக்க கூடாது. சண்டையில்லா தாம்பத்தியம் உப்பில்லா உணவை போல ருசிக்காது. ஆனால் அந்த சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவிக்குள்ளேயே தீர்க்கப்பட வேண்டுமே தவிர மூன்றாவது நபராக பெற்றோர்கள் அதற்குள் வரும் பொழுது அவர்கள் அறிவுரை கூறி தங்கள் அனுபவங்களை எடுத்து கூறி தம்பதிகளை ஒன்று சேர்க்க வேண்டும் தவிர அன்பும் ஆதரவும் கொடுத்து பிரித்துவிடக்கூடாது. இது அல்லாஹுவின் சாபத்திற்கு உள்ளாக நேரிடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ஜத்துல் விதாவில் கலந்து கொண்டவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 8 வருட காலம் வாழ்ந்துள்ளார்கள். ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான நஃபிலான நோன்புகள் வைக்கக்கூடியவராக இருந்தார்கள். அதனால்தான் ஜிப்ரைல் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது கூட அன்னை ஹப்சா அவர்கள் உபரியாக நோன்பு வைக்கக்கூடியவர்கள், அல்லாவின் பொருத்தத்தை பெற்றவர்கள் என்பதாக கூறி சிபார்சு செய்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம். அல்லாஹுவின் பாதையில் ஒரு நஃபிலான நோன்பு வைத்தார்கள் என்றால் நாளை மறுமை நாளில் அந்த ஒரு நோன்பிற்கு பகரமாக அவருக்கும் நரகத்திற்கும் இடையே 70 வருட தொலைதூரம் இடைவெளி இருக்குமாம். ஒரு நஃபிலான நோன்பிற்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய நன்மையை தருகின்றான் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். பெண்களுக்கு நோன்பு மிகப்பெரிய ஆயுதம். அல்லாஹுவினுடைய ரஹ்மத்தை மீட்டு தரக்கூடியது நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளாக திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நோன்பு வைப்பார்கள். மேலும் மாதம் ஒரு முறை பிறை 13, 14, 15 ஆகிய நாட்களில் நோற்கப்படும் ஐயாமுல் பீத் உடைய நாட்களில் சுன்னத்தான நோன்பை வைப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாள் ஆசுராவுடைய நோன்பை வைப்பார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹி ஸலாம் அவர்களை போன்று நோன்பு வைக்க விரும்பினார்கள். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருடம் முழுவதும் நோன்பு வைப்பது தாவூத் அலைஹி ஸலாம் அவர்களின் நோன்பு முறையாகும். இன்றைய காலகட்டத்தில் நோன்பு என்பது வயிற்றுக்கு மட்டுமே உணவிடாமல் இருப்பது என்று ஆகிவிட்டது. வயிறு மட்டும் பட்டினி கிடப்பது நோன்பு அல்ல. நோன்பு என்பது நம்முடைய அனைத்து உறுப்புகளுக்குமானது. தீயவற்றை பார்க்காமலும், தீயவற்றை கேட்காமலும், தீயவற்றை பேசாமலும், தீயவற்றை நினைக்காமலும், தீய வழியின் பக்கம் செல்லாமலும் இருப்பதுமே ஆகும். தேவையில்லாத காரியங்களில் நேரத்தை செலவிடுவதும் நோன்பின் பலனை கெடுத்துவிடும். நாம் முறையாக நோன்பு வைத்தோம் என்றால் அல்லாஹ் கூறியது போல நமக்கு ஒரு சுன்னத்தான நோன்பிற்கு பகரமாக நரக நெருப்பிற்கும் நமக்கும் இடையே 70 வருட இடைவெளி தூரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: நேர்களே, அன்னை ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்களாக இருந்தார்கள். வாரம் ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிப்பவர்களாகவும் இருந்தார்கள். அவர்களின் பேச்சுக்கள் அத்தனையும் குர்ஆனின் வசனங்களாகவே இருந்தன. ஒருமுறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அனைவரிடமும், பையத்துல் ரிதுவானில் கலந்து கொண்டவர்கள் அனைவரும் நேரடியாக சொர்க்கத்திற்குத்தான் செல்வார்கள், நரகத்திற்பக்கம் அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்பதாக கூறினார்கள். இதை கேட்ட ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடனே, 19வது அத்தியாயத்தில் 71வது வசனம் இருக்கின்றதே யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு மனிதனும் நரக நெருப்பை கடக்காமல் இருக்கவே மாட்டான் என்பதாக ஒரு ஆயத்து இருக்கின்றதே, நீங்கள் சொல்வது அதற்கு மாற்றமாக அல்லவா இருக்கின்றது என்ற கேள்வியை கேட்டார்கள் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதை கேட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக, ஹப்சா அவர்களின் குர்ஆன் ஞானத்தை நான் பாராட்டுகின்றேன் என்று கூறிவிட்டு, தொடர்ச்சியாக வரும் ஆயத்தை நீ படிக்க வேண்டாமா? அல்லாஹுவினுடைய மார்க்கத்திற்காக தியாகம் செய்து அர்ப்பணம் செய்து தக்குவாவோடு வாழ்பவர்களை நிச்சயமாக நாம் நரக நெருப்பை விட்டும் முழுமையாக பாதுகாப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றானே, நீ அதை பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு அன்னை அவர்கள், ஆம் யா ரசூலல்லாஹ், அதன் தொடர்ச்சியை நான் பார்க்கவில்லை. இனிமேல் நரகத்திற்கு போகாத அளவிற்கு நான் என்னுடைய அமல்களை அமைத்துக் கொள்வேன் என்பதாக கூறினார்கள். அந்த அளவிற்கு குர்ஆனில் ஞானம் மிக்கவராக ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். நேயர்களே, குர்ஆனின் மூல பிரதி அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியின் போது ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டது. அதை அவர்கள் தங்கள் மனப்பாடத்தால் சரிபார்த்தார்கள். அவர்களிடம் இருந்து பிரதி எடுப்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் அவர்கள் வாங்கி அதை 7 பிரதிகள் எடுத்துவிட்டு மூல பிரதியை மறுபடியும் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே ஒப்படைத்ததாக வரலாறு. ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு ஒரு பெண்மணி வந்தார். அவர் பூச்சிக்கடிகளுக்கு ஓதி பார்க்கக்கூடியவராக இருந்தார்கள். அப்பொழுது அந்த பெண்ணிடம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை அவர்களுக்கு அந்த துவாவை கற்றுத்தரும்படி கூறினார்கள். ஏனெனில் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மனனம் செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருந்தார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்காக வேண்டி குளிப்பது கடமை என்ற நிலைப்பாட்டில் உள்ள சில ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நல்ல காரியத்திற்கும் வலது கையை பயன்படுத்தினார்கள் மற்றும் மற்ற காரியத்திற்கு இடது கையை பயன்படுத்துவார்கள் என்ற ஹதீஸை அறிவித்துள்ளார்கள். மேலும் நேயர்களே, தஜ்ஜால் பற்றி மிக விளக்கமான ஹதீஸ்களை அறிவித்துள்ளார்கள் அன்னை அவர்கள். மேலும் நோன்பு வைத்த நிலையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது சம்பந்தமான அதிகமான ஹதீஸ்களை அன்னை அவர்கள் அறிவித்துள்ளார்கள். பல்வேறு பெரிய சஹாபாக்கள் கூட அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடமே மசாயில்களை கேட்டு பெறுவார்கள். அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா மூலம் 60 நபிமொழிகள் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளன. அன்னை அவர்கள் ஹிஜ்ரி 45 ஷாபான் மாதத்தில் தம்முடைய 65 வயதில் நோம்பு நோற்ற நிலையிலேயே இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். ஹக்கீம் மர்வான் இப்னு ஹக்கம் அவர்கள் ஜனாசா தொழுக வைத்தார்கள். ஜன்னத்துல் பக்கியில் அன்னாரது புனித உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நேர்களே, அன்னை ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைப் போன்று தக்குவாவையும் இறையச்சத்தையும் அல்லாஹ் நமக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கிம்.
3: இளமை புதுமை இனிமை.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: யூனிவர்சிட்டியில படிச்சிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க வீட்டுல நானும் என்னோட ஃப்ரெண்டும் தங்கியிருந்தோம். அவங்க பண்ண டார்ச்சர்ல நாங்க வந்து அவங்க பேரை வந்து ஹவுஸ் ஓனர் பாகல் ஹெச்ஓ அப்படின்னு போட்டு வச்சிருந்தோம். ஏன்னா அவங்க பண்ண டார்ச்சர் அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது. ஒரு நாள் நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு பதிலா பாகல் இது வந்து அப்பதான் வாட்ஸ்அப் வந்த புதுசு. சோ எதையும் டிலீட் எல்லாம் பண்ண முடியாது. ஒரு மாதிரி மெசேஜ் அனுப்பிட்டேன், ரிட்ரீவ் பண்ண முடியாது, ரியலைஸ் பண்ணவும் இல்ல நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க எனக்கு ரிப்ளை கொடுக்கும் போதுதான் ஐயோ ஐயோ பக்காவா மாட்டியாச்சு. ஏன்னா அவங்கள பத்தி தான் பேசிருக்கேன்றது ரொம்ப கிளியரா இருக்கு. அப்புறம் நானும் சரணும் சேர்ந்து இல்ல இது உங்களை பத்தி இல்ல, இது நாங்க முன்னாடி தங்கி இருந்த ஒருத்தவங்களை பத்தி அப்படிலாம் சொல்லி சமாளிச்சு அதையும் மீறி ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரின்னு சொல்லிட்டோம். ஆனா இப்ப வரைக்கும் மறக்க மாட்டோம்.
2: அதற்கு அவங்க பதில் தந்தது என்ன சொல்லிருந்தாங்க அப்ப?
1: What have you spoken of me? என்னை பத்தி நீ என்ன நல்லா பேசி வச்சிருக்க, இவ்வளவு ரூடாவா பேசுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. ஆனா நினைக்கிறேன் அவங்களுக்கே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அவங்க பாகல் மருத்துவ.
0: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

கார்த்திக் ஸ்ரீவர்தினி கொண்டு வந்த பாடல் அது. சரிங்க, இந்த கூட்டாக இணைந்து ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டி சூதாட்ட நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட 6 அந்நிய நாட்டவர்களுக்கு எதிராக இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றம் ஒவ்வொருவருக்கும் தலா 1200 ரிங்கிட் அபராதம் விதிச்சிருக்காங்க. நீதிமன்றம் விதித்த இந்த அபராத தொகையை குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் முறையாக செலுத்த தவறினால் 3 மாதங்கள் சிறையில் அடைக்கப்படுவாங்க அப்படின்னும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 1953 பந்தய சட்டத்தின் பிரிவு 6(1) மற்றும் தண்டனை சட்டத்தின் பிரிவு 34 ஆகியவற்றின் கீழ் இவங்க மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இதில் வந்து குற்றவாளி அப்படின்னு அவங்க நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக 5000 ரிங்கிட் அபராதம் அல்லது 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். ஃபீஃபா உலக கிண்ண கார்பந்து போட்டி இலவசமா நீங்க ஆர்டிஎம் தொலைக்காட்சிகள்லயும் மைக்ளிக் செயலியிலையும் பார்த்து ரசிக்கலாம். ஆனா பந்தயம் எல்லாம் கட்டாதீங்க, அது சட்டப்படி குற்றங்க. பந்தயத்தை கட்ட வேண்டாம், நீங்க வந்து பார்த்து ரசிக்கலாம், அவ்வளவுதாங்க. இதுக்கு வீண் வம்பு சொல்லுங்க.

சாய் அபியங்கர் கனமுத்து இணைந்து அந்த பாடலை நமக்காக வழங்கியிருந்தாங்க. இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நம்ம இணைந்திருக்க போறோம். மறந்துடாதீங்க, இன்னும் ஒரு 10-15 நிமிடங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு நாம வந்து சந்திக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள், எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படிங்கறத வந்து பதிவு செய்யுங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்தியலுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2026 ஜனவரி முதல் மே வரையிலான மலேசிய அரசாங்க முதலீட்டு பங்கு MGII வருமானத்தில் 14.5 பில்லியன் ரிங்கிட்டை மேம்பாட்டு நிதிக்கு மாற்றுவதற்கான தீர்மானத்துக்கு மக்களவை இன்று அனுமதி வழங்கியது. இதற்கிடையில் திரட்டப்பட்ட ஒட்டுமொத்த MGII முதலீட்டு பங்கின் மதிப்பு சுமார் 95 பில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக நிதி துணை அமைச்சர் லியோ சின்டோங் தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமும் அரச மலேசிய சுங்கத்துறையும் நாட்டின் வியூக துறைமுகங்களில் செயலாக்க நடவடிக்கைகளையும் வரி வசூலிப்பையும் கண்காணிக்க சிறப்பு பணிக்குழுவை அமைக்க திட்டமிட்டுள்ளன. சுங்கத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ அம்ரான் அஹ்மத் மரியாதை நிமித்தமாக ஊழல் தடுப்பு ஆணைய தலைமை ஆணையர் டத்தோ ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமானை சந்தித்த போது இத்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக கூறினார். பினாங்கு பயன் முத்தியாராவில் உள்ள கட்டுமான தளத்தின் உயரமான இடத்திலிருந்து கீழே விழுந்து வங்காளதேச தொழிலாளி உயிரிழந்தார். இவ்விபத்து தொடர்பில் பினாங்கு வேலையிட பாதுகாப்பு சுகாதாரத்துறை விசாரணை நடத்தி வருவதாக அதன் இயக்குநர் ஹைரோசியாசிரி தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா சிட்னியில் 500 கிலோகிராமுக்கும் அதிகமான கொக்கைன் வகை போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்கா டெக்சஸிலிருந்து சிட்னிக்கு வந்த ஒரு சரக்கு கொள்கலில் இருந்து அந்த போதைப் பொருள்களை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தப்பட்ட அவற்றின் மொத்த மதிப்பு 279.7 மில்லியன் அமெரிக்க டாலர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடுமையான வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் ஓர் ஒட்டுண்ணி பேரசிட் பரவலால் அந்நாட்டின் 34 மாநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1600க்கும் மேற்பட்ட சைக்ளோப்ரோரிஸ் நேர்வுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள வேளை 5100க்கும் அதிகமான சந்தேகத்துக்குரிய நேர்வுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு தடுப்பு மையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டு சிபா தக்ரோ. சுல்தான் இட்ரீஸ் கல்வியியல் பல்கலைக்கழகம் உப்சியும் மலேசிய சிபா தக்ரோ கூட்டமைப்பு PSM புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. கல்வி, ஆராய்ச்சி, சமூக சேவை ஆகிய துறைகளில் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காக இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் தேசிய சிபா தக்ரோ விளையாட்டாளர்கள் உப்சியில் தங்கள் படிப்பை தொடர அதிக வாய்ப்புகளை உருவாக்கும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியில் நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றிங்க. வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளை வாயிலாகவும் நீங்கள் மின்னலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளையும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமா டிக்டாக்ல வந்து பதிவு செய்யுங்களோ அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்க உங்களுக்காக ஒளியேற்றுவோம். மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே இப்பவே ஓடி வாங்க. 10 உங்களுக்கு பிடித்த என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின்.

காற்றின் மொழியில் நாம் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நாங்கள் இங்கே எடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய டிக்டாக் நேரலைக்கு வந்து பத்துக்குள் ஒரு எண் எந்த எண் வேணும் அப்படின்னு நாம் கேட்கும் போது நீங்கள் பதிவு செய்யணும். ஒரு இரண்டு எண்கள் வந்த பிறகு நம்ம என்ன சொல்லுவோம்னா, முதல்ல என்ன கேட்டிருந்த போது நேர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க, 3-1 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே 3-1 அப்படின்னு நாம் கேட்போம். அதுக்கப்புறம் 3 வேண்டுமா 1 வேண்டுமா அப்படின்னு நீங்கள் வந்து பதிவு செய்யணும். இதில் வந்து முதல்ல நம்ம கேட்டிருந்த போது 3 எண்ணுக்கு தான் அதிகமான பதிவுகள் வந்து சேர்ந்திருந்தது. ஆக 3 எண்ணுக்கான பாடலை சுர்முகி குமரன் குரல்ல கேட்க போறோம். அதனை தொடர்ந்து 1 எண்ணுக்கான பாடல் கார்த்திக் பூர்ணிமா கோபிகா குரல்ல வருது. கேளுங்க.

கார்த்திக் பூர்ணிமா கோபிகா கொண்டு வந்த பாடல், அது நம்ம பாடல்களை வழங்கிட்டு இருக்கோம். நீங்க அங்கிருந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, டிக்டாக் நேரலையிலும் நீங்க வந்து இணையணும். அப்படி நீங்க ஓய்வா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய டிக்டாக் நேரலைக்கு வாங்க, அங்க வந்து சொல்லுங்க எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட்டீங்களா? இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொன்னா சீக்கிரமா சாப்பிடுங்க. சிலருக்கு வந்து இந்த 11 மணிக்கு மேல 12 மணிக்கு கூட சாப்பிடறவங்க இருக்காங்க, இரவு உணவு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படி தூங்குறது அதெல்லாம் கஷ்டமா இருக்கும்ல, அதனால தான் சொல்றேன் சீக்கிரமா சாப்பிட்டுருங்க, நல்லா ஓய்வெடுங்க, பாடல்களை கேளுங்க. சரிங்களா? இங்கிருந்து நாங்க உங்களுக்கு பாடல்களை கொடுத்துட்டே இருக்கோம். சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு டிக்டாக் நேரலையில் நம்ம கேட்டிருந்த போது நேர்கள் நிறைய பேர் வந்து 5, 6 அப்படின்னு பதிவு செய்திருந்தாங்க. முதல்ல நாம கேட்ட அந்த பாடல் வந்து 1 எண்ணுக்கான பாடல், 5, 6 அப்படின்னு சொன்ன போது 5, 6 எது அதிகமா பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு நம்ம டிக்டாக் நேரலையில் பார்த்த போது 5க்கு தான் அதிகமான பதிவுகள் வந்திருக்கு. 5 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போறோம். அதனைத் தொடர்ந்து 6 எண்ணுக்கான பாடலும் உங்களுக்காக வருங்க.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

சரிங்க, முதல்ல நம்ம கேட்டிருந்த அந்த பாடல் ஆறாம் எண்ணுக்கான பாடல். இன்னும் நீங்க சாலை பயணத்தில் தான் இருக்கீங்களா? வேலையே நம்ம சாலையில தாங்க, ஏன்னா நம்மளாம் கிராப் போட்டுரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா? சரி பரவாயில்லைங்க, நீங்க உங்கள் வேலை அதுதான் அப்படிங்கறதே நமக்கு தெரியுது. பயணத்துல தான் நம்ம வேலையே இருக்கு அப்படின்னும் போது என்ன பண்றது சொல்லுங்க. ஆனா ரொம்ப அசதியா இருந்தா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய பயணத்தை தொடரலாம், உங்களுடைய வேலையை நீங்க தொடரலாம். அதெல்லாம் பாத்துக்கோங்க. ஓடி ஓடி உழைக்கிறோம், யாருக்காக உழைக்கிறோம்? வீட்டுக்காக தான், நம்ம குடும்பத்துக்காக. அதனால கொஞ்சம் ஓய்வெடுத்து அவங்களுடைய நம்முடைய பாதுகாப்பையும் நீங்க பார்த்துக்கணும். வீட்டில இருந்து நீங்க வேலைக்கு வந்த பிறகே திரும்ப வீடு வந்து சேரும் வரை வீட்டில் உள்ளவங்க எவ்வளவு பதற்றத்தோடு இருப்பாங்க, எவ்வளவு நல்லபடியா வந்து சேரணும் அப்படின்னு அந்த எண்ணம் எப்போதுமே அவங்களுக்குள்ள இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நினைச்சு பார்த்து சாலையில நம்ம பயணம் செய்யும் போதும் சரி, வேலையாக இருக்கும் போதும் சரி, கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பயணத்தை நீங்க வந்து தொடரலாம். சரி, முதல்ல நம்ம கேட்டிருந்தோம் எந்த எண் வேணும் அப்படின்னு கேட்டிருந்த போது டிக்டாக் நேரலையில் 9 7 அப்படின்னு நிறைய பேர் பதிவு செய்திருந்தாங்க. 9 எண்ணுக்கு தான் அதிகமான பதிவுகள் வந்திருந்தது. ஆக 9 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போறோம். அதனைத் தொடர்ந்து 7 எண்ணுக்கான பாடலையும் கேட்க போறோங்க.

ஏழாம் எண்ணுக்கான பாடல் அது. டிலிபர்மன் குரல்ல உள்ளூர் பாடலை நாம கேட்டிருந்தோம். இரவு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம வந்து இடைவிடாத பழம் பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம். இப்போ நாம இன்னும் சில பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு 11 மணி வரைக்கும். சரி, எந்த எண் வேணும் நம்ம கேட்டிருந்த போது டிக்டாக் நேரலையில் நிறைய பேர் வந்து 4-2 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 4-2 அப்படின்னு பார்த்தபோது 4 எண்ணுக்கான பதிவுகள் அதிகமா வந்திருக்கு. ஆக 4 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போறோம். கல்யாணி நாயர் பிரதீப் குமார் குரல்ல, அதனைத் தொடர்ந்து 2 எண்ணுக்கான பாடல் சத்யபிரகாஷ் குரல்ல கேட்கலாம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்னும் இரண்டு எண்கள் தான் மீதம் இருக்கு, 8-10 ஆக. அது வந்து நம்ம நேயர்கள் கிட்ட கேட்கல. டிக்டாக் நேரலையில் நேயர்கள் எல்லாம் இணைந்திருக்காங்க. அவங்களுடைய அன்பை பகிர்ந்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, நாமையும் ஒரு பாடலை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி 10-ஆம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாங்கள் உங்களுக்காக வழங்குறோம்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். 2025 எஸ்பிஎம் தேர்வில் பேரா மாநிலம் கடந்த 13 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சிறந்த தேர்ச்சியை பதிவு செய்துள்ளது. மாநில சராசரி புள்ளி ஜிபிஎன் 4.49 பதிவு செய்யப்பட்டுள்ளது. மாநில கல்வி தரத்தை மேம்படுத்த அனைத்து தரப்பினரும் மேற்கொண்டு வரும் தொடர் முயற்சிகள் சரியான தடத்தில் இருப்பதை இது புலப்படுத்துவதாக மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ சாரணி முகமது தெரிவித்தார். இன்று நள்ளிரவு தொடங்கி அடுத்த புதன்கிழமை வரை RON 97 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 4 ரிங்கிட் என நிலைநிறுத்தப்படுகிறது. அதேவேளை மானியமில்லாத RON 95 பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 சென்ட் அதிகரித்து 3 ரிங்கிட் 42 சென்டாக உள்ள நிலையில் டீசலின் விலை 4 ரிங்கிட் 7 சென்டாக உயர்ந்துள்ளது. கடந்த வாரத்தில் உலகளாவிய நிலையில் எண்ணெய் சந்தையில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்களால் விலை உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. பினாங்கில் 360,000 ரிங்கிட் மதிப்புள்ள 7,200 போலி உலகக்கிண்ண ஜெர்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஜலான் இந்திராவாசி இண்டா பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த விற்பனை முறியடிக்கப்பட்டதாக மாநில உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் தொடங்கிய 2026 ஃபிஃபா உலகக்கிண்ணத்தில் போட்டியிடும் அணிகளின் ஜெர்சிக்கான தேவை அதிகரித்ததைத் தொடர்ந்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த ஆண்டுக்கான ஆசியான் தலைமைத்துவ மாற்றம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்ய சிங்கப்பூர் பிலிப்பீன்ஸுடன் அணுக்கமாக செயல்படும் என பிரதமர் லாரன்ஸ் வாங் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற சந்திப்பின் போது இவ்வாண்டு ஆசியான் தலைவராக பிலிப்பீன்ஸ் ஆற்றிய தலைமைத்துவத்திற்கு அதன் அதிபர் ஃபெர்டினன் மார்கோஸ் ஜூனியருக்கு வாங் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்கள் அடிப்படை மனிதநேயம் பன்னாட்டு சட்ட நெறிமுறைகளை மீறும் செயல் என அந்நாடு சாடியுள்ளது. 30க்கும் மேற்பட்டோரின் உயிரிழப்புக்கு காரணமான இந்த தாக்குதல்கள் குறித்து அந்நாட்டு அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபத்திமா மொஹஜரனி கண்டனம் தெரிவித்துள்ளார். விளையாட்டு. ஜப்பான் பொது பூப்பந்து. இன்று டோக்கியோவில் நடைபெற்ற ஆட்டத்தில் தேசிய ஆடவர் இரட்டையர் பிரிவின் புதிய இணை மான்வெய் சாங் சோ வுயிக் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளனர். உலகத்தர வரிசையில் 18ஆம் நிலையில் உள்ள தைவானின் லீ ஃபாங்ஜி லீ ஃபாங்ஜன் இணையிடம் 23-21 17-21 16-21 என்ற செட் கணக்கில் தோல்வியை தழுவினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் அனிபாசினால் ராயப்பன். வணக்கம்.

0: நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் தாங்க இது. இடைவிடாத பழம் பாடல்களை நாங்கள் உங்களுக்காக வழங்க போகிறோம், நீங்கள் அங்கிருந்து ரசிக்க போகிறீங்க. எப்போதுமே நாங்கள் சொல்கிறது ஒன்று தான், உங்கள் மனமறிந்து பாடல்களை நாங்கள் ரொம்ப அழகாக நேர்த்தியாக தேர்வு செய்து வைத்திருக்கோம். உங்கள் மனசுக்கு தெரியும் பாடல்களை கேட்டு பாருங்கள். உங்கள் கூடவே நள்ளிரவு 12 மணி வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வரப்போகிறோம். சம்மதமாக நாங்கள் உங்கள் கூட வர, உங்களுக்கு சம்மதமாக?
1: சம்மதம்.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு

0: மதானி உங்களுக்காக
1: இளையோர் அமைப்புகளுக்காக சுஜாதி மடானி திட்டம் மூலம் 100,000 ரிங்கிட் வரையிலான உதவி. வேளாண், உணவுத்துறை, சுகாதாரம், விருந்தோம்பல், பசுமைசார் திட்டங்களுக்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சின் உதவி. மேல் விவரங்களை பெற www.icu.gov.my.
0: மடானி உங்களுக்காக அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னலகம்.

0: நின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு ஞானி இருந்தார். அவர் ஊர் ஊராக சுற்றி திரிபவர். அவர் ஒரு இடத்திற்கு செல்லும் போது ஒரு மனிதனின் வீட்டில் சில நாட்கள் தங்கினார். அந்த மனிதன் ஏழையாக இருந்தாலும் அவரை மிகவும் நல்ல முறையில் உபசரித்தான். அவரிடம் பணிவாகவும் அன்பாகவும் நடந்து கொண்டான். ஆனால் அவன் ஒரு சோம்பல்தனம் உள்ளவன். அவனது நடத்தை ஞானியை கவர்ந்தது. அவர் புறப்படும் முன்பு சொன்னார், நண்பனே, நீ என்னை நல்ல முறையில் உபசரித்தாய். உனது அன்பும் அடக்கமும் எனக்கு பிடித்திருக்கின்றது. எனவே நான் உனக்கு இந்த பூவை பரிசளிக்கின்றேன். இது பார்வைக்கு சாதாரண பூவாக தெரிந்தாலும் உண்மையில் மந்திர சக்தி வாய்ந்தது. யாருக்கும் தெரியாமல் இந்த பூவால் எந்த இரும்பை தொட்டாலும் அது தங்கமாகிவிடும். ஆனால் இந்த பூ 2 நாட்கள் மட்டும்தான் மலர்ச்சியாக இருக்கும். அந்த 2 தினங்களுக்குள் நீ உனக்கு கிடைக்கும் இரும்பை தங்கமாக்கிக் கொள்ளலாம். 2 தினங்களுக்கு பிறகு இந்த பூ வாடிவிடும். வாடிவிட்டால் அதற்கு சக்தி இருக்காது. இதை கவனமாக நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் சென்ற பிறகு அந்த சோம்பேறியான அந்த மனிதர் யோசித்தான், ஓ, இன்னும் 2 நாட்கள் இருக்கின்றன அல்லவா, நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். அன்று அந்த மனிதன் நன்றாக உறங்கினான். மறுநாள் எழுந்தபோது மதிய பொழுதாகிவிட்டது. அப்போது அவனுக்கு அந்த ஞானி சொன்னது நினைவுக்கு வந்தது. உடனே எழுந்து நகரத்தில் உள்ள இரும்பு கடையை நோக்கி ஓடினான். ஆனால் கடை பூட்டப்பட்டிருந்தது. அன்று விடுமுறை நாள் என்பது அப்போதுதான் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அப்படி அந்நாளும் கடந்து சென்று விட்டது. மறுநாள் காலையிலேயே விழித்து எழுந்து அவன் நகரத்திற்கு சென்றான். 1 டன் இரும்பு வாங்கினான். ஆனால் அவ்வளவு இரும்பையும் தனியாக வீட்டிற்கு எடுத்துச் செல்ல அவனால் முடியவில்லை. அதை எடுத்துச் செல்ல வாகனமும் கிடைக்கவில்லை, கூலிக்கும் ஆட்கள் கிடைக்கவில்லை. மாலை பொழுதானது. பக்கத்து கிராமத்தில் இருக்கும் தன் சகோதரர்களை அழைத்து வருவதற்காக அவன் சென்றான். அங்கே சென்றபோதுதான் சகோதரர்கள் வெளியூர் சென்றிருப்பது தெரிய வந்தது. அந்த மனிதன் திகைத்து போனான். இன்னும் சற்று நேரத்தில் இருட்டிவிடும். இருட்டிவிட்டால் 2 நாட்கள் முடிந்துவிடும். அதற்கு பிறகு அந்த பூவை வைத்து எதுவும் செய்ய முடியாது. அவன் அவசர அவசரமாக மீண்டும் இரும்பு கடைக்கு ஓடினான். எடுக்க முடிந்த அளவு இரும்பை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு விரைந்து ஓடினான். பல இடங்களிலும் தட்டு தடுமாறி விழுந்து எழுந்து கடைசியாக அவன் வீட்டை அடைந்தான். அப்போது அந்த நாள் முடிந்துவிட்டது. பூவும் வாடிவிட்டது. ஞானியின் குரல் மட்டும் அவனுக்கு கேட்டது, நண்பனே, உனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது. இனி அந்த பூவிற்கு எந்த சக்தியும் இல்லை. நீ குறித்த நேரத்தில் செயல்பட்டிருந்தால் உன் வீட்டின் வாயிற்படியில் உள்ள இரும்பையாவது தங்கமாக மாற்றியிருக்கலாமே. இது ஏன் உனக்கு தோன்றவில்லை? இன்று செய்ய வேண்டியதை நாளைக்கென்று தள்ளி வைத்தால் இது போன்றுதான் நடக்கும். எந்த ஒரு காரியத்தையும் நாம் நாளை பார்த்து கொள்ளலாம், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம் என்று நாட்களையும் நேரங்களையும் தள்ளி போடுவதனால் நிறைய பலன்களை நாம் இழந்து விடுகின்றோம். எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முடிவெடுத்து விட்டால் உடனே செய்துவிட வேண்டும். அதை தாமதிக்க கூடாது. அவ்வாறு தாமதிப்பதன் மூலமாக நேரமும் நாட்களும் கடந்து கொண்டுமே இருக்குமே தவிர நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணிய அந்த காரியத்தை நம்மால் செய்து முடித்துவிட முடியாது. எனவே நம்மால் முடிந்தவற்றை சிறப்பாகவும் திறமையாகவும் செய்து முடிக்க முயற்சி செய்ய வேண்டும். இறைவனுடைய உதவியையும் நாட வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம். உன்னுடைய நாட்டமும் உன்னுடைய உதவியும் எங்களுக்கு தேவை. யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த காரியத்தை சிறப்பாக முடிப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக, உதவி செய்வாயாக என்று இறைவனுடைய உதவியை பெற்று எந்த ஒரு காரியத்தையும் உடனே செய்து முடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட வாய்ப்பை வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞானச்சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. #பெருஞ்ஞாரன் ஜாக்கி.
0: மொழிக்க இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ளூர் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.
3: இளமை புதுமை இனிமை.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். ஹாய் வணக்கம், நான் தேவகுரு. திங்கள் முதல் வெள்ளி வரை கரெக்டா வந்து ஒளிபரப்பாகுது இந்த மின்னல் எஃப்எம்ல. எல்லாமே நம்ம உள்ளூர் பாடல் தாங்க. சோ வேற என்ன, சந்தோஷமா இந்த 1 ஹவருக்கு கேட்டு மகிழுங்கள். லவ் யூ.

0: ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு முகேந்திரா பேசுறேன். சத்தியமா நான் சொல்ல ரெண்டி பார்வை. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம். முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: இருமீன்கள் ஒரு உரையில் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான்
0: மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டு மாநிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன் நினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசையோ.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: ஆர்டிஎம் என்ன கேட்காம அசைன்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அசைன்மெண்ட் டியூ டேட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நேரத்துல நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தர ஒரே விஷயம் நம்ம ஆர்டிஎம் சொன்னா அதை கேட்டுட்டே இருந்தா போதும். அஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் நான் என்ன எல்லாத்துக்கிட்டே சொல்லுவேன்னா, ஆர்டிஎம் கிளிக்ன்றது ஒரு ஆப் எல்லாத்துக்கும் இருக்கணும். ஏன்னா அது மட்டும்தான் என்ன பர்சனலா எங்க அசைன்மெண்ட் எல்லாத்தையும் நல்லா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1: என் நேரத்திலும் உங்கள் விரல் விசையில் மின்னல் ஃபேன்.

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாம தான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தொடக்கமாக 2026 உலக கிண்ணம். அதிகாலை அமெரிக்கா அட்லாண்டா அரங்கில் நடைபெற்ற அரையிறுதியில் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா 2-1 என்ற கோல் எண்ணிக்கையில் இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. 55வது நிமிடத்தில் ஆந்தனி கோர்டன் கோல் புகுத்திய வேளை 85வது நிமிடத்தில் என்சோ பெர்னாண்டஸ் ஆட்டத்தை சமநிலையில் வைத்தார். 92வது நிமிடத்தில் லாதாரோ மார்டினேஸ் இங்கிலாந்தின் அரணை தகர்த்து அர்ஜென்டினாவுக்கு 2வது கோலை பெற்றுத்தந்தார். பதினாறாவது ஜொஹோர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி பரிசா நேஷனல் வெற்றி பெற்ற நிலையில் மேலும் சிறப்பாகவும் ஒருங்கிணைப்பானவும் செயல்படுவதற்கு உந்து சக்தியாக பிஎன்னுக்கு அவ்வெற்றி அமைய வேண்டும் என்று அதன் தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜைத் அமீடி கூறினார். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை உறுதி செய்ய இது மிகவும் முக்கிய பங்காற்றும் என்று துணை பிரதமருமான அவர் தெரிவித்தார். ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ள வேளை, இதன் விளைவாக ஏற்படக்கூடிய பொருளாதாரம் உட்பட விநியோக சங்கிலி சார்ந்த தாக்கங்களை அலட்சியமாகவோ அல்லது அவற்றை குறைத்து மதிப்பிடவோ வேண்டாம் என்று மக்களையும் வணிக நிறுவனங்களையும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. கடந்த மாதம் 30ஆம் நாள் வரை அரசாங்கம் 14.7 பில்லியன் ரிங்கிட் கூடுதல் வரியை திருப்பிச் செலுத்தியுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இது மொத்தம் 3.17 மில்லியன் கணக்குகளை உள்ளடக்கியுள்ளது. அதிகமாக செலுத்தப்பட்ட வரியை திரும்பப் பெறும் நடைமுறையை வலுப்படுத்த உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN மிகவும் நியாயமான, சமத்துவமான பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. ஜொஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ விரைவில் செயல்படவுள்ள ஜொஹர் பாரு சிங்கப்பூர் விரைவு ரயில் சேவை, RTS லிங்க் ஆகியவை சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பையும் ஒன்றுக்கொன்று துணை புரியும் பொருளாதார உறவையும் மேலும் வலுப்படுத்தும் என்று சிங்கை அதிபர் தர்மன் சண்முகரத்னம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யுக்ரைன் அதிபர் ஒலிடிமிர் ஜெலன்ஸ்கி நாட்டின் புதிய தற்காப்பு அமைச்சராக உள்துறை அமைச்சர் ஹயோர் கல்மைக்கோவை நியமிக்க முன்மொழியவுள்ளதாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றனர். 2023 முதல் உள்துறை அமைச்சராக உள்ள ஹயோர் அடுத்து தற்காப்பு அமைச்சராக நியமிக்கப்படவுள்ளார் என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒலியா வெலஷ்குவா ஷம்சுக் தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03 தொடர்வது தீன் சுவை காணுங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அவுஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது.

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதா கொல்

0: நல்லது அன்பான மின்னலுப்பும் நேர்களே, இன்றைய டீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: கண்ணியத்திற்குரிய மின்னலுப்பும் நேயர்களே, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் எனது வீட்டிற்கு விருந்தாளிகளாக வந்தார்கள். அப்போது நான் ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுத்தேன். பிறகு என் தோட்டத்தில் விளைந்த பேரித்தங்கனிகளை உண்ண கொடுத்தேன். விருந்து முடிந்ததும் பேரித்தங்குலையை தரையில் அடித்தவாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லதுஸ் அலுன்ன யௌம இதின் அனின் நஈம், நாளை கியாமத் நாளையிலே கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற போது இப்போது நாம் விருந்து சாப்பிட்டோம் அல்லவா, இந்த உணவை பற்றியும் கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று கூறியதாக ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனும் குறிப்பாக நான்கு விஷயங்களை பற்றிய கேள்விகளுக்கு பதில் கூறாமல் கியாமத் நாளில் ஓர் அடி கூட நகர முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒன்று, கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம், அந்த காலத்தை எவ்வாறு பயன்படுத்தினோம். இரண்டாவது, கொடுக்கப்பட்ட கல்வி அறிவு, அந்த கல்வி அறிவின் மூலம் எவ்வாறு நாம் பயன்பெற்றோம், பிறருக்கு நாம் எவ்வாறு பயன் அளித்தோம். மூன்றாவது, செல்வம், அந்த செல்வத்தை எவ்வாறு சம்பாதித்தோம், அது எந்த வழியிலே செலவழித்தோம். நான்கு, உடல் ஆரோக்கியம், அந்த உடல் ஆரோக்கியத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்தினோம் என்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் யாராலும் தப்பிக்க முடியாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள்.

கண்ணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, நாளை மறுமை நாளில் நீதி விசாரணை எந்த அளவிற்கு மிக கடுமையாக இருக்கும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். பணக்கார சுவர்க்கவாதிகளை விட அரை நாள் முன்னதாகவே ஏழை சுவர்க்கவாதிகள் விசாரணை முடிந்து சுவர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள். பணக்கார சுவர்க்கவாதிகள் தங்களது செல்வங்கள், வசதியான சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை அனைத்திற்கும் கணக்கை ஒப்படைத்து விட்டுத்தான் சுவர்க்கத்திற்கு நுழைவார்கள். அப்படி அவர்கள் எல்லா நியமத்திற்கும் பதில் சொல்லிவிட்டு சுவர்க்கத்திற்கு நுழைகின்ற போது கியாமத் நாளுடைய அரை நாள் கழிந்துவிடும் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமை நாளில் அரை நாள் என்பது இந்த உலகத்தின் நாட்களுக்கு 500 வருடங்களுக்கு ஒப்பானதாகும் என்பதாக சொன்னார்கள். அப்படியானால் கியாமத் நாளில் ஒரு நாள் என்பது 1000 வருடங்களுக்கு ஒப்பானதாகும். சுவர்க்கவாதிகளுக்குத்தான் 1000 வருடத்திற்கு ஒப்பானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் நரகவாதிகளுக்கு ஒரு நாள் என்பது 50,000 வருடங்களுக்கு ஒப்பானதாக இருக்கும் என்று பல்வேறு நபி மொழிகளிலும் திருக்குர்ஆன் வசனங்களிலும் நமக்கு குறிப்புகள் கிடைக்கின்றன.

கண்ணியத்திற்குரிய மின்னல் எஃப்எம் நேயர்களே, நியாயத்தீர்ப்பு வழங்கப்படும் நாளில் கேள்வி கணக்கை சந்திக்கின்ற மனிதர்கள் மூன்று வகையான மனிதர்களாக இருப்பார்கள். அதில் முதல் வகை, எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல் எனது சமுதாயத்தில் 70,000 பேர் சுவர்க்கத்திற்கு நுழைவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இரண்டாவது வகை மனிதர்கள் இலகுவான முறையில் கேள்விகள் கேட்கப்பட்டு விசாரணை செய்யப்படுவார்கள். மூன்றாவது வகை மனிதர்கள் கடுமையான முறையில் விசாரணை செய்யப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் கடுமையாக துருவி துருவி விசாரணை செய்யப்படுகிறாரோ அவர் நரகவாதியாக தீர்ப்பளிக்கப்படுவார் என்பதாக கூறுவார்கள். இது குறித்து திருக்குறானிலே அல்லாஹு தாலா கூறுகிற போது, யாருடைய இடதுகரத்தில் பதிவு புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அந்த மனிதன் கைசெய்தப்பட்டவனாக கூறுவான், எனக்கு இந்த பதிவு புத்தகம் கொடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக ஒரு நரகவாதியின் வரிசையான புலம்பலை அல்லாஹு தாலா அல் ஹாக்கா என்கிற அத்தியாயத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறான். குறிப்பிடப்பட்ட மூன்று வகையான கூட்டத்தில் நாம் எந்த கூட்டத்தில் இருப்போம் என்று யாராலும் உறுதியாக சொல்ல முடியாது. எனவேதான் மறுமை நாளில் நாம் செய்த நன்மை தீமைகள் தராசுத்தட்டில் நிறுத்தப்படுவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் நாம் செய்த அனைத்து காரியங்களும் நன்மையானதா தீமையானதா சரியானதா போலியானதா என்பதை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அவ்வாறு செய்கின்ற போது நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹுவிடம் அன்றாடம் அன்றாடி பாவ மன்னிப்பு கோர வேண்டும். இனிமேல் இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டேன் என்று மனதால் உறுதியெடுக்க வேண்டும். இதற்கு பெயர்தான் முஹாசபா என்று அழைப்பார்கள். நமது வாழ்க்கை பயணத்தில் சரி தவறுகளை வரிசைப்படுத்துங்கள். சரியானவற்றை தேர்ந்தெடுத்து அவற்றை தொடர்ந்து செய்திடுங்கள். தீமையானவைகளாக இருந்தால் திருத்தி பழகுங்கள், அவற்றை விலக்கி இருங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திடவும் தினமும் உங்களை நீங்களே கேள்வி கேளுங்கள். அதற்கான பதிலை தினமும் தேடிக்கொண்டே இருங்கள். இந்த முஹாசபா சுய பரிசோதனை செய்யும் குணம் இருந்தால்தான் இந்த உலகத்திலேயும் நாளை மறுமை நாளையிலேயும் வெற்றியை நம்மால் தீர்மானிக்க முடியும். அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நிறம் காலை மணி 6:30.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னும் உங்களை தேடி வந்தாச்சு. மணி இப்போ 6:30 ஆகிவிட்டது. தெய்வீகன் புவனாவோடு இந்த நாளை நல்லபடியா தொடங்க நீங்க எல்லாரும் தயாராயிட்டீங்க. வணக்கம் புவனா.
1: வணக்கம் தெய்வீகன். வணக்கம் நேர்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு புதிய நாள், அதாவது வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? இன்று அப்படின்றோம் இல்லையா, இந்த நாள் தான்.
0: அதனால பரிசெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு எங்கேயுமே போய் தேடாதீங்க. காலையிலே உங்களுக்கு நல்லது ஒரு பரிசை கொடுத்திருக்கிறது. நேற்றைய தூக்கம் உங்களுக்கு நல்லபடியாக இருந்திருக்கும். இன்றைய விடியல் உங்களுக்கு இன்னும் நல்லதா அமையும் அப்படின்னு நாங்க நம்புறோம். எப்போதும் ஏதாவது ஒன்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருப்போம். இது கிடைக்கும் போது அது, அது கிடைக்கும் போது அதுன்னு சொல்லுவோம். அது எப்படின்னா, 5,000 வெள்ளி சம்பளம் கிடைச்சுன்னா 6,000 வெள்ளி கிடைச்சா நல்லா இருக்கும் நினைப்போம். 6,000 வெள்ளி சம்பளம் வரும்போது அதுக்கேற்றாற் போல நமக்கு சில பொறுப்புகள் எல்லாம் வந்துடும் இல்லையா. 7,000 வெள்ளி வந்தா நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனசு எப்போதுமே வந்து ஆறாது. அது மாதிரி நிறைவடைகிறது ரொம்ப கஷ்டம்.
1: அது நிறைவடைய மருந்து,
0: பொண்ணை நீங்க தான் வச்சுக்கணும், சரியா வச்சுக்கோங்க. அதாவது பொண் அப்படின்னா அந்த பொன் நல்லதை, நீங்க திருப்தியை அப்படின்னு சொல்றோம். காலை பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. ஏன்னா இன்றைக்கு திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, ஆணி திங்கள் 32ஆம் நாள், 2026 ஜூலை 16 வியாழக்கிழமை. ஆணி மாதம் இன்றோடு நிறைவுக்கு வருது. நாளைக்கு ஆடி பிறக்க போகின்றது. அதெல்லாம் சொல்லி வாங்க பக்தி பாடலோடு இன்றைய பொழுதை தொடங்குவோம். இது வணக்கம் மின்னல்.

0: கமினலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு டம்பெல் செஸ் ஃபிளை ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பெஞ்சில் வந்து நேத்து மாதிரி தான், அது நம்ம நார்மல் மல்லாந்து படுத்துட்டு ரெண்டு கைகள்லயும் 2-4 கிலோ டம்பெல் வரைக்கும் எடுத்துக்கங்க. இப்ப உங்களோட செஸ்ஸுக்கு நேரா டம்பெல வந்து மேல் நோக்கி பிடிச்சு எல்போவை மடக்கி கைகளை வந்து விரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணணும். சரியா, அந்த ஸ்ட்ரெச் வந்து நீங்க ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளோட கைகள் வந்து மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரணும். இந்த ஒர்க் அவுட் வந்து 15-20 ரெப்ஸ் வரைக்கும் 4 செட் நீங்க செய்யலாம். இந்த ஒர்க் அவுட் வந்து செஸ்ஸோட வடிவத்தை வந்து அழகாக்குறதுக்கு உதவும். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: சிறப்பா அடிமை விலக உடைப்பா தன்னிரலை கூட மிதித்தால் வெற்றி கண் திறப்பா.
1: ராகுல் நம்பியார் குரல்ல கேட்ட பாடல் 6:41. வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க.
2: சரி, பத்திரிகைகள்ல வந்திருக்கிற முக்கியமான செய்திகளை நம்ம பார்க்க போறோம். இப்போ
1: நண்பன்ல இருந்து தொடங்கலாம். நெகிரி சம்பிலான் தேர்தல் குறித்த நிறைய விவரங்கள் வெளியே வந்திருக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் தேர்தல் நடைபெற போகின்றது அப்படின்ற விவரத்தை தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறதை அடுத்து கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்கள் அறிமுகத்தை செய்து வருகின்றார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன.
2: அதனையடுத்து மக்கள் ஓசையில வந்திருக்கிற செய்தி, மாட்சிமே தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் நேற்று ஜோஹர் மந்திரி பசார் அடத்தோ ஆன் ஆபீஸ் காலியை சந்தித்தார். ஆக இந்த சந்திப்பு அதிகாரப்பூர்வமாக அவரது பேஸ்புக் பக்கத்துல வெளியிடப்பட்டிருந்தது அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் அது பற்றி வந்திருக்குது.
1: சரி, அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்தின்னு பாத்தீங்கன்னா, அனுமதி இன்றி போலீஸ் படையுடைய அதிகாரப்பூர்வ அடையாளத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று போலீஸ் படை தலைவர் நினைவூட்டலை மலேசியர்களுக்கு விடுத்திருக்கின்றார் அப்படின்ற செய்தி ஈர்த்திருக்கின்றது கவனத்தை.
2: அதுக்கப்புறம் முக்கியமா நம்ம எப்போதும் சுற்றுலா பயணம் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நாட்டுக்கு யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 2026 மலேசியா வருகை ஆண்டு இயக்கத்தின் மூலம் இவ்வாண்டு மே மாதம் வரையில் நாட்டுக்கு வருகை புரிந்த சுற்றுப்பயணிகளின் எண்ணிக்கை ஆக்ககரமான வளர்ச்சியை பதிவு பண்ணியிருக்கோம். அதிகமான சுற்றுப்பயணிகள் மலேசியாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மற்ற செய்திகளை தெரிந்து கொள்ள பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. அப்ப நாங்களும் பகிர்ந்து கொள்றதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதிகாலை அதிரடியா முடிஞ்சிருக்கு, எத்தனை பேருக்கு தூக்கம் இல்லை அப்படின்னு தெரியல.
2: தெளிஞ்சிட்டோம், அந்த அளவுக்கு அதிர வைத்த ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம்.
1: நம்ம
2: மாறி கிளி வந்து முதல் தடவையா தவறான ஒரு விஷயத்த சொல்லிருச்சு அப்படின்றது தான்.
1: அப்புறம் கிளிக்கு கிளிதான் தெரிஞ்சிருச்சு. சரிங்க, ஸ்பெயினோடு இறுதி ஆட்டத்துல களமிறங்குகிறார்கள் நம்முடைய அர்ஜென்டினா. இன்றைக்கு அர்ஜென்டினா இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதி சுற்றுக்கு தகுதியாகி இருக்கின்றது.
2: 2-1 கோல் கணக்கில் அர்ஜென்டினா வெற்றி பெற்றிருக்கிறது.
1: கொஞ்சம் திருப்தி குறையுதான் ப்ரோ, போனா
2: நோக்கி போயிருச்சு. இத பத்தி நிறைய நம்ம பேச போறோம்.
1: மேல் விவரங்கள் 7 மணிக்கு பிறகு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இப்ப என்னன்னா, நம்ம வாழ்க்கையில சில பேர் இருப்பாங்க, ஆங்கிலத்துல ரிமைண்டர் அப்படின்னு ஒன்னு இருக்கும். நம்ம சில நேரத்துல வந்து பதிவு பண்ணி வச்சிருவோம், அது நமக்கு வந்து நினைவூட்டல்களை கொடுக்கும். அந்த மாதிரி வாழ்க்கையில நடமாடும் சில நினைவூட்டல்கள் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பாங்க.
2: பாத்தீங்கன்னா, மனைவியா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், கணவனா இருக்கும், சாவியை மறந்துடாத, தண்ணீர் பாட்டில்
1: எடுத்துக்கிட்டியா, இது முழுசா அம்மா தான்.
2: அதுக்கப்புறம் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா, நண்பர்கள் இருந்தாங்கன்னா, அந்த இன்னைக்கு நீ அனுப்பிடணும் இமெயில் மறந்துடாத அப்படின்னு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மை சரியான நேரத்தில் நினைவூட்டுறவங்க நம்ம வாழ்க்கையின்
1: எளிதாக்குகின்ற
2: நம்ம வாழ்க்கையில எப்போதும் மறந்துடாத
1: நினைவூட்டிட்டு இருக்கிறவங்க.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஜப்பான் நாட்டில் ஒரு கடலோர நகரம் இருந்தது. அந்த நகரத்து மக்கள் மீன் உணவை மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆனால் அவர்கள் வாழும் இடத்தில் மீன் எளிதாக கிடைக்காது. பல கிலோமீட்டர் தூரம் கடலுக்கு சென்றுதான் மீன் பிடிக்க முடியும். மீன் பிடித்து திரும்பி வர 2 நாட்கள் ஆகும். அதனால் மீனின் புதுசுவை கொஞ்சம் குறைந்துவிடும். முதலில் மீனவர்கள் மீனை பனிக்கட்டிகளுடன் பாதுகாத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் மக்களுக்கு அந்த சுவையில் திருப்தி இல்லை. அடுத்த முறை உயிரோடு இருக்கும் வகையில் ஒரு பெரிய தண்ணீர் தொட்டியில் மீன்களை வைத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அப்போதும் மீனின் சுவையில் சிறிது மாற்றம் இருந்தது. இதற்கு காரணம் என்ன என்று யோசித்த மீனவர்களுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. அடுத்த முறை அந்த தண்ணீர் தொட்டியில் சிறிய மீன்களுடன் ஒரு பெரிய மீனையும் சேர்த்து வைத்தார்கள். பெரிய மீனிடம் இருந்து தப்பிக்க சிறிய மீன்கள் 2 நாட்களும் சுறுசுறுப்பாக நீந்திக் கொண்டே இருந்தன. அவை சோம்பலாக இருக்கவில்லை. அதனால் கரைக்கு வந்த பிறகும் அந்த மீன்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் புதுசாகவும் இருந்தன. அப்போதுதான் மீனவர்களுக்கு ஒரு உண்மை புரிந்தது. சவால் இருக்கும் போதுதான் உயிர்கள் தங்கள் முழு திறமையும் வெளிப்படுத்துகின்றன. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நம் வாழ்க்கையும் இதே போலதான். பிரச்சனைகள் என்பது நம்மை அழிக்க வருவதல்ல, நம்மை வலிமையாக்கவும் முன்னேற்றத்திற்கு தள்ளவும் வருகிறது. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில் நம் சோம்பலாகிவிடலாம். ஆனால் சவால்கள் வரும்போதுதான் நம்முடைய திறமை, தைரியம், விடாமுயற்சி எல்லாம் வெளிப்படும். வாழ்க்கை உங்களுக்கு சவால்களை கொடுக்கிறது என்றால் அது உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடையாளம் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம்.

0: எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள்
1: உலகம் பிறந்தது எனக்காக அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்,
2: அதாவது உங்களை எப்போதும் நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு அமைதியான ஹீரோக்கள், இதை பண்ணிட்டியா அதை பண்ணிட்டியா அப்படின்னு அவங்க இல்லனா உங்களுக்கு எதையாவது மறந்துடுங்க
1: ஓடாது. ஆமா, யார் அந்த தெய்வம் அப்படின்னு கேட்டிருந்தோம். விசாலாட்சி வந்திருக்காங்க.
3: மனசுல
2: மாட்டிக்கிட்டே அப்படிதானே
1: தைரியமா சொல்லிருக்காங்க. அப்ப அக்கா வந்து நினைவூட்டல் மட்டும் இல்ல, அடியும் சேர்த்து குடுக்கற அக்கா உங்களுக்கு.
2: இந்த மாதிரி யாராவது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டேதான் இருப்பாங்க. அது வேலையிடமா இருக்கலாம், வீட்டுலயா இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில கூட இருக்கலாம். நிச்சயமா அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்ல. சில நேரங்களில் கோவப்பட்டுதான் சொல்லுவாங்க.
1: அக்கறை மட்டும் தான். வாங்க இன்னும் கதைகள் பேசுவோம். 7 மணிக்கு பிறகும் உங்களுக்காகவே வணக்கம் மின்னல் இன்னும் சுட்ட சுட தகவலோடைய எல்லாம் காத்துக்கிட்டே இருக்கு. நீங்களும் எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: இது வணக்கம் மின்னல்.

0: பெட்ரோலிய கையிருப்பை உருவாக்குவதற்கான தேவைகள் குறித்து ஆய்வு செய்யப்படும். 2026 உலக கிண்ணம் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது அர்ஜென்டினா. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் புங்குழலி வீரன். நாட்டில் பெட்ரோலிய கையிருப்பை உருவாக்குவதற்கான தேவைகள் அதன் உத்திகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்று பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். புவிசார் அரசியல் நிலையற்ற தன்மை, உலகளாவிய விநியோக நெருக்கடிகளுக்கு நடுவே இது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நாட்டின் மீள்திறனை வலுப்படுத்துவதற்கும் மிகவும் முக்கியம் என்று நிதியமைச்சருமான அவர் கூறினார். மேலும் தேசிய எரிசக்தி மாற்றத்திற்கான செயல்திட்டம் தொடர்ந்து சீராகவும் ஒருங்கிணைந்த முறையிலும் செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய இது வழிவகுக்கும் என்றார் அவர். 16வது ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் தேசிய முன்னணி பரிசா நேஷனல் வெற்றி பெற்ற நிலையில் மேலும் சிறப்பாகவும் ஒருங்கிணைப்பாகவும் செயல்படுவதற்கான உந்து சக்தியாக பிஎன்னுக்கு அவ்வெற்றி அமைய வேண்டும் என்று அதன் தலைவர் டாக்டர் அகமது ஜைத் அமிடி கூறினார். நெகிரிசம்பிலான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை உறுதி செய்ய இது மிகவும் முக்கிய பங்காற்றும் என்று துணை பிரதமருமான அவர் தெரிவித்தார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலில் பிஎன் 56 தொகுதிகளுள் 48 வெற்றி பெற்றது தலைமைத்துவத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ள வேளை, இதன் விளைவாக ஏற்படக்கூடிய பொருளாதாரம் உட்பட விநியோக சங்கிலி சார்ந்த தாக்கங்களை அலட்சியமாகவோ அல்லது அவற்றை குறைத்து மதிப்பிடவோ வேண்டாம் என்று மக்களையும் வணிக நிறுவனங்களையும் அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. சில வணிக கப்பல்கள் இன்னும் செயல்பாட்டில் இருந்தாலும் புவிசார் அரசியல் சூழலை இலகுவாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நஸ்ருல்லா மொமனாசேர் தெரிவித்தார். எனவே இதன் தொடர்பில் அரசாங்கம், மக்கள், வர்த்தகர்கள் உட்பட அனைவரும் தயாராகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டுமென அவர் கூறினார். இவ்வேளை எண்ணெய் விலைகள், போக்குவரத்து செலவுகள் மீதான அழுத்தம், உலகளாவிய மூலப்பொருள்களின் விலைகளிலும் உணவுப் பொருள்களின் விநியோகத்திலும் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார் அவர். கடந்த மாதம் 30 வரை அரசாங்கம் 14.7 பில்லியன் கூடுதல் வரியை திருப்பி செலுத்தியுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. இது மொத்தம் 3.17 மில்லியன் கணக்குகளை உள்ளடக்கியுள்ளது. அதிகமாக செலுத்தப்பட்ட வரியை திரும்ப பெறும் நடைமுறையை வலுப்படுத்த உள்நாட்டு வருமான வாரியம் LHDN மிகவும் நியாயமான, சமத்துவமான பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தியுள்ளது. அதேவேளை ஆண்டுகளை பொருட்படுத்தாமல் நிலுவையில் உள்ள எல்லா கணக்குகளும் சீராகவும் திறம்படவும் திருப்பிச் செலுத்துவதை LHDN உறுதி செய்வதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வேளை நாட்டின் செலவுகளை ஈடுகட்ட பெரும் செல்வந்தர்கள் மீது இரு விழுக்காட்டு செல்வ வரியை செயல்படுத்த அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது செல்வ வரிகள் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வருவாய் மிக குறைவாகவே உள்ளதால் இதை செயல்படுத்துவது நடைமுறைக்கு ஏற்புடையது அல்ல என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் வரையறுக்கப்பட்ட வரி அடிப்படை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களிலிருந்து செல்வ வரியை செயல்படுத்துவது குறித்தும் ஆராயப்பட வேண்டும் என்று அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. இன்று தொடங்கி July 22 வரையிலான எரிபொருள் விலை நிலவரம். உதவித்தொகை வழங்கப்படாத ரூ.95 பெட்ரோல், டீசலின் விலை முறையே 5 சென்னுக்கும் 10 சென்னுக்கும் அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. அது முறையே 3.42 சென்னுக்கும் 4.07 சென்னுக்கும் விற்கப்படுகிறது. ரூ.97 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது லிட்டருக்கு 4 ரிங்கிட்டிற்கு விற்கப்படுகிறது. மேலும் புடி மடானி திட்டத்தின் கீழ் ரூ.95 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது 1.99 ரிங்கிட் நிலைநிறுத்தப்படுகிறது. சபாக், சரபாக், லாபுஹானில் டீசல் லிட்டருக்கு 2.15 ரிங்கிட் விற்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம். நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஜஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலம் JSSEZ விரைவில் செயல்பட உள்ள ஜோஹர் பாரு சிங்கப்பூர் விரைவு ரயில் சேவை RTS லிங்க் ஆகியவை சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை ஒன்றுக்கொன்று துணை புரியும் பொருளாதார உறவையும் மேலும் வலுப்படுத்தும் என்று சிங்கை அதிபர் தர்மன் சண்முகரத்னம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரும் மலேசியாவும் இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையில் மேலும் முதிர்ச்சியடைந்த வலுவான பொருளாதார பங்காளித்துவத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். லெபனானும் இஸ்ரேலும் பெய்ரூட் தெற்கு பகுதியில் முன்னோடி மண்டலம் திட்டத்தை செயல்படுத்த இணங்கியுள்ளன. அமெரிக்காவின் ஏற்பாட்டில் அண்மையில் நடத்தப்பட்ட பேச்சின் மூலம் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது இஸ்ரேல் ராணுவம் கட்டங்கட்டமாக வெளியேறுவதற்கும் விரைவில் எல்லைப் பகுதியில் லெபனான் ராணுவத்தை நிலைநிறுத்துவதற்கும் வழிவகுத்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போலாவுக்கும் இடையிலான ஆயுத மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்ட கடந்த மாதம் கையெழுத்தான அமைதி உடன்பாட்டின் பணி சட்டகத்துக்குள் இந்த நடவடிக்கை முக்கிய கட்டத்தை குறிக்கிறது. யுக்ரைன் அதிபர் ஒலடிமிர் ஜெலன்ஸ்கி நாட்டின் புதிய தற்காப்பு அமைச்சராக உள்துறை அமைச்சர் ஹயோர் கிளைமெங்கோவை நியமிக்க முன்மொழிய உள்ளதாக சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறுகின்றனர். 2023 முதல் உள்துறை அமைச்சராக உள்ள அயோர் அடுத்து தற்காப்பு அமைச்சராக நியமிக்கப்பட உள்ளார் என்று ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒல்ஹா வெலன்ஸ்குவா ஸ்மாக்லியோ தெரிவித்தார். இதற்கிடையில் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள அரசாங்க மாற்றங்கள் தொடர்பான நாடாளுமன்ற வாக்கெடுப்புக்கு முன்னதாக ஜெலன்ஸ்கி தனது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹங்கேரி முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் வர்த்தக அமைச்சருமான பீட்டர் செஞ்சாதோ முன்னணி சீன வாகன உற்பத்தி நிறுவனமான BYD-யில் இணையும் பொருட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். தற்போது அவர் BYD-யின் வெளியுறவு புதிய வணிக நிர்வாக பொறுப்புகளை ஏற்றுள்ளார். 2022 முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த 47 வயது சிஜாதோ சீனாவுடனும் குறிப்பாக BYD நிறுவனத்துடனும் நெருங்கிய உறவுகளை பேணுவதில் அரசாங்கத்தின் முயற்சிகளில் நேரடியாக ஈடுபட்டுள்ளார். ஆரோக்கியமான உணவுக்கான செலவு கடந்த 5 ஆண்டுகளில் 25% அதிகரித்துள்ளது. இதனால் உலக மக்கள் தொகையில் 1/3 பகுதியினருக்கு ஆரோக்கியமான உணவை வாங்குவது 8 கணியாக மாறியுள்ளது என்று ஐநா கூறுகிறது. உணவுப் பொருள்களின் விலை அதிகரித்துள்ளதால் ஆரோக்கியமான உணவை வாங்கும் சக்தி சமநிலை அடிப்படையில் ஒருவருக்கு நாள் ஒன்றுக்கு சராசரியாக 4.28 டாலர் தேவைப்படுவதாக அந்த உலக அமைப்பின் உணவு வேளாண் அமைப்பு FAO வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் விளைவாக உலகில் 1/3 நிகரான சுமார் 2.69 பில்லியன் மக்கள் சத்தான உணவை வாங்க இயலவில்லை என்று FAO-வின் தலைமை பொருளாதார நிபுணர் மெக்சிமோ தொரைரோ கால்டன் தெரிவித்தார். விளையாட்டு லீகா A1 செமி புரோ கார்பந்து 2026-2027 பருவத்தை எதிர்கொள்ளும் வகையில் பேராக்கின் முன்னாள் கேப்டன் முகமது நசீர் பஷாருடின் மீண்டும் த பாஸ் கவுரூஸ் அணியில் இணைந்துள்ளதாக பேரா கார்பந்து சங்கம் பாஃபா உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த முன்னாள் தேசிய ஆட்டக்காரரின் பரந்த அனுபவம் குறிப்பாக இளம் விளையாட்டாளர்களுக்கு வழிகாட்டுவதில் அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் என்று பாஃபா தலைவர் டத்து முகமது அசார் ஜமாலுடீன் நம்பிக்கை தெரிவித்தார். 2026 உலக கிண்ணம் அதிகாலை அமெரிக்கா அட்லாண்டா அரங்கில் நடைபெற்ற அரையிறுதியில் நடப்பு வெற்றியாளர் அர்ஜென்டினா 2-1 எண்ணிக்கையில் இங்கிலாந்தை வீழ்த்தி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது. 55வது நிமிடத்தில் ஆந்தனி கோர்டன் கோல் புகுத்திய வேளை 85வது நிமிடத்தில் என்சோ பெர்னாண்டஸ் ஆட்டத்தை சமநிலையில் வைத்தார். 92வது நிமிடத்தில் லாசாரோ மார்டினேஸ் இங்கிலாந்தின் அரணை தகர்த்து அர்ஜென்டினாவுக்கான 2வது கோலை பெற்றுத்தந்தார். அந்த வெற்றியின் மூலம் அர்ஜென்டினா வரும் 20ஆம் நாள் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயினை எதிர்கொள்ளவுள்ளது. பெட்ரோலிய கையிருப்பை உருவாக்குவதற்கான தேவைகள் குறித்து ஆய்வு செய்யப்படும். 2026 உலக கிண்ணம் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது அர்ஜென்டினா. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1981 இன்றைய நாளில் பேரரசர் சுல்தான் ஹஜி அகமது ஷா அல் முஸ்தாயின் பில்லா முன்னாள் பிரதமர் டாக்டர் ஹுசைன் ஆனுக்கு துன்பட்டத்தை கொண்டுவரும் ஸ்ரீ மகாராஜா மங்குநகரா SMN என்ற நாட்டின் மிக உயரிய விருதை வழங்கி சிறப்பித்தார். இவ்விருது வழங்கும் விழா கோலாலம்பூர் இஸ்தான நகராவில் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் மகாதீர் முகமது பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு நடைபெற்றது. அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் இந்த மிக உயரிய விருது நாட்டுக்கும் மக்களுக்கும் அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் தன்னலமற்ற சேவையையும் பாராட்டும் வகையில் வழங்கப்பட்டது. டாக்டர் ஹுசேன் நாட்டின் 3rd பிரதமராக 1976 ஜனவரி 15 முதல் 1981 ஜூலை 16 வரை பதவி வகித்தார். துன் அப்துல் ராசாக் அவர்களுக்கு பிறகு டாக்டர் ஹுசேன் பிரதமர் பொறுப்பை ஏற்றார். ஒற்றுமை தந்தை என போற்றப்பட்ட டாக்டர் ஹுசேன் ஆன் உறுதியான கொள்கைகளை கொண்ட நேர்மையான அரசியல் தலைவராக விளங்கினார். குறிப்பாக இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கமும் தேசிய ஒற்றுமையும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அவர் 1970 கல்வி அமைச்சராகவும் 1973 துணை பிரதமராகவும் பணியாற்றினார். மேலும் நிதி அமைச்சர் மற்றும் பொதுக்கழக ஒருங்கிணைப்பு அமைச்சர் போன்ற பொறுப்புகளையும் ஏற்று நாட்டின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rk.gov.my

0: அன்பிலவன் அன்பை செலுத்துவோம் எல்லோருக்கும் இனிய வணக்கம். மணி இப்போ 7:17 ஆயிருச்சு. தெய்வீகன் புவனோடு இன்றைய காலை பொழுதை இனிதே வரவேற்று கொண்டிருக்கிறீர்கள் நீங்க எல்லாருமே.
1: காலையிலேயே நல்ல பசியா இருந்தோங்க, பிடித்தமான உணவகத்துக்கு போக போறேன் அப்படின்னு போவோம். இல்லன்னா உணவகத்தை விட்டுருங்க, பிடித்தமான இந்த சாப்பாடு கால நான் சாப்பிட்டே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா போவோம். ஆனா நம்மளுக்கு உட்கார இடம் இருக்காது,
0: அந்த உட்கார இடம் இருக்காது, சமாளிச்சு உட்கார்ந்துடலாம் அப்படின்றதே ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். உட்கார்ந்தவங்க எழுந்திருக்கவே மாட்டாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு அவங்களுடைய சகல வேலைகளையும் முடிச்சிட்டு தான் எழுந்திருப்பாங்க. பின்னால நம்ம நின்னா கூட கண்டுக்க மாட்டாங்க.
1: அதுவும் இந்த உலக கிண்ண காட்பந்தாட்ட காலகட்டத்துல அங்கேயேதான் இருக்கிறாங்களா, ரெண்டு நாள் அங்கேயே தங்கிருக்காங்களா, வேற ஒண்ணும் இல்ல.
0: 12 மணிக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து இந்த வார இறுதியில பாத்தீங்கன்னா காலையில விளையாட்டு நடந்ததுல அர்ஜென்டினா விளையாண்டாங்க. அந்த விளையாட்டுல உட்கார இடம் இல்ல பூனா, ஏன்டா பசியார போனேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா
1: வாங்கிட்டு போயிருந்திருக்கணும் தேவிகன். இந்த காலகட்டத்துல நீ தயார் நிலையில இருக்கணும், அதுவும் அர்ஜென்டினா கேம் நடக்கும் போது தயார் நிலை.
0: அதாவது அவங்க விளையாட்டை பாக்குறதுக்கு நான் என் பசியார நேரத்தை விட்டு கொடுக்கணும்ன்றீங்க.
1: ஆமா, இல்லன்னா சமைச்சுக்கோங்க வீட்டுல.
0: ஓ, நீங்க யாரு, நீங்க
1: அதாவது எங்களுக்கு விளையாட்டு முக்கியம் சொல்ல வர நான். சரி, இப்ப நீங்க அழைத்து எங்ககிட்ட சொல்லுங்க, அதாவது நீங்க பசியில போவீங்க இல்ல ஏதாவது ஒரு உணவகத்துக்கு இந்த சாப்பாடை சாப்பிடணும் அந்த கிரேவிங்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒண்ணு பண்ண முடியாது நம்ம. அந்த நேரத்துலதான் உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு இடம் இல்லாம சாப்பிட்டு முடிச்சவங்க எந்திரிச்சு போவாம அவஸ்தப்பட்டிருப்பீங்க இல்லையா.
0: வாங்க பேசுவோம். 3228 2573 அல்லது 4 7 6 8

0: வணக்கம். மின்னலில் தேசிய நூலகத்தின் நூலகர் ஹரிணி பிச்சை முத்து இன்றைக்கு எந்த புத்தகத்தோட வராங்க?
1: வணக்கம் நண்பர்களே, இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நாவலின் தலைப்பு த மிட்நைட் லைப்ரரி. இந்த கதையில ஒரு பெண் இருக்காங்க, அவங்க பெயர் நோராசி. அவங்க வாழ்க்கை வெளியில பார்த்தா சாதாரணமா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப வருத்தமும் சோர்வும் மன கஷ்டம் இருக்கும். அவங்க எப்பவுமே ஒரு விஷயத்த தான் நினைப்பாங்க, நான் அந்த நேரத்துல வேற முடிவை எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அந்த வாய்ப்பை நான் தவறி விட்டுட்டேன், வேற வாழ்க்கை இருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். இப்படி எப்பவும் கடந்த காலத்தையே நினைச்சு மனச கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப தளர்ந்து போயிடுறாங்க, வாழ்க்கையே வேண்டாம்னு கூட நினைப்பாங்க. ஆனா அதுக்கு பிறகுதான் கதை ஒரு பெரிய திருப்பம் இருக்குது. அவங்க ஒரு விசித்திரமான இடத்துக்கு போயிடுறாங்க, அதுதான் மிட்நைட் லைப்ரரி. அந்த இடம் ரொம்ப அமைதியானது. அங்க இருக்கிற நூலகர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. அந்த நூலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு புத்தகமும் சாதாரண புத்தகம் அல்ல, அது அவங்க வாழ்க்கையில் எடுத்திருந்தால் எப்படி இருக்கும் என்பதை காட்டும் வேறு வேறு வாழ்க்கைகள். ஒரு புத்தகத்தை திறந்தா அவங்க உலகத்தரம் வாய்ந்த நீச்சல் வீராங்கனை, பெரிய போட்டிகளில் வெற்றி புகழ் எல்லாமே இருக்கும். மற்றொரு புத்தகத்தை திறந்தா அவங்க பிரபல பாடகி, மேடையில் பாடி ரசிகர்கள் மத்தியில் இருப்பாங்க. இன்னொரு புத்தகத்தை திறந்தா அவங்க பெரிய அறிவியல் ஆய்வாளர், முக்கிய கண்டுபிடிப்புகள் செய்திருப்பாங்க. ஆனா அவங்க போக போக ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க, அது என்னன்னா எந்த வாழ்க்கையும் முழுமையாக பிரச்சனை இல்லாத வாழ்க்கை கிடையாது. புகழ் இருந்தாலும் மனம் அழுத்தம் இருக்கும், வெற்றி இருந்தாலும் தனிமை இருக்கும், அமைதி இருந்தாலும் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய உண்மை தெரியுது, சிறந்த வாழ்க்கைன்னு ஒன்று இல்லை, ஆனா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த நாவல் நமக்கு சொல்லும் முக்கியமான விஷயம் என்னன்னா, வருத்தங்களை அதிகமாக பிடிச்சிக்க வேண்டாம், கடந்த காலத்தை மாற்ற முடியாது, இப்ப இருக்கிற வாழ்க்கையை மதிக்க கத்துக்கணும், நம்ம முடிவுகள் தான் நம்ம எடுக்கிற வாழ்க்கையை உருவாக்குது. இந்த புத்தகம் படிச்ச பிறகு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கை அவ்வளவு மோசமா இல்ல, இன்னும் நல்ல விஷயங்கள் இருக்குன்னு. அந்த அளவுக்கு இந்த கதை மனசை மாற்றும் சக்தி கொண்டது. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான புத்தகங்களை வாசிக்க விரும்பினால் தேசிய நூலகமான பொற்புஸ்தக அண்ணகர் அமலேஷாவிற்கு வருகை தாருங்கள். அங்க பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி, வணக்கம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைன் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-7-2-9-1-9. வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க, தொடர்ந்து வாங்க பேசுவோம். ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அதை பற்றி பேசுறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு கேப்போம்.
1: லங்கா ஜோஹர்ல இருந்து பேசுறேன்.
0: நீங்க ஏதாவது ஒண்ணுனா மலாக்காக்கு வந்துருவீங்களா இல்ல ஜோஹருக்கு தான் போவீங்களா?
1: இல்ல இல்ல, ஜோஹருக்கு போறதுக்கு குறவு தான், மலாக்கா தான்.
0: மலாக்கா தான் உங்களுக்கு தடுக்கி விழுந்தானே மலாக்கா?
1: ஆமா.
0: சரி,
2: குடும்பத்தோட நீங்க வந்து ஒரு உணவகத்துக்கு போறீங்க சாப்பிட.
1: சரி,
2: சில பேர் வந்து உட்கார்ந்து சாப்பிடுவாங்க உணவகத்துல, அவங்களுக்கு தெரியும் நீங்க நிக்கிறீங்கன்ட்டு, ஆனா சாப்பிட்டு கதை பேசிக்கிட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி சூழலாம் எதிர்நோக்கி இருக்கீங்களா?
1: எதிர்நோக்கி
0: இருக்கோம். லங்கால யாரு இந்த மாதிரி பண்றா? இன்னைக்கே அவங்களை நம்ம தேடி போவோம்.
1: இல்ல இல்ல, நம்ம கடையில போய் உட்காந்து சாப்பிடுறது குறவு தான், ஆனா மலக்கா அந்த மாதிரி எங்க வெளியே இடத்துக்கு போனோம்னா நம்ம சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்கும் போதே நம்ம என்னதான் செய்ய முடியும்? நம்ம எந்திரிச்சு போங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, வெயிட் பண்ணிதான் ஆகணும், காத்திருந்தா ஆகணும்.
0: சரி, இந்த குறிப்பிட்ட கடைக்கு தான் சாப்பிட போகணும்னு போவீங்களா? நேரம் எடுத்து அதுக்கு ஒதுக்கி அந்த மாதிரி போகும்போது அங்க போய் காத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல பரவாயில்ல சாப்பிட்டுட்டு போவோம்ங்களா இல்ல வேற கடைக்கு போயிருவோம்னு போவீங்களா? நீங்க
1: சில நேரம் ஆள் கூட இருந்துச்சுன்னா வேற கடைக்கு போயிருவோம்.
2: போயிருவீங்க, கூட்டம் அதிகமா இருந்துச்சுனா வேண்டாம் அப்படின்னு?
1: வேற வழி இல்லையே, ஆள் கூட இருக்குன்னா நம்மளுக்கு மத்த
2: இருக்குல்ல.
0: தங்கால எல்லாம் சொல்றாங்க முத்துலட்சுமி முறைச்சு முறைச்சு பாப்பீங்களா, அதுல எல்லாம் ஓடிடுவாங்களா? இருக்கிறதுனால வீட்டுக்கு பின்னால ஜோஹராகவும் வீட்டு முன்னுக்கு வந்து மலாக்காவாகவும் இருக்கும். அந்த ஒரு சிறப்பு, அந்த எல்லை கதை இது. சரிங்க, நீங்க சொல்லுங்க, உணவகத்துக்கு போறீங்க, கூட்டம் உட்காந்துகிட்டு எழுந்திருக்கவே மாட்டாங்க, அங்கே உட்காந்து சாப்பிட்டு வருவீங்களா இல்ல சண்டை போட்டு வருவீங்களா இல்ல எப்படி நீங்க கையாளுவீங்க?
2: மணி நேரமா ஆனாலும் இன்னைக்கு நான் தோசை சாப்பிட போறேன் அப்படின்னு இருக்கிற
0: இந்த கடையில தான்,
2: இந்த கடையில தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா
0: கருப்பானி

0: வணக்கம். இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிடுற கடை இருக்கு இல்லையா, கூட்டம் நிறைஞ்சு இருக்கும் போது எழுந்திருச்சு போகவே மாட்டாங்க. சாப்பிட்டுட்டாலும் எப்படிதான் சமாளிக்கும்?
1: நம்மளுக்கு ஒரு பக்கம் பசியா இருக்கும், இன்னொன்னு நம்ம சாப்பிட்டு வேகமா போகணும், வேற அலுவல் இருக்கும். இந்த மாதிரி சூழல்ல நம்ம நிலைமைய புரிஞ்சுக்காம அங்க ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு மேசம் முழுக்க
0: ரொம்ப நேரம் எடுத்துக்குவாங்க. நிர்மலா வந்திருக்கிறாங்க, பேசுவோம்.
2: நம்ம வந்து சாப்பிடறதுக்குன்னு போறதுனால நான் காத்திருந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வெளியாகும்.
1: சரி, திடீர்னு அவங்க நீங்க போய் நிக்கிறீங்க, சாப்பிட்டு முடிச்சவங்க எந்திரிக்க மாட்டாங்க, என்ன செய்வீங்க? முறைச்சு முறைச்சு பாத்துவீங்களா இல்ல அமைதியா சிரிச்சுட்டே இருப்பீங்களா?
2: இல்ல, நம்ம எப்படி உட்காந்து பொறுமையா சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அப்படிதான் அவங்களும் சாப்பிடுவாங்க.
1: இல்ல, அவங்க தான் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களே.
2: இல்ல, ஒரு சிலர் தான் அப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. சில பேர் பாத்துட்டு எழுந்திரிச்சு போறவங்களும் இருக்காங்க, ஆள் நிறைய இருக்குன்னு. அந்த கேட்டகரி தான் நானே.
0: இந்த நீங்க குழுவாங்க தானே சொன்னீங்க?
2: ஆமா.
0: உங்க ஊருக்கு வந்து அந்த கெஃபேல என்னங்க கூட்டம் அப்படி இருக்கு, எப்பங்க சாப்பிடுறது? அடுத்த வருஷம் தான் வரணும் போல.
2: அப்படி இல்ல, சாப்பாடு நல்லா இருந்ததுன்னா அந்த இடத்துல அவ்வளவு பேர் கண்டிப்பா.
0: கொஞ்ச நாளைக்கு நீங்க உங்க ஊர் மக்களை போ என்னன்னு சொல்லுங்க, வெளியூர் மக்களுக்கு வாய்ப்பு கொடுங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: சரி, ரொம்ப பொறுமை தாங்க. ஆனாலும் உங்களுக்கு
2: சாப்பிடுற பொறுமை நிச்சயம் வேணுங்க.
0: சரி சரி, அந்த பொறுமையை எல்லாரும் கையாளுவோம். ஆமா, அந்த அந்த கெஃபேல என்ன பிரபலம்? அப்படி ஏன் அது அவ்வளவு பிரபலம்?
2: எனக்கும் அவ்வளவா தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க வந்து ரொட்டி பக்கா, அப்புறம் அந்த நாசர மருண்டா,
0: எப்படி போனா கூட்டிட்டு வந்துருவோம் ஒரு பக்கம் குழுவாங்க.
2: எப்பயுமே தொடர்ந்துருவோம்.
0: நன்றி நன்றி.
2: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி.
0: நீங்களும் ரொம்ப பொறுமைசாலியா இல்ல சொல்லிருவீங்களா? கொஞ்சம் எழுதிருச்சுதான் போங்களேன்னு நான் பாத்துருக்கேன். சண்டே எல்லாம் போட்டிருக்காங்க கடைக்காரவங்கள்ட்ட.
1: சில பேர் என்ன தரமா செய்வாங்க, அவங்க நேரா சொல்ல மாட்டாங்க, கடைக்காரவங்களை பார்த்து முறைப்பாங்க.
0: கடைக்காரவங்க தர்ம சங்கடமான சூழ்நிலை,
1: தர்ம சங்கடமா பாப்பாங்க. ஐயோ, இங்க வந்து எனக்கு ரெண்டு பேருமே வேணுமே, உட்கார்ந்து இருக்கிறவங்களும் வேணும், நிக்கிறவங்களும் வேற, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போராடுவாங்க.
0: வாங்க, உங்க கதை கேட்க காத்திருக்கிறோம்.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: மடானி உங்களுக்காக.
2: தேசிய பயிற்சி வாரம் July 20 to 26. 342 பயிற்சிகள், 26 துறைகளில். திறன்களை மேம்படுத்திக் கொள்வோம், எதிர்காலத்துக்கு வலு சேர்ப்போம். மேல் விவரங்களுக்கு www.nationaltrainingweek.gov.my.
1: மடானி உங்களுக்காக.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7 to 8 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
1: போக்குவரத்து தகவல்.
5: சரி, காஜாங்கை நோக்கி செல்லக்கூடிய சாலை ஜலான் சிமிஞ்சியில வந்து ஒரு விபத்து நடந்துட்டு இருக்கிறதுனால தமான் பைடூரி பக்கமா கடுமையான நெரிசலா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதே நேரத்து பண்டார புக்கி திங்கியிலிருந்து சிம்பங்கலிமா ரவுண்ட் அபவுட் இருக்கு இல்லையா, அங்க வரைக்கும் வாகனங்கள் மெதுவாக நகர்கின்றன. காரணம், அங்கேயும் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு.
6: ராஜா சார் பாட்டு பாடு.

0: மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தம் அடாது.
1: வணக்கம், மின்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ச்சியாக நம்ம வந்து கோச் சுப்ரா கிட்ட பேசிக் கொண்டிருக்கின்றோம். முன்னாள் காட்பந்து ஆட்டக்காரர், இன்னாள் பயிற்றுனர் இவர்.
2: ஆமா, என்ன ஒரு உற்சாகம் இன்றைய நாள் நமக்கு.
1: வாங்க பேசுவோம், கோச் இருக்கிறாரு.

0: வணக்கம் கோனா.
1: எப்படி இன்னைக்கு ரொம்ப உற்சாகம்?
2: நான் ரொம்ப உற்சாகமா இருக்கேன் கோச். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் கோனா. நீங்க
2: ஆமா
1: பிரேசில வழி அனுப்பிட்ட பிறகு அர்ஜென்டினா பக்கம்
2: போயிட்டாங்க.
1: அவர் கேட்டதுக்கு உண்மையை சொல்லணுமே.
2: நான் வந்து பிரேசில் ரசிகை. ஆனா பிரேசில் இல்லாத பட்சத்துல எனக்கு பிடித்த அடுத்த அணின்னு கேட்டீங்கன்னா அர்ஜென்டினா தான்.
1: கடைசியா தனியா அனுப்பிட்டீங்களே.
2: நீங்க நீங்க என்ன மனநிலையில இருக்கீங்க கோச் இன்னைக்கு?
0: நான் நல்ல மனநிலையில தான் இருக்கேன். நான் எதிர்பார்த்தேன் இங்கிலாந்து வந்து பைனலுக்கு போவாங்கன்னு. ஏன்னா ஒரு 40 வருஷம் 60 வருஷம் சரித்திரத்துல பைனலுக்கு போய் இன்னும் விளையாடல பைனல்ல.
2: ஆமா
0: பைனல் அவங்க போவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன்.
2: ஆனா கோச், இந்த அர்ஜென்டினா இங்கிலாந்துடைய வரலாறு பார்த்தோம்னா கடைசியா மரடோனா கூட தானே அர்ஜென்டினா வந்து இங்கிலாந்து வந்து போட்டிட்டாங்க.
0: 86ல இதே செமி பைனல்ல தான் வந்து மரடோனா வந்து அவரோட ஃபேன் ஆஃப் கோட்டோ இன்னொன்னு அருமையா 5 பிளேயர் ட்ரிபிள் பண்ணி கோல் அடிச்ச கோல் ஆஃப் செஞ்சுரி அடிச்ச கோல் அந்த விளையாட்ட வந்து திருப்பு முனை சொல்லலாம். இங்கிலாந்து அடிச்ச கோல் வந்து அர்ஜென்டினாக்கு வந்து கோபத்தை உண்டாக்கிருச்சு. அர்ஜென்டினா இன்னும் ஒஃபென்சிவா போகணும் அந்த ரிஸ்க் எடுத்தனால அர்ஜென்டினா வந்து கேம் ஜெயிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்து சைட்ல எடுத்துக்கிட்டோம்னா அவங்க ரொம்ப சீக்கிரமா வந்து
1: 80th தாண்டும் போது நடக்குது. ஒவ்வொரு ஆட்டத்திலயும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்கிறோம்.
2: பதற்றமாவே வச்சிருக்காங்க அர்ஜென்டினா.
1: இது அவங்களோட ஒரு யுக்தியா பாக்குறீங்களா கோச் நீங்க?
0: யுக்தின்னு சொல்ல முடியாது. அந்த டீமோட பேலன்ஸ், அந்த டீமோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி சூழ்நிலையில கடினமா வந்து உழைக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க கீவ் அப் பண்ண கூடாது. தொடர்ந்து முயற்சி செய்யணும். அந்த ஒரு நோக்கம் சொல்ல முடியும். அவங்க விளையாட போது விளையாட்டுல விட்டு கொடுக்க கூடாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடணும். அத வந்து அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லியோனல் ஸ்கலனி என்ன பண்ணாருன்னா 1-0 இருக்கிறப்ப சில சப்ஸ்டிடியூஷன் பண்ணாரு. சப்ஸ்டிடியூஷன் பண்ண லோட்டாரோ மார்டினஸ் அப்புறம் நிக்கோ கொன்சாலஸ் அவங்க எல்லாம் புந்தி விளையாட்டை
1: மாத்திட்டாங்க.
0: அது மட்டும் இல்லாம இன்னைக்கு விளையாட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம இங்கிலாந்து வந்து அவங்களதான் குறை சொல்லிக்கணும். ரொம்ப சீக்கிரமா 55th கோல் அடிச்சு அண்டனி கார்டன் மூலியமா அடிச்ச கோல்னால அவங்க இன்னும் சீக்கிரமா டிஃபெண்டிங் மோட்க்கு போனனால அது வந்து அர்ஜென்டினாக்கு லாபகமாக அமைஞ்சிருச்சு. அர்ஷாங் படி பார்த்தா அவங்க கிட்ட நல்ல நல்ல திறமையான பிளேயர்கள்லாம் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்று வந்து லியோனல் மெஸ்ஸி எதிர்பார்த்தது போல 2 அசிஸ்ட் பண்ணிருக்காரு.
1: அப்ப எஸ்பானாவா அர்ஜென்டினாவான்னு காத்திருப்போம். ரொம்ப நன்றி கோச், நாளைக்கு பேசுவோம்.
0: ரொம்ப நன்றி தெய்வீகன்.
1: பயிற்றுனர் சுப்ரா அவர்கள் பேசினாங்க. மகிழ்ச்சியில இருக்காரு இங்கிலாந்து அனுப்பி வச்சுட்டு.
2: ஆமா, அதுல வந்து என்ன உலக கிண்ணத்துல அதிகமா இந்த உலக கிண்ணத்துல அதிகமா அசிஸ்ட் பண்ணவரு லியோனல் மெஸ்ஸியா.

0: விஷால்னி, பினேங்ல எல்லாம் பேசவே முடியாது, எல்லா கடையிலயும் கூட்டம்.
1: அத சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன்.
2: சரி, எப்படி நீங்க ரொம்ப பொறுமையா கடைபிடிப்பீங்களா? எல்லாம் எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னுவீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல, ஏன்னா இங்க வந்து நசி பிராத்தர், நசி கண்டார், இதுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா சாப்பாடு ருசியா இருக்குமே.
0: ஆமா, அதுக்குன்னு 2.5 மணி நேரம் நின்று இருக்கேன் தெரியுமா?
1: நசி பிராத்தர் இல்லையா?
2: நிக்கிற தேவிகன் தப்பு இல்ல.
1: பினேங்க வந்து நிறைய பொறுமை இருக்கணும். அது சாப்பாடு கடைக்கு போறதுக்குன்னா கண்டிப்பா நிறைய பொறுமை.
2: அது அதுவா உங்களுக்கு பழகிருச்சு இப்போ?
1: ஆமா, நிறைய பழகிருச்சு.
0: வாங்கிட்டு கொஞ்சம் பொறுமைய கையாள்றீங்க, அதே பொறுமைய மத்தவங்கள கையாள்வாங்கன்னு எதிர்பார்ப்போம்.
1: ஆமா, உண்மைதான். இப்ப பசியில இருக்கேன், வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்கேன். இப்ப நான் நேரா போயிட்டு ரொட்டி சென்னை போய் சாப்பிட போறேன்.
0: என்ன அந்த இந்த ரோடா, டிரான்ஸ்பர் ரோடா?
1: ஆமா.
0: சரி, எனக்கும் சேர்த்து சாப்பிடுங்க அந்த கோழி சம்பால வச்சு.
2: எல்லா பிள்ளைங்களை குறுக்கு சந்தை எல்லாமே தெரியுது உங்களுக்கு.
0: எல்லாம் லிஷாலினிக்கு நன்றிய சொல்லியாச்சு. 8 மணிக்கு பிறகு இன்னொரு கதை உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.
2: ரொம்ப முக்கியமான விஷயங்க மறந்துடாம நிகழ்ச்சியோட தொடர்ந்து இணைந்திருங்க.
0: வாங்க 96 படத்துல இருந்து பாடலை கேட்கலாம். இது வணக்கம் இன்னும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குடலி வீரன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நவம்பர் மாதத்தில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சூப்பர் எல்நினோ காலநிலையை எதிர்கொள்வதில் தடுப்பு நடவடிக்கைகளை வரையறுக்குமாறு வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சை கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய உணவு உற்பத்தியின் மீது எல்நினோ ஏற்படுத்தும் தாக்கத்தை குறைப்பதற்கும் வேளாண் சமூகம் தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதற்கும் இந்த நடவடிக்கை மிகவும் அவசியமாவதாக அவர் வலியுறுத்தினார். கூட்டரசு அரசாங்கத்தின் சட்டப்படியான கடன் இவ்வாண்டு மார்ச் இறுதி நிலவரப்படி மொத்த உள்நாட்டு